2008 பொலிவியாவின் அன்றைய அதிபர் இவோ மொராலேஸ் அமெரிக்காவுடனான உறவை துண்டித்து அதன் போதைப்பொருள் அமலாக்க நிறுவனம் டிஇஏவை நாட்டிலிருந்து வெளியேற்றினார். பிரேசில் உச்சநீதிமன்றம் எடுவார்டோ போல்சோரனாவுக்கு 4 ஆண்டு 2 மாத கால சிறை தண்டனை விதித்துள்ளது. தனது தந்தை ஜே போல்சோனாரோ ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு விசாரணையின் போது தன் நாட்டின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதற்காக அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் வன்முறை இபோலா பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தடுப்பதாக ஐநா கூறுகிறது. இட்டூரி, வடக்கு தெற்கு, கியேவ் ஆகிய பகுதிகளில் ஜூன் 14 நிலவரப்படி 21 புதிய நேர்வுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்தார். 2026 உலகக்கிண்ண கால்பந்து தற்போது நோர்வேக்கும் ஈராக்கிற்கும் இடையிலான ஐக்குழு நிலையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நோர்வே 4-1 என முன்னணியில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

வணக்கம். இன்னும் தொடர்ந்து இணைந்து இருக்கிற உங்களுக்கு ரவினி நன்றியை கூடவே காலை வணக்கம். அங்கே வந்து சேரட்டும். உங்களின் விடுமுறை அங்க எப்படிங்க இருக்கு? கொஞ்சம் அழைத்து சொல்றீங்களா? இன்றைக்கு என்ன பண்ண போறீங்க? உங்களின் பயணம் எங்க இருக்க போது? விடுமுறையா இருந்தாலும் கூட சில நேர்களுக்கு இன்றைக்கு வேலையாக இருக்கலாம். அப்படி வேலை செய்பவர்கள் கூட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தா நமக்கு கொஞ்சம் அழைத்து பேசுங்க. 2282573 அல்லது 4768 இன்றைக்கு அப்படி என்னதான் திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்றத அழைத்து நம்ம கிட்ட சொல்லுங்க. சரியா?

0: அருள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. காலை வணக்கம் அருள்.
1: காலை வணக்கம். காலை வணக்கம்.
0: விடுமுறை எல்லாம் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
1: விடுமுறை இன்னைக்கு வேலை. ஓன் பிசினஸ் பண்றோம்.
0: என்ன வியாபாரம்?
1: நம்ம கிளினிக் ரன் பண்றோம் டாக்டர்.
0: பா மருத்துவர்னா மத்தவங்களுக்கு விடுமுறை கிடைச்சாலும் மருத்துவருக்கு விடுமுறை கிடைக்காதே.
1: ஆமா நம்மளுக்கு எவ்ரிடே வொர்க் தானே.
0: சரி கிளினிக் எங்க இருக்கு உங்களுக்கு?
1: ஸ்லாயாங்ல.
0: ஸ்லாயாங்ல இருக்கு கிளினிக். நிறைய பேர் வராங்களா இந்த சமயத்துல?
1: ஆமா இப்ப வந்து ஒண்ணு ரெய்னி சீசனா இருக்கு, மழை பெய்யலன்னா ரொம்ப ஹீட்டியா இருக்கு. சோ அதனாலே வந்து நிறைய காய்ச்சல் இரும்பல் சளி. எஸ்பெஷலி பிள்ளைங்க,
0: பிள்ளைகளுக்கு ரொம்ப காய்ச்சல் சளியா இருக்கு.
1: ஆமா ரைட்.
0: பெற்றோர்கள் இந்த சமயத்துல பண்ற ஒரு தவறுனா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க டாக்டர்?
1: தவறுனா வந்து ரொம்ப லைக் நார்மல் காமன் காமன் மிஸ்டேக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றப்ப கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன் இப்ப நிறைய பிள்ளைங்க வர்றப்ப நிறைய கிரௌட் இருப்ப கூட்டிட்டு போறது, இந்தமாரி ஸ்மால் ஸ்மால் மேட்டர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி இன்ஃபுளுன்சா வைரல் ஃபீவர் எல்லாம் பரவதுக்கு காரணமா இருக்கு. சிம்பிள் ஹைஜீனிக்கா பாத்துக்கணும். லைக் யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்க டிஸ்டன்ஸ் பண்றது, லைக் செல்ஃப் குவாரண்டைன் பண்றது பெட்டர். வாஷ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா பண்ணணும். வெள்ளனியா ஃபீவர் வந்துட்டா சீக்கிரம் அட்டென்ஷனா எடுத்துக்கணும். நம்ம 1-2 days ஃபீவர் விட்டுட்டு அப்புறம் காஃப் ஃப்ளூ எல்லாம் பேட் ஆயிட்டு போறதுக்கு அப்புறம் வரக்கூடாது.
0: அது இந்த விடுமுறை காலகட்டங்கள் நிறைய வெளியெல்லாம் போவாங்க.
1: ஆமா ரைட்.
0: கொஞ்சம் பாத்துக்கணும் உடம்ப.
1: ஆமா ஏ
0: நீங்களும் உடம்ப பாத்துக்குங்க.
1: ஓகே கண்டிப்பா.
0: நன்றி டாக்டர். வணக்கம்.
1: நன்றி. ஹாப்பி டு டாக் வித் யூ.
0: நன்றி. வணக்கம். வணக்கம்.
1: ஓகே.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: வணக்கம். மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
2: நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார், உங்களுக்கு தான் எல்லா அற்புதமும் நடக்குது. இப்படி ரொம்ப பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, ஆனா உண்மையிலே அற்புதம் வந்து நடந்துகிட்டா இருக்கு. நீங்க தான் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து அற்புதமா வெளியாகும். நம்ம வந்து திறமசாலியோ இல்லை நம்ம அதிர்ஷ்டசாலியோ இல்லை நம்மளுக்கு மட்டும் அற்புதம் நடக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அந்த வாழ்க்கையை நடத்துறதுல பொறுத்து இருக்கு. அற்புதம் வந்து ஒரு சீரமைப்பு. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரே சீரமைப்பு கொண்டு வந்தால் தான் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். இது வந்து தொடர்ச்சியான நிலைத்தன்மை. இதுதான் நம்மளுக்கு டெய்லி, அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இது வந்து என்ன பழக்கப்படுத்திடும், நம்மளோட சிந்தனை ஆற்றல் எல்லாத்தையும் பழக்கப்படுத்திடும். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், எனக்கு வந்து இது இந்த ஒரு சிந்தனை வந்திருக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு பிளேனை எப்படி பைலட் ஆட்டோ பைலட்டில் போடுறாரோ அதே தானாக போயிடும், அதே தானாக செயல்படும். நீங்கள் வந்து சும்மா அதுக்கு ஒரு அஸ்திவார கல்லை தான் அனுப்பி வைக்கிறீங்க. அந்த கல் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் வந்து உங்களை திறனால் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் எண்ணம் கொண்டு இருக்கோம், ஏன்னா தெளிவான ஒரு சூழ்நிலைதான் நீங்கள் எண்ணம் கொண்டு இருக்க போகிறீங்க. அப்போது உங்களுக்கு தேவையாதெல்லாம் அது வந்து கொண்டு வந்து சேர்த்தோம். இதுதான் அதிர்ஷ்டம், இதுதான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஸோ இப்படியே பல நாள் போன பிற்பாடு ஒரு நாள் நீங்கள் திருப்பி பார்த்து ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லையே, நான் நினச்சதெல்லாம் நடக்குதே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் பயந்த வாழ்க்கையை தாண்டி நீங்கள் சிறந்த அற்புதமான ஒரு பாக்கியசாலியான வாழ்க்கையாக தான் நீங்கள் மாறுவீங்க. இதுதான் நெகட்டிவிட்டியிலேருந்து பாசிட்டிவிட்டிக்கு மாறதுக்கு உள்ள காரணம். நீங்கள் ஏற்கனவே பல விதமான அற்புதங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, அதை தொடருங்க. ஆனால் உங்களுக்கு அது அற்புதமாக தெரியாது, ஏன்னா உங்களோட சிறந்த தெளிவான சிந்தனையில் நீங்கள் செயல்படுறீங்க.
3: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

இந்த பகடை விழா அப்படின்றது எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, பள்ளிகளா இருக்கட்டும், சமூக வலைத்தளங்கள், டிக்டாக்ல ஒருத்தவங்களை சர்வ சாதாரணமா பகடை விழா பண்றது, நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், அது மற்றவர்களின் மனசை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு இந்த பகடை விழா பண்றாங்களே அவங்க பாக்குறதே இல்ல, நினைக்கிறதே இல்ல. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்காதா அப்படின்னு யோசிக்கும் போது கடந்த ஆண்டு அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பகடை விழா சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. நிறைய ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஆண்டு இது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தொடங்கி இந்த 2026 பகடை வதை சட்டம் நம்ம நாட்டில் நடப்புக்கு வந்திருக்கு. இதுவரைக்கும் ஏற்குரிய 14,000 பகடை வதை சம்பவங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. பள்ளிகளில் உட்பட நம்ம பகடை வதைக்கு உட்படுத்தப்படுறோம் அப்படின்னு நீங்க நினைத்தா உங்களுடைய புகாரை நீங்க தெரியப்படுத்தலாம். நீங்க புகாரை தெரியப்படுத்தும் போது உண்மையாலுமே இந்த குறிப்பிட்ட நபர் உங்களை பகடை வதைக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டா 250,000 ரிங்கிட் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். அந்த சம்பந்தப்பட்ட நபர் உங்களுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறோம், ஆனா மத்தவங்களோட மனசு எந்த அளவுக்கு புண்படுது அப்படின்றத நம்ம பாக்குறது இல்ல. அதனால எந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நம்ம பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுவோம். அந்த நாக்கிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை மற்றவர்களோட மனசை புண்படாதபடி பார்த்து

0: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
3: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும்.
0: இப்போதைக்கு
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9.
0: என்ன வெயில், என்ன வெயில், கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
4: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே, தவளை பாம்பு பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
4: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியும் வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதை முன்னிட்டு சில சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு மின்னல்ல உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக புத்ராஜயால நடைபெறும் மா ஹிஜ்ரா இஸ்லாமிய புத்தாண்டின் கொண்டாட்டு நேரடி நிலவரங்கள் காலை 8:50 கொண்டுட்டு வரோம். கேட்க மறந்துடாதீங்க. நீண்ட விடுமுறை அப்படின்றதுனால நிறைய பேர் இப்ப பயணத்தில் ஈடுபட்டிருக்கலாம். வெளியில போகும்போது பார்த்து பத்திரமா போங்க. சில பகுதிகளில் இன்றைக்கு குறிப்பா நெடுஞ்சாலைகள்ல நெரிசல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிறைய பேர் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி பயணத்தில் இருப்பாங்க. அதனால நெரிசல்லாம் இருந்தா கொஞ்சம் பார்த்து கவனம் சாலையில எப்போதுமே இருக்கணும். அதுதான்

0: தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம். மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: நேர்களை, புத்ராஜயா மஸ்ஜித் புத்ராவில் 2026 ஹிஜ்ரி 1448 ஆண்டின் மா ஹிஜ்ரா இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் நேரடி நிலவரங்களை வழங்குகிறார் அப்துல் கனி.
3: வணக்கம் ரவீன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களை, தேசிய அளவிலான மால் ஹிஜ்ரா ஹிஜ்ரி 1448 இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வு மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் புத்ராஜயாவில் அமைந்துள்ள மஸ்ஜித் புத்ரா பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள், அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகளில் இருந்தும் இன்னும் முக்கியஸ்தவர்கள் சிலரும் தற்போது வருகை புரிந்த வண்ணம் உள்ளார்கள். இவருட தேமா மால் இஜ்ரா மடானி டி ஹயாத்தி உம்மா டி பர்காத்தி, மதானியை உயிர்ப்பிப்போம் பாக்கியம் பெறுவோம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்ஷால்லாஹ் இன்னும் சற்று நேரத்தில் இந்த புதிய ஆண்டின் இஸ்லாமிய புத்தாண்டுக்கான நிகழ்வு ஆரம்பம் காண உள்ளது. இருப்பினும் இங்கு காலை மணி 6 முதல், அதாவது சுபு தொழுகைக்கு இங்கே இந்த பள்ளியில் நிறைய மக்கள் இங்கே ஒன்று கூடியுள்ளார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் நிறைய மக்கள் இங்கே வருகை புரிந்து தான் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அரங்க பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பள்ளிவாசல் உட்புறத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொழுகைக்கான சில இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டு மீதியுள்ள இடங்களில் இந்த நிகழ்வு மால் ஹிஜ்ரா இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று அமைக்கப்பட்டு உள்ளது. அந்த வரிசையில் பள்ளியில் நுழைந்தவுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, வலதுபுறத்தில் ஆண்களுக்கான இட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மையப்பகுதியில் பிரதான ஸ்கிரீன், அதாவது திரை ஏற்பாடு பொருத்தப்பட்டு

0: சம்பிங் இது போன்ற உடைகளை அணிந்து இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். பெண்கள் அதே போல பஜு குரோங் தூடோங் இது மாதிரிலாம் உடுத்தி வண்ணங்கள் பார்க்கும்போது நிறைய வண்ணங்களில் அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் ஒரு வண்ணம் தேர்ந்தெடுத்து பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கிறது. எளிமையான ஒரு அலங்காரம் பள்ளியில் நடைபெறுவதனால மையப்பகுதியில் பொருத்தப்பட்ட அந்த எல்இடி ஸ்க்ரீன் அதில் மட்டும்தான் வந்து அந்த ஏற்பாடுக்கான நிகழ்வுடைய காணொளி இது மாதிரிலாம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. மற்றும் மேடை பிரதான மேடை அதை சுற்றி சிறு மலர்கள் கொண்ட அலங்காரமும் இங்கு பொருத்தப்பட்டுள்ளது. நேர்களே, நிகழ்வு பள்ளிவாசல் உட்புறத்தில் உள்ளது என்று கூறியிருந்தேன் அல்லவா. அதே போல் வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இன்னும் வந்து அங்கங்கே வருகை புரிந்து ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இன்னும் சிறிது நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு இந்த நிகழ்வு இன்ஷால்லா ஆரம்பமாகும். நேர்களே, மால் இஜ்ரா என்பது இஸ்லாமிய புத்தாண்டை குறிக்கிறது. முஸ்லீம் அல்லாத குறைஷியினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தியை தழுவிய அவர் தம் தோழர்களுக்கு இன்னும் பிற முஸ்லிம் நண்பர்களுக்கும் இன்னல்கள் பல கொடுத்து வந்தனர். எந்த அளவுக்கு என்றால் நபிகளாரை கொலை செய்யும் அளவுக்கு இந்த குறைஷி மக்கள் முஸ்லீம் அல்லாத குறைஷி மக்கள் வந்து துணிந்து நபிகளாரை கொலை செய்து விட வேண்டும் என்று அவர்களுடைய அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஒழித்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் முனைந்து செயல்பட்டார்கள். இந்த ஒரு நிகழ்வில் இருந்து பாதுகாப்பு பெறும் அளவுக்கு அல்லாஹ்வின் கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டது. அதாவது நீங்கள் மக்காவிலிருந்து மதினாக்கு புலம்பெயர்ந்து சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த சம்பவத்தை மையமாக கொண்டு பிறகு ஒரு காலத்தில் உமரில் எல்லாம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த இஸ்லாமிய ஆண்டு கணக்கெடுப்பு என்ன சம்பவத்தை வச்சு நம்ம கணக்கெடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹிஜ்ரா புலம்பெயர்ந்து சென்ற ஒரு நிகழ்வை பற்றி அவங்க நினைவுபடுத்தி அதிலிருந்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கு வந்து கணக்கெடுக்கப்படுகிறது. ஆக ஒவ்வொரு ஆண்டும் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வு நமது திருநாட்டில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்றும் இங்கே மஸ்ஜித் புத்ராவில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நேர்கள் இன்ஷால்லா TV1 RTM இதன் நேரடிய நிலவரங்களை நீங்கள் காணலாம். அதேபோல் பயணத்தில் இருப்பவர்கள் இன்ஷால்லா நேஷனல் FM, இன்னல் FM, IFM, த்ராக்ஸ் FM, KLFM-லும் இங்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வின் நிலவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்ஷால்லா மீண்டும் 10 மணிக்கு மேல் நான் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றிங்க ரவீன்.
1: நன்றி கனி. நேர்களே, இதுவரை பூத்ராஜயா மஸ்ஜித் புத்ராவில் நடைபெறும் 2026 ஹிஜ்ரி 1448 ஆண்டின் மால் ஹிஜ்ரா இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வின் நேரடி நிலவரங்களை கேட்டிருந்தோம். நமக்காக கொண்டுட்டு வந்திருந்தாரு அப்துல் கனி.
2: இளமை, புதுமை, இனிமை.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் வியூக துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஆராய்கின்றன. கஜா ஹோபாட் முகாம் குண்டுவெடிப்பு, ராணுவ உறுப்பினர்களின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தேசிய அளவிலான மஹால் இஜ்ரா கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் வகையில் இன்று காலை புத்ராஜயாவில் உள்ள புத்ரா பள்ளிவாசலில் சுமார் 5000 உள்ளூர் அனைத்துலக விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர். அந்நிகழ்ச்சியை பேரா ஆட்சியாளர் சுல்தான் நாசரின் ஷா தொடக்கி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1448 இஸ்லாமிய புத்தாண்டை குறிக்கும் அந்த கொண்டாட்டத்தில் துணை பிரதமர்கள் டத்துஸ்ரீ அகமது ஜஹீத் அமேடி, டத்துஸ்ரீ ஃபாடிலா யூசுப் இருவர் உட்பட அமைச்சர்கள், துறை தலைவர்கள், மூத்த அரசாங்க அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக சுல்தான் நாசரினின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து தேசிய பன்னாட்டு பிரிவுகளில் மஹால் இஜ்ரா விருந்தாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார். மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு, கல்வி, ஹலால் தொழில், சுற்றுலா உட்பட பல்வேறு வியூகத்துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஜூன் 17 தொடங்கி 18 வரை நடைபெறும் ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ள ரஷ்யா கசானுக்கு செல்லும் வழியில் பிரதமர் தாஷ்கெட்டில் அதிபர் ஷவ்காட் மிர்சியோயேவை சந்தித்தார். பல்வேறு வியூகத்துறைகளில் தொடர்ந்து வளர்ந்து வரும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த குறுகிய சந்திப்பு இருவருக்கும் வாய்ப்பளித்ததாக டத்துஸ்ரீ அன்வார் ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். கடா குருன் ஹோபாட் ராணுவ முகாமில் நடைபெற்ற கையெறி குண்டு வீச்சு பயிற்சியின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் கோப்ரல் நோராஸ்மி அபுபக்காரின் நல்லுடல் காலை 5:25 மொரப்போ இஸ்லாமிய இடுகாட்டில் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக 40 நோராஸ்மியின் உடல் அலோஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. பின்னர் அவரது நல்லுடல் மொரப்போ கம்போங் துபால் லாமாவில் அமைந்துள்ள அவரது குடும்ப இல்லத்திற்கு அதிகாலை 3:35 கொண்டு செல்லப்பட்டது. உயிரிழந்த கோப்ரல் நோராஸ்மி அபுபாக்காருக்கு மனைவியும் 2 உள்ளனர். இதனிடையே அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறிய முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கூறியுள்ளார். பாதுகாப்பு கூறுகளுக்கு எப்போதும் முக்கியத்துவம் வழங்குவதுடன் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மாமன்னர் வலியுறுத்தினார். அச்சம்பவத்தில் உயிரிழந்த ராணுவ உறுப்பினர்கள் இருவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளை இக்கட்டான இச்சூழலை அவர்கள் மன உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என பேரரசர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் இச்சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து பாதுகாப்பு கூறுகளுக்கும் எப்போதும் கவனம் செலுத்தப்படும் என்று மலேசிய தரைப்படை ராணுவம் உறுதியளித்துள்ளது. விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் உயரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தரைப்படை தளபதி தான்ஸ்ரீ அஸ்ஹான் மத் உத்மான் உறுதிமொழி வழங்கினார். மேலும் 2 ATM பணியாளர்கள் உயிரிழந்தது குறித்து அவர் தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் நேற்று 7 பேரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ததாக மாநில காவல்துறை துணைத் தலைவர் பத்ருல் இஷாம் பஹருடின் தெரிவித்தார். மேலதிக விசாரணைகளை நடத்த காவல்துறை மலேசிய ஆயுதப்படை ATM-உடன் அணுக்கமாக பணியாற்றி வருகிறது. பயிற்சியின் போது நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை SOP பின்பற்றல் தொடர்பான விசாரணையும் இதில் அடங்கும். தற்காப்பு அமைச்சர் லயங் லயங் தீவில் உள்ள வியூக உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதில் செயல்பாடு, தளவாட, தகவல் தொடர்பு, ஆதரவு வசதிகள் அவற்றுள்ளடங்கும். அரசு மலேசிய கடற்படையின் லீமா தளம் உகந்த தயார் நிலையில் இருப்பதை இது உறுதி செய்யும் என அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நூர்டின் தெரிவித்தார். தென்சீன கடலில் உள்ள நாட்டின் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் ஒன்றான லயங் லயங் தீவு தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதில் முன்னணி பகுதியாக செயல்படுவதால் இந்த நடவடிக்கை அவசியம் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்காக பொலிவியாவுக்கு பயிற்சியையும் உபகரணங்களையும் அமெரிக்கா வழங்கும் என்று அந்நாட்டு தூதரகம் தெரிவித்தது. 2008 பொலிவியாவின் அன்றைய அதிபர் இவோ மொராலேஸ் அமெரிக்காவுடனான உறவை துண்டித்து அதன் போதைப் பொருள் அமலாக்க நிறுவனம் டிஇஏவை நாட்டிலிருந்து வெளியேற்றினார். 20 ஆண்டுகால சோசலிச ஆட்சிக்கு பிறகு நவம்பரில் பதவியேற்ற வணிக ஆதரவு பழமைவாதியான ரோட்ரிகுவேஸ் பஸ் வாஷிங்டனுடன் தனது நாட்டின் உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சித்து வருகிறார். இதனிடையே பொலிவியாவுக்கு $20 மில்லியன் மதிப்பிலான ஆதரவை அமெரிக்க தூதரகம் அறிவித்தது. பன்னாட்டு சமூகத்தால் கைவிடப்பட்டதாக கூறி ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ கட்டரஸ் செவ்வாயன்று ஹெய்ட்டி மக்களிடம் மன்னிப்பு கூறினார். இருப்பினும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட அந்த கரீபியன் நாட்டிற்கு சென்றிருந்தபோது நம்பிக்கையின் ஒளிக்கீற்றுகள் தென்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடைசியாக 2023 ஜூலையில் போர்ட் ஆஃப் பிரின்ஸுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த அவர் வன்முறையால் இடம்பெயர்ந்துள்ள 1250க்கும் மேற்பட்ட மக்களுக்கான வீடுகளாக மாற்றப்பட்ட கொலம்பி என்று அழைக்கப்படும் ஒரு முன்னாள் பள்ளியை பார்வையிட்டார். ஹெய்திக்கான ஐநாவின் 2026 மனிதநேய உதவி திட்டத்தில் $880 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் கால் பங்கிற்கும் குறைவாகவே நிதி திரட்டப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் வன்முறை இபோலா பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தடுப்பதாக ஐநா கூறுகிறது. இத்தூரி வடக்கு தெற்கு கியூ ஆகிய பகுதிகளில் June 14 நிலவரப்படி 21 புதிய நேர்வுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் சென்று வருவதால் தொடர் மோதல்களும் இடப்பெயர்வுகளும் தொற்று பரவும் ஆபத்தை அதிகரிப்பதாக அவர் எச்சரித்தார். பிரேசில் உச்சநீதிமன்றம் எடுவார்டோ போல்சோனாராவுக்கு 4 ஆண்டு 2 மாத கால சிறை தண்டனை விதித்துள்ளது. அவரது தந்தை ஜே போல்சோனாரோ ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு விசாரணையின் போது தன் நாட்டின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதற்காக அவருக்கு இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தன் தந்தைக்கு சாதகமாக விசாரணை முடிவடையவில்லை என்றால் அமெரிக்க தடைகளை பெற்றுத்தருவதாக கூறி நீதித்துறை அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக எடுவார்டோ மீது குற்றஞ்சாட்டிய அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஐ குழு ஆட்டத்தில் நோர்வே 4-1 என்ற கோல்களில் ஈராக்கை வென்றது. அவ்வாட்டத்தில் நோர்வே அணிக்கான 2 கோல்களை ஏர்லிங் ஹாலன் புகுத்தினார். 28 ஆண்டுகளுக்கு பின்னர் நோர்வே உலகக்கிண்ண போட்டியில் களமிறங்கியுள்ளது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் உலகக்கிண்ண கார்பந்து போட்டியின் குழுநிலை ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இதுவரை 1 மில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்கள் கண்டுகளித்திருப்பதாக ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபேண்டினோ தெரிவித்தார். உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெறும் அரங்குகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்கள் என வியப்பை வெளிப்படுத்தி இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டிருந்தார். அரங்குகளை நிரப்பி கார்பந்து ஆர்வலர்கள் எப்போதும் தங்களின் ஆதரவை புலப்படுத்தி வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் இன்ஃபேண்டினோ நன்றியினை புலப்படுத்தினார். இம்முறை 48 அணிகள் களமிறங்கியுள்ளன. 104 ஆட்டங்களில் இதுவரை 16 முடிவுற்றுள்ளன. மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் வியூகத்துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஆராய்கின்றன. கெடா ஹோபாட் முகாம் குண்டுவெடிப்பு, ராணுவ உறுப்பினரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

மனோகரி அந்த பாடலை பாடி இருந்தாங்க. வணக்கம், இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ரவி உங்க கூட இணைந்திருக்கேன். அப்புறம் இன்றைக்கு என்ன பசியார, வழக்கமா நம்ம காலையில பசியாரும் போது அவ்வளோ பரபரப்பா சாப்பிடுவோம், ஏன்னா வேலைகள்லாம் நிறைய தேங்கி இருக்கும் அலுவலகங்கள்ல செய்து முடிக்க. ஆனா இன்றைக்கு பசியாரும் போது பாருங்க, அவ்வளோ ஒரு படபடப்பு பரபரப்பு எதுவுமே இருக்காது. ரொம்ப நிதானமா நமக்கு பிடிச்சமான ஒரு பசியாரைய சாப்பிட்டுருப்போம். நல்ல ஒரு பசியார அங்க எடுத்திருப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் வணக்கம் இன்னல காதுகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: மனத்தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-7-29-19
0: மடானி உங்களுக்காக.
2: இளையோர் நாடாளுமன்றம், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு. 18 வயதிலிருந்து 30 வயது வரையிலானவர்கள் பங்கேற்கலாம். மேல் விவரங்களுக்கு pbmy.parliament.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
3: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கிக்க சொல்றீங்களா?
4: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
3: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
4: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
6: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜாலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக, திரண்டு வருக.
7: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 709 7219 19. இது வணக்கம் இன்னல். நம்ம ஒரு நாட்டுக்கு போகும்போது சுற்றி பார்க்க போறோம், அங்க வந்து நம்ம சுற்றி பார்க்க போறோம் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. நீங்க ஒரு நாட்டுக்கு போகும்போது நீங்க மலேசியர் என்ற ஒரு முறையில தான் அந்த நாட்டுக்கு போறீங்க. அப்ப நீங்க ஏதாவது தவறு பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது, அது மலேசியா அப்படின்ற ஒரு களங்கத்தை தான் கொண்டுட்டு வரும். மலேசியர்கள் இவங்க சைனாவுக்கு சுற்றி பார்க்க சென்றிருக்காங்க, ஒரு காணொலியை பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. இப்ப ஒட்டுமொத்த மலேசியர்கள் அந்த காணொலிக்கு எதிராக இருக்காங்க. எப்படிங்க நீங்க ஒரு நாட்டுக்கு சென்று இப்படிலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு போகும்போது அங்க இருப்பவர்கள் மீது துர்நாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த காணொலியை செய்திருக்காங்க. அந்த காணொலிக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டவர்களுக்கு மலேசியர்கள் மீது அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கு, மலேசியர்கள் பண்புகள் நிறைந்தவர்கள் அப்படின்றது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான காணொலியெல்லாம் பதிவேற்றம் பண்ணும்போது அந்த நற்பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு, செய்யக்கூடாது. இது நமக்கும் பொருந்தும். நம்ம வந்து நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்க போறோம் வெளிநாடுகளுக்கு. இந்த வெளிநாட்டுக்கு சுற்றி பார்க்க போகும்போது இந்த நற்பண்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அங்க இருப்பவர்களிடம் எப்படி நம்ம அனுசரித்து எங்க போனோம், எங்க சுற்றி பார்க்க போனோம், நல்லா சாப்பிட்டோமா, புகைப்படம் எடுத்தமா, வந்தமான்னு நம்ம இருப்போங்க. நம்ம மற்றவர்களை குறை சொல்லி ஒரு காணொலியை, அதுவும் வேற நாட்டில் இருப்பவர்களை பற்றி குறை சொல்லி ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்யும் போது அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. இதை கொஞ்சம் நினைவில் கொள்வோம்.

0: நேர்களை, தேசிய நிலையிலான ஹிஜ்ரி புத்தாண்டு மால் ஹிஜ்ரா நிகழ்ச்சி புத்ரா ஜயா புத்ரா பள்ளி வாசலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து பேராட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் முய்சுடின் ஷாவின் அரச உரையை நேரலையாக கொண்டு வருகிறோம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். Segala puji milik Allah, Tuhan pentadbir seluruh alam. Selawat dan salam kesejahteraan kepada junjungan besar Nabi Muhammad sallallahu alaihi wasallam, semulia-mulia kejadian, dan keluarga serta para sahabat baginda.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆசியான் ரஷ்யா வர்த்தக மன்றத்தில் சிறப்புரையாற்றவுள்ளார். காசான் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் நடைபெறும் இந்த அமர்வில் பிரதமர், ஆசியான் உறுப்பு நாடுகள், ரஷ்ய வர்த்தக நிகராளிகள், அதிகாரிகள் முன்னிலையில் உரையாற்றுவார். உயர்கல்வித்துறையில் மலேசியாவும் பாலஸ்தீனமும் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கதீர் தெரிவித்தார். மலேசியாவிற்கான பாலஸ்தீன தூதர் ஜிஹாத் அல் கேட்ரா தன்னை மரியாதை நிமித்தமாக சந்தித்த போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். மலேசிய தாய்லாந்து எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு படைகளால் அதிகாரப்படியாக நிறுவப்பட்டிருந்த முள்வேலி கம்பிகளை கடத்தல் கும்பல்கள் வேண்டுமென்றே சேதப்படுத்தியுள்ளதாக கிளாந்தான் காவற்படை தலைவர் டத்து முகமது யூசுப் மட் தெரிவித்தார். ரந்தோ பஞ்சாங்கிலிருந்து தும்பட் வரையிலான 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள முள்வேலி கம்பியின் 4 இடங்களில் கடத்தல் குழுக்கள் வெட்டி சேதப்படுத்தியிருப்பது அண்மைய கள ஆய்வின் மூலம் தெரிய வந்ததாக அவர் கூறினார். பிரான்சில் கூடியுள்ள G7 நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனுக்கான ஆதரவை அதிகரிக்க ஒப்புக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் அண்மைய வாரங்களில் ஈரானுடன் செய்தது போலவே ரஷ்யாவுடனும் அமைதி ஒப்பந்தம் குறித்து பேச்சு நடத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவை வலியுறுத்தியுள்ளார். 2026 உலக கிண்ணம் ஜே குழு தொடக்க ஆட்டத்தில் அர்ஜென்டினாவும் அல்ஜீரியாவும் களமிறங்கியுள்ளன. முதல் பாதை ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் அர்ஜென்டினா 1-0 சுழியும் என தற்போது முன்னிலையில் உள்ளது. 17th நிமிடத்தில் லியோனல் மெஸ்ஸி அந்த முதல் கோலை புகுத்தினார். கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட காயத்துக்கு பின்னர் பிரேசில் தாக்குதல் ஆட்டக்காரர் நெய்மார் உலகக்கிண்ண பயிற்சி முகாமுக்கு மீண்டும் திரும்பியுள்ளார். இருப்பினும் 34 நெய்மார் இன்னும் முழு பயிற்சியில் ஈடுபடவில்லை. சி குழு நிலையில் மொரோக்கோவை பிரேசில் எதிர்கொண்ட தொடக்க ஆட்டத்தில் நெய்மார் களமிறக்கப்படவில்லை. இவ்வேளையில் வரும் வெள்ளிக்கிழமை பிரேசில் குழு நிலை ஆட்டத்தில் அடுத்து ஹெய்தியையும் இம்மாதம் 24 நாள் ஸ்காட்லாந்துடனும் மோதவுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு, அதை நல்ல முறையில் பயன்படுத்திப்போம். இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா எங்களோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேளையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரி, இப்போ எங்க இருக்கீங்க? இன்றைக்கு பொது விடுமுறை, வெளியே எங்கேயும் பயணத்தில் இருக்கலாம், இல்லைங்க வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம். சரி, நல்ல ஒரு ஓய்வு எடுத்துக்கோங்க. ஏன்னா வாரத்தில் 7 நாட்கள் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, ஒரு நாளாவது ஓய்வு கிடைக்காதான் இயங்கி தவிச்சிருப்போம்ல, அந்த நாள் இன்றைக்கு நினைச்சுக்கோங்க. சந்தோஷமா குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம மலையாள பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக வினீத் கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

0: FM இளமை புதுமை இனிமை
1: நேர்களே, புத்ராஜயா மஸ்ஜித் புத்ராவில் 2026 ஹிஜ்ரி 1448 ஆண்டின் மால் ஹிஜ்ரா இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் நேரடி நிலவரங்களை வழங்குகிறார் அப்துல் கனி. வணக்கம் கனி.
2: வணக்கம் கிஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, தேசிய அளவிலான மஹல் ஹிஜ்ரா, அதாவது ஹிஜ்ரி 1448 இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வு மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் புத்ராஜயாவில் அமைந்துள்ள மஸ்ஜித் புத்ரா பள்ளிவாசலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று முஹரம் பிறை 1 ஹிஜ்ரி ஆண்டு 1448 இஸ்லாமிய புத்தாண்டு தினம். இந்நிகழ்வு சற்று முன்பு காலை மணி 9:30 இங்கே மஸ்ஜித் புத்ரா புத்ராஜயாவில் தொடக்கம் கண்டது. இருப்பினும் காலை சுபு தொழுகை நேரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இங்கே ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் நிறைய மக்கள் இங்கே இந்த மஜ்லிஸ் மால் ஹிஜ்ராவை நேரில் காண இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். இவரோட கருப்பொருள் தேமா மஹல் ஹிஜ்ரா மதானி டி ஹயாத்தி உமா டி பர்காத்தி என்ற ஒரு கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு டுலி யங் மகாமொழிய படுக்கஸ்ரீ சுல்தான் பேரா டாரூர் ரிஸ்வான், சுல்தான் நஸ்ரின் மொஹிசுடின் ஷா இப்னி அல் மர்ஹூம் சுல்தான் அஸ்லான் மொஹிபுடின் ஷா அல் மக்ஃபுர்லா அவர்கள் மற்றும் துவங்கு ஜாரா சலீம், துணை பிரதமர் யங் அஹமத் பர்ஹர்மட் டத்து அமர் ஹஜி ஃபதிலா பின் ஹஜி யூசுப் அவர்கள், யங் டிபர்த்துவ டிவான் ராயா யங் பர்ஹர்மட் அன்ஸ்ரீ டத்து டாக்டர் ஜொஹரி பின் அப்துல், பிரதமர் துறை அமைச்சர் மாண்புமிகு செனட்டர் டாக்டர் ஜுல்கிஃப்லி பின் ஹசன், மதிப்பிற்குரிய ஜாக்கிமின் தலைமை நிர்வாகி டத்து டாக்டர் சிராஜுடின் பின் சுஹைமி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். நேர்களே, இந்நிகழ்வு சற்று முன்பு நான் சொன்னது போல காலை மணி 9:30 தொடங்கியது. ஆரம்பமாக சலவாத்து மொழிதலோடு மிகவும் கண்ணியமான முறையில் இந்த மால் ஹிஜ்ரா இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வு வந்து தொடக்கம் கண்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டரசு பிரதேச முஃப்தி சோஹிபுஸ் சமஹ துவனஜி அஹ்மத் ஃபவாஸ் பின் ஃபாசில் அவர்கள் துவா ஓதினார்கள். பிறகு மாண்புமிகு பிரதமர் துறை அமைச்சர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். பிறகு மால் ஹிஜ்ரா சிறப்பு உரை வழங்கினார் மாட்சிமை தங்கிய பேரா மாநில சுல்தான் அவர்கள். இந்த வருடம் இஸ்லாமிய புத்தாண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாள் கணக்கு அப்படின்றது சந்திர கணக்கின் ஓட்டத்தை கொண்டு நாட்கள் வந்து கணக்கிடப்படும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகை அந்த இரவு நேரம் வருது இல்லையா, அந்த நேரத்திலிருந்து பிறை வந்து காணப்படுறதுனால அந்த நாள் தொடக்கம் அப்படின்றது மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஏற்படுறதுனால நேற்றைய தினம் வந்து இதே மஸ்ஜித் புத்ராவில் வந்து ஆண்டு ஹிஜ்ரி 1447 இறுதி ஆண்டுக்கான துவா ஓதும் நிகழ்வு நடைபெற்றது. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு மக்ரிப் அசானுக்கு பிறகு ஹிஜ்ரி 1448 ஆண்டிற்கான தொடக்க துவாவும் நடைபெற்றது. வழமை போல ஒவ்வொரு ஆண்டும் இந்த மால் ஹிஜ்ரா நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு விருதுகள் வந்து வழங்குவாங்க. ஒன்று தேசிய தொக்கோ மஹால் ஹிஜ்ரா பங்சா ஆன் விருது, அடுத்து வந்து தொக்கோ மால் ஹிஜ்ரா அந்தர்பங்ச சர்வதேச விருது. இந்த விருது வந்து மார்க்க ரீதியில் பல சாதனைகளை படைத்தவர்கள் கல்வியாக இருக்கட்டும் இல்லை மார்க்க விஷயங்கள் புத்தகங்கள் இது மாதிரி ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் வந்து வரைந்த நபர்களுக்கு சிறந்த இந்த தொக்கோ மால் ஹிஜ்ரா விருது வந்து வழங்கப்படுகிறது. அந்த வரிசையில் தொக்கோ மால் ஹிஜ்ரா கபங்ஸ் ஆன் விருதினை ப்ரொஃபெசர் எம்யூரத்தஸ் டத்தோ டாக்டர் ஒஸ்மான் பக்கார் அவர்கள் இவரிடம் பெறுகிறார்கள். அவரை தொடர்ந்து சர்வதேச தொக்கோ மால் ஹிஜ்ரா விருதினை வந்து மக்ரிபி நாட்டைச் சேர்ந்த டாக்டர் அஹ்மத் அப்துல் சலாம் முகமது அர் ரைசுனி அவர்கள் அல்லது டாக்டர் அஹ்மத் அர் ரைசுனி என்றும் இவர்களை வந்து அழைக்கப்படுவார்கள். ஆக ப்ரொஃபஸர் அமிதரஸ் டத்தோ டாக்டர் ஒஸ்மான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 40க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் புத்தகம் ஆய்வு கட்டி 100க்கணக்கான ஆய்வு கட்டுரைகள் 40க்கும் மேலான புத்தகங்கள் குறிப்பாக இஸ்லாமிய வரலாறு இது போன்ற விஷயங்கள், இஸ்லாமிய அறிவியல் இது போன்ற விஷயங்கள் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளும் புத்தகங்களும் இவர்கள் வந்து வரைந்துள்ளார்கள். அதே போல் தோக்கோ சர்வதேச விருது பெறக்கூடியவரும் வந்து நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் பார்சி, உருது, போஸ்னியா தேசிய மொழியிலும் அவர்களுடைய கட்டுரைகள் நாம் வந்து படிக்க பெறுகிறோம். நல்லது நேர்களே, மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஹிஜ்ரி 1448 மால் ஹிஜ்ரா இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வு இங்கே மஸ்ஜித் புத்ரா புத்ராஜயாவில் நடைபெற்றது. நிகழ்வும் இந்த விருது வழங்குதலோடு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சலவாத்தோடு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த அளவில் இந்த ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் மால் ஹிஜ்ரா மஜ்லிஸ் இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வின் நிலவரங்களை வழங்கி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நன்றி கனி. இதுவரை புத்ரஜயா மஸ்ஜித் புத்ராவில் நடைபெறும் 2026 ஹிஜ்ரி 1448 ஆண்டின் மால் ஹிஜ்ரா இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்வின் நேரடி நிலவரங்களை கேட்டீர்கள். வழங்கியவர் அப்துல் கனி.
0: இளமை, புதுமை, இனிமை.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஸ்ரீவாஸ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இளமை உலாசம் நிகழ்ச்சியில் மலையாள பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நம்ம நடிகை மதுபாலா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மலையாள திரைப்படத்துல மறுபடியும் நடிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன ஆசை அப்படின்ற திரைப்படம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிமுக இயக்குநரின் திரைப்படம். வர்ஷா வாசுதேவ் அவங்க தான் இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுபாலா அவங்க வந்துட்டு தமிழ் பேசுற பெண்ணா தான் நடிக்கிறாங்க. தமிழ் பேசுற பெண் ஒரு மலையாளம் பேசுற ஒரு நபரோட பேசுறாங்க, பழகுறாங்க. அதற்கு பிறகு என்னென்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கை எப்படி நகருது அப்படின்றது தான் ஒரு அழகான கதையாக எடுத்திருக்காங்க, ஒரு வாழ்க்கை கதையாக எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து என்னதான் அறிமுக இயக்குநராக வர்ஷா இருந்தாலுமே அவ்வளோ தரமாக எடுத்திருக்காங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி ட்ரெய்லர் பாருங்களேன் உங்களுக்கே புரியும், ஓ அறிமுக இயக்குனர் இயக்கின மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கும் ஏற்படும். இப்போ சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம மதுபாலா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அவங்க நிறைய காணொலிகளையும் பதிவிட்டுருக்காங்க. அதில் பார்க்கும்போது எப்படிங்க அப்போ பார்த்த மாதிரி இப்பவும் அப்படியே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்ரேயா கோஷல், விஜய் யேசுதாஸ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

அரண்மனைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க, இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய புரிந்துணர்வு உடன்படிக்கை பகைமைகளை முடிவுக்கு கொண்டுவர உதவும் என்று உலக கத்தோலிக்க தலைவர் லியோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அத்துடன் மீண்டும் மோதல் ஏற்படுவதை தவிர்க்க பேச்சை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாக வத்திக்கன் நியூஸ் கூறியது. அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை போருக்கு உண்மையான தீர்வாக அமையும், மேலும் அனைத்து தரப்பினரின் நலன் கருதி முன்னோக்கி செல்ல முடியும் என்றும் லியோ வலியுறுத்தினார். வளர்ந்த நாடுகள் அமைப்பு G7 தலைவர்கள் வளரும் நாடுகளிடையே நிலவும் அதிக உலகளாவிய கடன் சுமையை கையாள்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளனர். கோவிட் பெருந்தொற்றின் போது G20 அறிமுகப்படுத்திய கடன் நிவாரண திட்டத்திற்கு தற்போது தகுதி பெறாத நடுத்தர வருமான நாடுகளும் இதில் அடங்கும். கென்யா, எகிப்து, இந்தியா, பிரேசில், தென்கொரியா ஆகிய அழைக்கப்பட்ட நாடுகளும் கலந்து கொண்ட அமர்வுக்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கை G7 தலைவர்கள் பன்னாட்டு ஒத்துழைப்புக்கான தங்கள் கடப்பாட்டை வலியுறுத்தினர். இவ்வேளை உக்ரைனுக்கான ஆதரவை அதிகரிக்கவும் G7 தலைவர்கள் இணங்கியுள்ளனர். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மைய வாரங்களில் ஈரானுடன் செய்ததைப் போலவே ரஷ்யாவுடனும் அமைதி ஒப்பந்தம் குறித்து பேச்சு நடத்துமாறு வலியுறுத்தினர். லைபீரியாவில் போதைப்பொருள் கடத்தலுக்கு பின்னணியில் உள்ள வலையமைப்புகள் அழிக்கப்படும் என்று அதிபர் ஜோசப் போகாய் சூளுரைத்துள்ளார். இம்மாதம் தலைநகர் மோன்ரோவியாவில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்தில் சுமார் 240 கிலோகிராம் எடையிலான கொக்கெயின் வகை போதைப்பொருளை அதிகாரிகள் கைப்பற்றினர். அவற்றின் மதிப்பு $19 மில்லியன் என கணிக்கப்பட்டுள்ளதாக போகாய் கூறினார். அந்நாட்டின் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனமும் காவல்துறையும் இந்த விசாரணையை ஒருங்கிணைக்கும். இதன் மூலம் தொடர்புடையவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். இக்குவாடோரில் அதிகரித்து வரும் குற்ற வன்முறையால் அமைதி சீர்குலைந்துள்ள நிலையில் அதிபர் டேனியல் நோபா 10 வட்டாரங்களிலும் 3 நகராட்சிகளிலும் 60 நாள் புதிய அவசர நிலையை அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை காயாஸ், மனாபி, சந்தா எலினா, ரோஸ்ரியாஸ், எல் ஓரோ, எஸ் மெராடால்ஸ் பகுதிகளில் செயல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். அந்த ஆயுதமேந்திய கும்பல் சொத்துக்களை பதுக்கியிருப்பதாக கூறப்படும் அறிக்கையில் பாதுகாப்பு படைகள் உடனடி சோதனைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேற்கு சீனாவின் கிங்ஹாயில் உள்ள மங்கோலிய திபெத்திய தன்னாட்சி வட்டாரங்களில் செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு ரிக்டர் கருவியில் 6.3 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 8 காயமடைந்ததாகவும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்தனர். தொடக்க இடைநிலை மழலையர் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என 1000 5 தற்காலிக உதவி மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் சுற்றுப்பகுதிகளும் மூடப்பட்ட நிலையில் சுற்றுப்பயணிகள் அருகிலுள்ள நகரங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். விளையாட்டு 2026 உலக கிண்ணம் ஜே குழு தொடக்க ஆட்டத்தில் அர்ஜென்டினாவும் அல்ஜீரியாவும் களமிறங்கியுள்ளன. அர்ஜென்டினா 3 சுழியம் என வெற்றி பெற்றது. இவ்வாட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி ஹேட்ரிக் அடித்தார். இதனிடையே ஐ குழு தொடக்க ஆட்டத்தில் நோர்வே 4-1 என்ற கோல் எண்ணிக்கையில் ஈராக்கை வீழ்த்துவதற்கு ஹர்லிங் ஹலன் 2 புகுத்தியுள்ளார். இது அவரின் முதல் உலக கிண்ணம் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது உலகின் தலைச்சிறந்த தாக்குதல் ஆட்டக்காரர்களுள் ஒருவராக கருதப்படும் 25 ஹலன் 28 பிறகு உலக கிண்ணத்துக்கு திரும்பிய நோர்வேயின் இவ்வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியதன் மூலம் அந்த மான்செஸ்டர் சிட்டி ஆட்டக்காரர் தனது புகழை மெய்ப்பித்துள்ளார். இவ்வேளை ஈரான் தாக்குதல் ஆட்டக்காரர் மேடி தோராபி களமிறங்க அனுமதிக்கும் வகையில் அவருக்கு புதிய விசா வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அணியின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நியூசிலாந்துடனான தொடக்க ஆட்டத்தில் மாற்று விளையாட்டாளராக மட்டுமே இருந்த தோராபி முதலில் ஒருமுறை மட்டுமே அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டிருந்தார். வரும் திங்கட்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள ஆட்டத்தில் ஈரான் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

பாடல்கள் ரசிக்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக மொஹமட் ரஃபி ஆஷா போஸ்லே கொண்டு வராங்க, கேட்கலாம்.

சிவரி இசையில் உதித் நாராயணன் கொண்டு வந்த பாடல் தர் திரைப்படத்திற்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ நம்ம சல்மான்கான் இருக்கார் இல்லையா, அவருடைய அடுத்த திரைப்படம் என்ன, என்னதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம். இப்போ அடுத்த ஒரு திரைப்படத்திற்கு இன்னும் பெயர் வைக்கல. அந்த திரைப்படத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 63rd திரைப்படம் அப்படின்றதுனால SVC 63 அப்படின்னு மட்டும் வச்சிருக்கிறாங்க. வம்சி வந்துட்டு அந்த திரைப்படத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகனை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வழக்கமாக ஒரு கதாநாயகன் கதாநாயகி இருப்பாங்க இல்லையா, இந்த திரைப்படம் கதாநாயகனுக்கு மட்டுமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த பாடல் உங்களுக்காக லதா மங்கேஷ்கர் உதித் நாராயணன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் உங்களுக்காக இருக்கு. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

ரௌத்ரம் திரைக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இப்போ உலகமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தான். இப்போது செய்தியை நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில், இப்போது நிறைய பேர் பதிவு செய்துட்டுருக்கிற ஒரு விஷயம் இந்த ஹேட்ரிக் கோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கார்பந்து ஹாக்கி போன்ற விளையாட்டுகள் வந்து ஒரே ஆட்டத்தில் ஒரு வீரர் வந்து தொடர்ந்து மூன்று கோல்கள் அல்லது மூன்று முறை வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் குறிக்கும் இல்லையா. உங்களுக்கும் தெரியும் இந்த சாதனை வந்து விளையாட்டுத் துறையில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. இப்போது 79வது நிமிடத்தில் வந்து தனது 3வது கோலை வந்து பதிவு செய்து ஹேட்ரிக் சாதனையை நிறைவு செய்திருக்கிறாரு லியோனல் மெஸ்ஸி. அவர் வந்து கார்பந்து துறையில் ஒரு ஜாம்பவான் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அவருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அரங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அரங்கம் அதிரட்டுமே அப்படின்ற மாதிரி எழுந்து நின்று கரகோஷத்தை கொடுத்து அவருக்கு உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க, கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க ஆட்டத்திலே வந்து ஹெட்ரிக் அடித்து வரலாறு படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கார்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜீரியாவுக்கு எதிரான உலக கிண்ண போட்டியில் வந்து கன்சாஸ் சிட்டியில் தான் நடந்திருந்தது இல்லையா, வரலாற்று சிறப்புமிக்க ஹேட்ரிக் கோல் அடிச்சு வந்து அசத்திருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அபாரமான ஆட்டத்தில் வந்து உலக கிண்ணத்தில் அதிக கோல்கள் அதாவது 16 கோல்கள் அடித்து ஜெர்மனியின் மிரோஸ்லவ் க்ளோஸின் வந்துட்டு அவருடைய சாதனை வந்து சமன் படுத்திருக்கிறாரு. மிரோஸ்லவ் க்ளோஸ் தான் வந்துட்டு 16 கோல்கள் அடிச்சிருந்தாரு. இப்போ இவரும் வந்து சமம் படுத்திருக்கிறாரு. அதை லியோனல் மெஸ்ஸி வந்துட்டு ஒரு முதல் கோலை பதிவு செய்யும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. எத்தனை பேர் வந்து பார்த்திருந்தீங்கன்னு தெரியல, அந்த புகைப்படங்கள்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து பதிவு செய்திருந்தாங்க. ஆர்டிஎம் கிளிக்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும் அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை இந்த வேலையில தெரிவிச்சே ஆகணும். இப்போ அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் நமக்காக கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

0: தொடர்ந்து 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்குங்க. 10 என்றதுக்குள்ள நீங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டீங்க அப்படின்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். இப்போ யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: பேர் சொல்லலையே.
1: தவமணி சவுந்தரராஜன், தாமா ஸ்ரீமூடாலிருந்து பேசுறேன்.
0: ஸ்ரீமூடாலிருந்து அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க. காலை பொழுது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்.
0: என்ன சமைக்கலாம் இருக்கீங்க?
1: நெத்திரி
0: சம்பால் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல?
1: ஆமா, நேற்று கீரைக்கறிக்கு நெத்திரி சம்பால் கடுவாறு பொரியல், இன்னைக்கு வந்து தெரியல வேற என்ன.
0: சொல்லும் போதே எனக்கு பசிக்குது. சரி வாங்க, விஷயத்துக்கு வந்துருவோம். என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு ரத்தத்தின் ரத்தம், நம்ம விஜய் தளபதி பாடல். மின்னல் FM கேக்குற எல்லா நேயர்களுக்கும் இந்த பாடலை விரும்பி கேக்குறேன்.
0: கண்டிப்பாங்க, வந்துட்டே இருக்கே, கேட்கலாம் வாங்க. நன்றி.

0: வணக்கம் ஐயா, நான் ராசமக்கலாங்க வந்து பேசுறேன் ஐயா.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக கேட்கலாம்னு இருக்கீங்க
0: ஐயா? நான் எனக்காக கேட்கலான்னு இருக்கேன் ஒரு பாட்டு.
1: உங்களுக்காக நீங்களே என்ன பாட்டு சொல்லுங்க.
0: உருகி உருகி போனி, அந்த பாட்டு வேணும் ஐயா.
1: அந்த பாட்டுல நீங்க உருகிட்டீங்க அப்படியா?
0: அந்த பாட்டு என்னதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. அந்த பாட்டு
1: எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது.
0: ஆமாயா, ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லா வச்சுக்கோ ஐயா.
1: சரி, இப்போ என்ன வேலை செஞ்சுட்டே கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: ஆமாயா, சமையல் கட்டுலதான்
1: பாருங்க, பொருளே விழுந்துருச்சு. கவனமா வேலை செய்யுங்க. என்ன சமைக்கலாம்னு இருக்கீங்க?
0: சாம்பார் வச்சு, சொத்தம் சம்பள வச்சு, கடுகு கிளம்பிட்டுறேன்.
1: அடேங்கப்பா, திருப்தியா இருக்குங்க. கேட்ட உடனே என் வயிறு நிறைஞ்சிருச்சு. சரி, பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க.
0: ரொம்ப நன்றிங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவும் டாட்டாஸ்தானும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை விரிவுபடுத்த உறுதிபூண்டுள்ளன. கல்வி, ஹலால் தொழில்துறையும் அவற்றுள் அடங்கும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். சபா பாப்பாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இரு நீர் அடிப்படை வசதி கட்டுமான திட்டங்கள் இவ்வாண்டு நிறைவடைந்து செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு நிலவும் தூய்மையான குடிநீர் விநியோக தடைக்கு நீண்டகால தீர்வாக இது அமையும் என்று பாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். விமன் இன் சர்ச் ஆஃப் எக்ஸலன்ஸ் வாய்ஸ் திட்டம் பெண் தொழில்முனைவோரை உருமாற்றுவதற்கான உந்து சக்தியாக செயல்படுகிறது. குறிப்பாக அவர்களின் சிறு வணிகங்களை பரந்த சந்த வாய்ப்பை ஊடுருவும் போட்டியாற்றல் கொண்ட வணிகங்களாக மாற்றுவதற்கு இத்திட்டம் உதவுகிறது. மேலும் பெண் தொழில்முனைவோர் வணிக ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்புகளை திறப்பதாக பெர்லிஸ் ராஜாமுடா துவான்கு சைட் ஃபாசுடின் புத்ரா ஜமாலுல்லாயில் தெரிவித்தார். அதிகளவில் இராணுவமயமாக்கப்பட்ட எல்லைப் பகுதிக்கு பொதுமக்கள் செல்வதை விரிவுபடுத்தும் புதிய விதிகளின் கீழ் தென்கொரியாவில் உள்ள பொதுமக்கள் வடகொரியாவுக்கு பல கிலோமீட்டர் அருகில் செல்ல முடியும் என்று தென்கொரிய தற்காப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. புதிய விதிகளின் கீழ் பொதுமக்கள் கட்டுப்பாட்டு கோடு சராசரியாக 6 கிலோமீட்டராக குறைக்கப்படும் என்று அமைச்சர் ஆவ்காம்பேக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஈரான் ஆட்டக்காரர் மேடி தொராபிக்கு புதிய பலமுறை நுழைவு அமெரிக்க விசா வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக கிண்ணத்தின் எஞ்சி ஆட்டங்களில் அவர் ஈரான் அணியில் மீண்டும் இணைய அனுமதிக்கப்பட்டுள்ளார் என அணியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஈரான் கார்பந்து கூட்டமைப்பின் முயற்சிகள் ஃபிஃபா உடனான ஒருங்கிணைப்பை தொடர்ந்து தொராபிக்கு அந்த விசா வழங்கப்பட்டது. இதனிடையே நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா ஜே குழு தொடக்க ஆட்டத்தில் அல்ஜீரியாவை 3-0 சுழியம் என்ற கோல்களில் வீழ்த்தியது. இந்த ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி ஹேட்ரிக் அடித்து உலக கிண்ண போட்டியில் ஜெர்மனியின் மிரஸ்லோவ் க்ளோசியின் கோல் சாதனையை சமம் செய்தார். இதுவரை அவர் உலக கிண்ண போட்டிகளில் 16 கோல்களை புகுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. போட்டி எங்கும் தொடங்கியாச்சுங்க. பத்து என்றதுக்குள்ள, பத்து வினாடிகளுக்குள் நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியான பதில கொடுத்துட்டீங்க அப்படின்னா, பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். முதல்ல யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கான வாய்ப்பு தொடர்ந்து இருக்க போகுது. கேள்விகள் ரொம்ப சுலபம் தாங்க. அது வழக்கமா நிகழ்ச்சியை கேட்பீங்க, ஒவ்வொரு வாரமும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சுலபமான கேள்விகள் தான். அதற்கு நீங்க பத்து வினாடிகளுக்குள்ள எப்படியாவது பதில சொல்லிட்டீங்கன்னா பாடல் உங்களுக்கு கிடைச்சிடும். யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத அழைத்து கேட்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17. குவாலலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் போட்டி அங்கம் தொடங்கியாச்சுங்க. பத்து வினாடிகளுக்குள் நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப சுலபமான கேள்விகள் தான் பத்து என்றதுக்குள்ள. தயாரா இருக்கீங்களா? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: பேசுறேன்.
0: ஓ பிடி, சொல்லுங்க. போட்டி அங்கத்துக்கு போயிடலாமா? சரி, நம்ம மோகன் ராஜ்க்கு வந்து கார்பந்து ஆட்டம்னா பிடிக்குமா?
1: ரொம்ப
0: பிடிக்கும். சரி, இப்ப இந்த ஃபீஃபான்னு சொன்னா உங்க மனசுக்கு இப்ப தோன்ற ஏழு விஷயத்த பத்து வினாடிகளுக்குள்ள சொல்ல போறீங்க, அதான் கேள்வியே. போலாமா?
1: ஜெர்மனி, பிரான்ஸ், போர்த்துகல், பிரேசில், மெஸ்ஸி, மாப்பே, ரொனால்டோ.
0: போச்சு, நேரமே முடிஞ்சிருச்சு. ஆனா ஆறு சொல்லிட்டீங்க, வேற என்னென்ன ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு? ஃபீஃபானா?
1: மெக்சிகோ, யுஎஸ்ஏ, அந்த ஸ்டேடியம்.
0: ஓ, அணிகள் பேரு, அப்புறம் அரங்கம், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது.
1: ஆமா.
0: சரி, ஏறக்குறைய பதில கொடுத்துட்டீங்க. தினமும் பாப்பீங்களா?
1: தினமும் பாக்கலாம்னா ஃப்ரீயா இருக்கிறப்ப கண்டிப்பா பாப்பேன்.
0: ஓ, நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பா பாப்பீங்க. ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் பண்ணி பாருங்க. சரி, இப்போ யாருக்காக என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு என்னோட அன்பு மனைவிக்கு எங்களோட காதல் பாட்டு, அதாவது முன்பே பாட்டு
0: ஒவ்வொரு காதல் ஜோடிக்கும் ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு. இதை கேட்டாலே உங்க மனைவி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படியா? சரி, மனைவி பேர் என்னது?
1: அருணா.
0: அருணா, அருணா மோகன்ராஜ் உங்களுக்காக இந்த காதல் ஜோடிக்காக அடுத்த அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்வளவு பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணும் அப்படின்னா 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கத்துல நீங்களுமே பங்கெடுக்கலாங்க. அடுத்து யார் பேசுறாங்கன்னு பாப்போம்.
1: வணக்கம், நான் குரு பேசுறேன்.
0: குருவுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, FIFA உலக கிண்ணம் இருக்கு இல்லையா,
1: சொல்லுங்க
0: பிடிக்குமா பாப்பீங்களா?
1: பிடிக்கும், பாப்பேன்.
0: இப்போ FIFA அப்படின்னு சொன்ன உடனே உலக கிண்ணம் அப்படின்னா உங்க ஞாபகத்துக்கு வர்ற 7 விஷயங்களை 10 வினாடிகளுக்குள் சொல்ல போறீங்க, சரியா? அது அணிகள் பேரா இருக்கலாம், அல்லது விளையாட்டாளர்கள் அந்த போட்டியாளர்கள் பேரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஆனா உலக கிண்ணம் சார்ந்து இருக்கணும், சரியா?
1: கிறிஸ்டியானோ, மெஸ்ஸி, போர்த்துகல், பிரேசில், ஜெர்மனி, பிரான்ஸ், ரெட் கார்ட், எல்லோ கார்ட், ஸ்டேடியம், அப்புறம் ரெஃப்ரி,
0: வெறித்தனமான ஒரு ரசிகரோ. போர்த்துகல், நீங்க வந்து போர்த்துகல் தான். இப்ப அர்ஜென்டினாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதேதான் அதேதான், ஆனா உங்களுக்கு பிடிச்சது போர்த்துகல் தான். குருவுக்கு இப்ப என்ன பாட்டு வேணும்? பாடல் கேட்கிற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: Hi, honorable audience. This is the promotional song of the motion picture of the India in the Chennai.

0: சொல்லி இது ஒரு சாங் பாட்டு, இது நீ சிங்கு கேட்டு சிங்கு அட்டி பேசி காட்டு. Because the tenth of the content is neither the dialogue வசனம் nor the lyrics the வரிகள். The sample of the example is, hey, mic, mic, mic. நடுவில் பிடிங்கிட்டு போயிட்டான். பிடிங்கிட்டு போயிட்டான்.
1: And make a bringe, it is called the

0: புதுசா கூப்பிடுறது?
1: நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா, ஆனா கூப்பிடு. கூப்பிட தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன்.

சங்கர் மகாதேவன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தவங்க. நீங்க தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அழைக்கலாங்க. உங்களுக்காக போட்டி அங்கம் தயாரா இருக்கு. 10:00 இதுல நீங்க பங்கெடுத்தீங்க அப்படின்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம். சரி, மதிய நேரத்தை நெருங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால இப்போ எங்கேயாவது குடும்பத்தோட சாப்பிட போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா பொது விடுமுறையும் கூட, இன்றைக்கு வழக்கமா இருக்கிற நெரிசல் காலையில இல்ல, இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம். ஏன்னா மதிய நேரம் வெளியே எங்கன்னா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பீங்க. பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போங்க. இதற்கிடையில தொலைபேசியை பயன்படுத்திட்டு வாகனத்துல பயணம் செய்யக்கூடாதுங்க. அது அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல் FM கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ஸ்டீவன்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இப்போ பத்து என்றதுக்குள்ள FIFA பற்றி உங்களுக்கு தெரிந்த ஏழு விஷயங்களை சொல்லணும். உலக கிண்ணம்னா உங்க மனசுக்கு வர்றது
1: என்ன? அப்புறம்
0: யாரு சாமி நீங்க? ஸ்டீவன், உங்களுக்கு உங்களுக்கு கார்பந்தாட்டம் தான் உயிர் போல அப்படியா? அப்படியும் சொல்லலாம், அப்படிதாங்க சொல்லணும். என்ன என்ன வருடத்துல யார் யார் என்னென்ன சாதனை பண்ணாங்கன்ற வரைக்கும் சொல்றீங்களே. பத்து வினாடிகளுக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறவங்களை பாத்துருக்கேன். ஆனா பரவாயில்லங்க, நான் நேரம் எடுத்து தகவலா கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் கொடுத்திருக்காரு. நீங்களே கூடிய சீக்கிரத்துல FIFAல கலந்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரியா? சரி ஸ்டீவன், அழைத்ததற்கு நன்றி. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: ஜனநாயகத்துல இருந்து ராவண மாவட்டம்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சி முழுக்க இன்றைக்கு அழைத்து பேசும் வாய்ப்பு உங்களுக்காக இருந்தது. இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, நாளைக்கும் உங்களுக்காக இருக்க போகுது. இன்றைக்கு அழைத்து பேசியிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றே நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பா போங்க. மதிய நேரம் ஆயிடுச்சு இல்லையா, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.

0: மலேசியாவும் டாட்டஸ்தானும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இணக்கம். கட்டுமான பொருட்களின் விலை கட்டுப்பாட்டில் உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடாடி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவும் டாட்டஸ்தான் குடியரசும் முதலீடு, கல்வி, சுற்றுலா, ஹலால் தொழில்துறை, தொழில்நுட்பம், திறன் மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான ஆற்றலை கொண்டுள்ளன. இந்த விவகாரம் அக்குடியரசின் தலைவர் மினி கனோஃபுடனான இருதரப்பு சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ரஷ்ய கூட்டமைப்பில் தத்தஸ்தான் முதன்மை எண்ணெய் உற்பத்தி வட்டாரங்களில் ஒன்றாக விளங்கும் நிலையில் இச்சந்திப்பில் எரிசக்தி துறை மீதும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இச்சந்திப்பு வட்டார பன்னாட்டு சிக்கல்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான தளமாகவும் அமைந்ததாக முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வணிக உறவுகளை வலுப்படுத்துவதிலும் புத்தாக்கம், இலக்கவியல் பொருளாதாரம், வியூக முதலீடுகள் ஆகிய துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஊடுருவதிலும் கசான் மன்றத்தின் பங்கு குறித்து தாம் மினி கனஃபுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இச்சந்திப்பு மலேசியாவுக்கும் டாட்டஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இருதரப்பு பொருளாதாரங்களும் நன்மை பயக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை ஆசியான் ரஷ்ய உறவுகளின் நிறைவாண்டு உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ள டாக்டர் ஸ்ரீ அன்வார் கசானுக்கு அலுவல் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். முதலீடு, வாணிக தொழில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி, பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர், பிரதமர் அலுவலகம், வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகளும் பேரர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி உட்பட விநியோக சங்கிலியில் நிலவும் இடையூறுகளை தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலையில் ஏற்பட்ட உயர்வு இன்னமும் கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உள்ளது. தற்போதைக்கு குத்தகையாளர் செலவை ஏற்றுக்கொண்டுள்ள வேளை எவ்வித தாமதமும் இன்றி திட்டத்தை தொடர முடிவதாக பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்தார். இருப்பினும் இதன் நிலைமையை அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அமைச்சு மலேசிய கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியம் CIDBயுடன் இணைந்து அத்துறையின் நெருக்கடி தாக்கம் குறித்து ஆய்வு நடத்தியது. அதனைத் தொடர்ந்து அந்த முடிவுகளை தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டனிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர் கூறினார். உணர்ச்சிகளின் அடிப்படையிலும் பொறுப்பற்ற முறையிலும் செயல்படும் தலைவர்களை ஒரு நாடு கொண்டிருந்தால் அது விளைவுகளை எதிர்நோக்கும் என்று பேரா ஆட்சியாளர் சுல்தான் நசீரின் ஷா தெரிவித்துள்ளார். குறுகிய கால நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க அதிகம் சிந்திக்காமல் அவசரப்பட்டு செயல்படும் தலைவர்களின் நடவடிக்கைகளால் மக்கள் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தலைவர்கள் முடிவெடுக்கும் போது அமைதியான, வெளிப்படையான குணத்தை கொண்டிருத்தல் மிக அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். புத்ராஜேவில் உள்ள புத்ரா பள்ளிவாசலில் தேசிய அளவிலான மல் ஹிஜ்ரா கொண்டாட்டத்தின் போது சுல்தான் நசீரின் ஷா முக்கிய உரையாற்றினார். Women in Search of Excellence Voice திட்டம் அறிவை பகிர்வதற்கு மட்டுமல்லாமல் பெண் தொழில் முனைவோரை உருமாற்றுவதற்கான உந்து சக்தியாக செயல்படுவதாக பெர்லிஸ் ராஜாமுடா தான்கு சைட் ஃபாசுடின் புத்ரா ஜமால் உல்லாயில் கூறினார். இந்த திட்டம் பெண் தொழில் முனைவோர் தங்களது வணிக திறனை அதிகரிக்கவும் தொழில்துறை தொடர்புகளை விரிவுபடுத்தவும் இன்றைய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் வழிவகுப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற திட்டங்களை ஏற்பாடு செய்வதன் மூலம் குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்தி மாநில மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் அதிக எண்ணிக்கையிலான பெண் தொழில் முனைவோரை உருவாக்க முடியும் என்று அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். சபா பாப்பாரில் தற்போது நடைபெற்று வரும் இரு நீர் உள்கட்டமைப்பு கட்டுமான திட்டங்கள் இவ்வாண்டு செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் அம்மாவட்டத்தில் நிலவும் தூய்மையான நீர் விநியோக தடைக்கு நீண்டகால தீர்வாக இத்திட்டம் அமையும் என பாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்மிசான் மொஹமான் அலி தெரிவித்துள்ளார். அண்மையில் மாநில செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சஃபார் உந்தோங் தலைமையில் சபா நீர்வளத்துறை மற்றும் அது தொடர்பான நிறுவனங்களுடன் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்த நிலைப்பாட்டை குத்தகையாளர்கள் வெளிப்படுத்தினர். பெர்லிஸ் அமனராயன் மன்றம் மாறா பல்வேறு தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் 2021 முதல் 2025 வரை 12வது மலிசே திட்டத்தின் கீழ் 125 மில்லியன் டிங்கேட்டுக்கும் அதிகமான ஒதுக்கீட்டை பெற்றுள்ளது. இந்த ஒதுக்கீட்டின் மூலம் 58 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். அம்மாநிலத்தில் தொழில் முனைவோரின் வளர்ச்சியை வலுப்படுத்த வணிக நிதி உதவி வசதிகள், வணிக மானியங்கள், திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாரா தலைமை இயக்குநர் டாக்டர் ஜுல்கிஃப்ரே ஓஸ்மான் தெரிவித்தார். பெர்லிஸில் உள்ள மாரா தொழில் முனைவோர் கடந்த 5 ஆண்டுகளில் 1 பில்லியன் டிங்கேட்டுக்கும் அதிகமான விற்பனையை பதிவு செய்துள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: சீன குடிமக்கள் உளவு தகவல்களை ரகசியமாக வழங்குவதற்கான இணையதளத்தை தைவான் அறிமுகப்படுத்தியதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் உறுதியான பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சீனா எச்சரித்துள்ளது. தைவானின் தேசிய பாதுகாப்பு நிறுவனம் உருவாக்கியுள்ள அந்த புதிய இணையதளம் ஒரே மாதிரியான மக்களாட்சி கொள்கைகளை கொண்டுள்ள சீன குடிமக்களை பெய்ஜிங்கின் நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை வழங்க ஒத்துழைக்குமாறு அழைப்பு விடுக்கிறது. அந்த இணையதளத்தை கடுமையாக விமர்சித்த சீனா, இது இருதரப்பு உறவுகளை பாதிக்கும் செயல் என அதன் தைவான் விவகார அலுவலகத்தின் பேச்சாளர் சென் புஹா கூறினார். பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் ஆசியான் ரஷ்ய மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்யாவின் கசான் நகருக்கு சென்றுள்ளார். அந்த உச்சநிலை கூட்டத்தின் உடே அவர் ஆற்றல் உணவு பாதுகாப்பு குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 30 ஆண்டு ஒத்துழைப்பை மீளாய்வு செய்யவும் எதிர்காலத்தில் ஈடுபாட்டை வலுப்படுத்துவதற்கான பகுதிகளை அடையாளம் காணவும் ஆசியான் தலைவர்களுக்கும் புட்டினுக்கும் இந்த மாநாடு வாய்ப்பை வழங்கும் என்று ஃபெர்டினன்ட் கூறினார். வடகொரியா உடனான பதற்றத்தை தணிப்பதற்கு அமைதியான அரசு தந்திர தீர்வை காணும் முயற்சிகளுக்கு தலைமை தாங்குமாறு தென்கொரிய அதிபர் லீ ஜாமோங் அமெரிக்க சக டொனால்ட் டிரம்பை கேட்டுக் கொண்டுள்ளார். G7 உச்சநிலை கூட்டத்தின் பிறந்து அவர்களுக்கிடையே நடந்த குறுகிய சந்திப்பில் ஜாமோங் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இதனையடுத்து வடகொரிய சிக்கலை களைவதில் டிரம்ப் தனது கடப்பாட்டை வெளிப்படுத்தியதாக அதிபரின் பேச்சாளர் காங் யுங் ஜுங் தெரிவித்தார். விளையாட்டு, அமெரிக்க மகளிர் பொது போலிங் போட்டி. தேசிய வீராங்கனை சின் லீஜேன் பட்டத்தை மீண்டும் கைப்பற்றுவதில் தோல்வி கண்டார். இருப்பினும் அவர் 2வது நிலையை பிடித்தார். இண்டியானா போலீஸ் ராயல் பின் உட்லெனில் நடைபெற்ற இறுதி சுற்றில் லீஜேன் 10, 7, 10, 9 புள்ளிகளை பெற்றார். ஆனால் முதலிடத்தை பிடித்த உபசரண நாட்டின் ஜிலியன் மார்டின் 10, 7, 10, 10 புள்ளிகளை பதிவு செய்தார். ஃபீஃபா உலக கிண்ணம். ஜே குழு தொடக்காட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல்களில் அல்ஜீரியாவை வீழ்த்துவதற்கு லியோனல் மெஸ்ஸி அடித்த ஹேட்ரிக் உறுதுணையாக இருந்தது. இதன் மூலம் உலக கிண்ண வரலாற்றில் அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையும் படைத்துள்ளார் அந்த அர்ஜென்டினா கேப்டன். உலக அரங்கில் இதுவரை 16 கோல்களை புகுத்தியுள்ளார். இது ஜெர்மனி சகாப்தம் மிரோஸ்லாவ் குளோசியின் சாதனைக்கு நிகரானது. அதேவேளை அந்த புகழ்முகம் 6 உலகக்கிண்ண தொடர்களில் பங்கேற்ற முதல் ஆட்டக்காரர் என்ற வரலாற்று சாதனையும் படைத்தார். மலேசியாவும் டாட்டஸ்தானும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இணக்கம். கட்டுமான பொருட்களின் விலை கட்டுப்பாட்டில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிரவேலு. வணக்கம்.

ஆமாங்க, அடடா மழைடான்தான் அடைமழையா இருந்தது. வரும் வழியிலேயே இப்போ காலையில தொடங்கி மழை ஓயவில்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? அன்பு வணக்கம் இருக்கலையே. பொன்கோகில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, இப்போ தொடக்கம் நீங்களும் அழைத்து பேச போறீங்க. எப்போதுமே நம்ம வந்து ஒரு தலைப்பை வைத்து பேசுவோம், அப்புறம் நீங்க அழைத்து பேசலாம் அந்த தலைப்பை ஒட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, காலையில ஒரு பசியாறு விட்ட பிறகு அங்க பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அந்த உணவகத்துல ஒருத்தவங்க நேரடியா வந்தாங்க. வந்துட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய பேரு ஷர்மிளா, நான் எப்போதும் இன்னல தாங்க கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க, நம்ம கேட்குறதோட சரிதாங்க, ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்போதுமே மின்னல் தாங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அடிக்கடி நம்மக்கிட்ட பேசுகின்ற நேயர்கள் இருப்பாங்க, அழைத்து பேசுகின்ற நேயர்கள் இருப்பாங்க, பாடல்களை கேட்பாங்க, தலைப்பை ஒட்டி பேசக்கூடிய நேயர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் கடந்து அழைக்காமலே இதுவரை ஒரு முறையாவது பேசிடுவோமா அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனாலும் அழைக்காமலே தூரத்திலேயே நம்மை ரசித்து கொண்டு, தூரத்திலேயே நம்மை கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து நம்மோடு இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய பல நேயர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் தான் பேச போகிறீங்க. நீங்கள் என்ன பேச போகிறீங்க? எதுவுமே இல்லை, இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சும்மா பேச போகிறோம். நம்ம அழைத்து நீங்கள் பேசலாம். 03-2282-5733 அல்லது 4768 தூரத்திலிருந்து மின்னலோடு பயணித்துக் கொண்டே உற்ற நேயர்களாக எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை அழைத்து பேச அன்போடு அழைக்கின்றோம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: ஆஹா, உலகக்கிண்ண காட்பந்து அப்படின்னு சொல்லும் போது காலையில் இருந்து உங்களைப் போலவே நாங்களும் ரொம்ப பரவசமா பார்த்துட்டே இருந்தோம், இப்பொழுதும் பார்த்துக்கொண்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காலையில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதே வழியில நீங்க ஆர்டிஎம் கிளிக் வழியாகவும், முதல்ல சொன்னது போலதான், ஆர்டிஎம் கிளிக் வழியாகவும் இலவசமாக நம்முடைய உலகக்கிண்ண காட்பந்து போட்டிகளை நீங்க தாராளமாக பார்க்கலாம். எங்க இருக்கீங்களோ அங்க பார்க்கலாம், கைபேசி வழியா பார்க்கலாம், வீட்டில கூட உங்களுடைய வீட்டில பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏங்க எஸ்ட்ரோல இல்லை அப்படின்னு, அதற்கு பதிலாக தான் இலவசமாகவே உங்களுக்கு வந்து ஆர்டிஎம் கிளிக் வழியாக ஆர்டிஎம் வழங்குகின்றது. பெரிய விஷயங்க எல்லாம், நீங்கள் வந்து குறிப்பிட்டு பல்வேறான போட்டிகளை நேரலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அதே வேளையில் மெஸ்ஸி இன்றைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பா, ஆட்டம் சூடு பிடித்திருந்தது. அதே வேளையில் எப்படி முடியுது அவரால் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஆறாவது உலக கிண்ண காட்பந்தை பார்த்தவர் அப்படின்னு சொன்னால் மெஸ்ஸியை குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஆறு முறையும் அவர் வந்து விளையாண்டு இருக்கின்றார், ஆறு முறையும் அவர் வந்து களத்தில் இறங்கி இருக்கின்றார். இதுக்கு முன்பு விளையாட்டாளர்கள்லாம் இருந்திருக்காங்க, ஆனால் ஐந்து முறை தான் உலக கிண்ணத்தை பார்த்துருக்காங்க, ஆனால் விளையாண்டுருக்காங்க. ஆனால் ஆறாவது முறை அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆறாவது முறை உலக கிண்ணம் என்பது மெஸ்ஸிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் இருக்கின்றது. அதே வேளையில் இன்றைக்கு அவருடைய ஆற்றலை நம்ம காலையிலிருந்து பார்த்துருப்போம். நிச்சயமா நிறைய பேருக்கு இன்றைக்கு பொது விடுமுறையில இன்றைய உலகக்கிண்ண ஆட்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும், தூக்கம் இல்லாம நிறைய பேர் பார்த்திருப்பீங்கல்ல, இன்றைக்கு அப்பா பொது விடுமுறை நிம்மதியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருந்திருக்கும்.

0: என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஆஹா, குரல்ல கனவுகளை சேமித்த ஒரு முறையாவது வானொலியில என்னுடைய குரல் கேட்காதா அப்படின்னு ஏக்க கனவுகளோட நீங்க இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தாராளமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை மின்னல் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால ஒரு நேரின் குரல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம். சரி, என்ன அனுப்புறது மின்னஞ்சல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குரல் பதிவு எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதே வேளையில பேசும்போது ஒரு பாடலுக்கு இடையே நீங்க எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற அந்த எழுத்து படிவத்தை எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். storybox@gmail.com அப்படிங்கிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய கைபேசி எண்ணையும் குறிப்பிட மறந்துடாதீங்க. ஏன்னா நாங்கள் உங்களை அழைக்கணும் இல்லையா. அதனால இப்படியாக பலர் வந்து நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் ஆர்வத்தோடு வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கட்டும், அப்பா ஒரு முறையாவது பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை ஆசையை தேக்கி வைத்து கொண்டு அதற்காக முயற்சி எடுத்து அவங்க வரும்போது பல குரல்கள் வானொலியில் இடம்பெறுகின்றன. ஞாயிற்றுக்கிழமைகளை பிற்பகல் 2:15. அதனால நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் தாராளமா முயற்சி செய்யலாம். நமக்குலாம் எங்க வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றத விட ஒரு அடி எடுத்து வைங்களேன், வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நீங்க தான் முயற்சி செய்யணும். அதனால யார் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ நீங்களும் முயற்சி செய்யலாம். அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப இனிமையான குரல், நல்ல தமிழ் வள்ளம், நல்லா பேசுவாங்க அப்படின்றவங்களுக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யலாம்.

தேவன் ஏகமரும் சித்மாயை கொண்டு வந்த பாடல், அது இசையும் இசையும் நிகழ்ச்சியில பாடல்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். 1:42 நேரம் இப்பொழுது. சரிங்க, மதிய உணவெல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? சிலருக்கு வந்து பொது விடுமுறையா இருக்கலாம், பலருக்கு வேலையா இருக்கலாம், எங்களை போல பலருக்கும் வேலையா இருக்கலாம். சரி, பொது விடுமுறையில இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த ஒரு நாள் விடுமுறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எங்க போகலாம் அப்படிங்கறத காட்டிலும் இன்னைக்கு அமைதியா எங்கேயுமே போகாம வீட்டுல ஒரு நாள் இருந்துருவோம் அப்படிங்கிற மனநிலையில தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் இன்னைக்கு காலையில இருந்து இந்த பக்கம் மழை, அங்க உங்க பக்கம் சொல்லுங்க. பாடல் வருது, கேட்கலாம்.

0: பொது விடுமுறையில வேலை செய்யறது எப்படி இருக்கு?
1: அது வந்து தவிர்க்க முடியாது, ஏன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கும், அப்பப்ப வேலை வரும். சோ எங்களுக்கு இந்த பொதுவு பப்ளிக் ஹாலிடேஸ்ல தான் வந்து வேலை இருக்கும், சம்டைம்ஸ் ஆன் கால்ஸ் தான் இருக்கும். சோ அதனால தவிர்க்க முடியாது. இன்னைக்கு எனக்கு வேலை,
0: உங்களுக்கும் வேலை, எனக்கும் வேலை, நமக்கு வேலை,
1: உங்களுக்கும் வேலை. ஆமா, உங்களுக்கும் வேலை, அது மறந்துட்டேன்.
0: ஆமா, சரி, நன்றி ராஜ், அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் சவால்கள் நிறைந்த துரித வளர்ச்சி கண்டு வரும் ஊடக உலகிற்கு நடுவே பண்புகள் அறிவு அறநெறிகள் அடிப்படையிலான ஒளிபரப்புக்கு சமூகத்தின் இதயங்களில் சிறப்பு இடம் உள்ளது என்பதை அல் ஹிஜ்ரா தொலைக்காட்சி தொடர்ந்து மெய்ப்பித்து வருவதாக கூறினார். அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் 16th ஆண்டு விழாவை ஒட்டி வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.

இவ்வேளை நாட்டின் அரச ஊடகம் ஆர்டிஎம் பின்னிரவு 3 மணிக்கு நிரலை செய்யப்பட்ட பிரான்சுக்கும் செனகலுக்கும் இடையிலான கற்பந்து ஆட்டத்தின் போது ஆர்டிஎம் கிளிக் தளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப இடையூறுக்காக மன்னிப்பு கோரியுள்ளது. எதிர்பாரா நுட்ப சிக்கல்களால் அந்த இடையூறு ஏற்பட்டதாக ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் ஐஷ்வாட் இஸ்மாயில் தெரிவித்தார். இருந்தும் நிலைமை உடனடியாக சரி செய்யப்பட்டது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC சுமார் 2.5 மில்லியன் டிங்கேட் கையூற்று பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் நாட்டின் வடக்கே பொது நிறுவனத்தின் இயக்குநர், முன்னாள் இயக்குநர் உள்ளிட்ட 13 நபர்களை கைது செய்துள்ளது. அவர்களுள் 8 அரசு பணியாளர்கள், 5 பொதுமக்கள், நிறுவன உரிமையாளர் ஒருவரும் அடங்குவார் என்று MACC கூறியது. இந்தியா டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான கலால் வரியை உயர்த்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நடவடிக்கை பெட்ரோலிய பொருட்களின் உள்நாட்டு கையிருப்பை உறுதி செய்வதற்கு துணை புரியும். டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 13.5 ரூபாய்க்கும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.5 ரூபாய்க்கும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஈரான் மீதான படையெடுப்பில் ஈலான் மாஸ்கின் செயற்கை நுண்ணறிவு செயலி குரோக் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்கா வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் AI தொழில்நுட்பம் நாடு, பொருளாதாரம், ஆற்றல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று நீதித்துறை சுட்டிக்காட்டியது. விளையாட்டு கார்பந்து. உலக கிண்ணத்தில் அதிக கோல்கள் அடித்த சாதனையை பகிர்ந்து கொண்டுள்ள அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி அஃது அழகான தருணம் என்று விவரித்துள்ளார். மேலும் ஜெர்மனியின் மிரஸ்லோவ் குளோசேவுக்கு ஈடாக இருப்பது பெருமை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசை மியூசியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்றால் அதுதான் மகிழ்ச்சி. சரி, இனிமையான பழைய பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. நீங்கள் தயாராக கேட்பதற்கு டிஎம்எஸ் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கவிருக்கின்றோம். அதற்கு பிறகு நல்ல தத்துவ பாடல்களோடு தொடங்கலாம். சரி, சீர்காழி அவருடைய பாடலிலிருந்து வெற்றியோடு தொடங்குவோம்.

பழைய பாடல்களில் அதிகமாக தத்துவ பாடல்களில் கொஞ்சம் சோக பாடல்களாக தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது ரொம்ப சோக பாடலா இருக்கே அப்படின்றத நானும் யோசித்து பார்ப்பேன். ஆனாலும் கூட இந்த சோகத்திற்குள்ளாக ஒவ்வொரு வரிகளும் நம்மை தைக்கின்ற அல்லது யோசிக்க வைக்கக்கூடிய வகையில் வரிகள் அமைந்திருக்கின்றன. அந்த வரிகளைத்தான் நீங்கள் ரசிக்கின்றீர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் ஒவ்வொரு பாடல் ஒளிபரப்பும் போதும் வரக்கூடிய அழைப்புகளாகட்டும் அல்லது நம்ம டிக்டாக் பக்கமாக இருக்கட்டும் நீங்கள் பேசும்போதும் சரி, இந்த பாடல்களுக்கு இருக்கின்ற வரவேற்பு தனி வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, டிக்டாக் பக்கம் நீங்கள் வரலாம், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்பதையும் நீங்கள் கேட்கலாம். அடுத்து திருச்சி லோகநாதன் சீர்காழி கோவிந்தராஜன் கொண்டு வரக்கூடிய பாடல்

பிற்பகல் மணி 2:22 சரி டிக்டாக் பக்கம் கேட்டிருந்தோம், எந்த பக்கம் எல்லாம் மழையா இருக்கு அப்படின்னு. கிளந்தான் பக்கம் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிரம்பான் பக்கமும் மழையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. சரி, யார் யாரெல்லாம் பயணத்தில் இருக்கீங்களோ பார்த்து கவனமாக, மழையின் போது இன்னும் அதிக கவனமாக பயணத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். அதே வழியில் அப்படி எந்த அவசரமும் இல்லை, முக்கியமான வேலைகள் இல்லை அப்படின்னா இந்த பயணத்தை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்திடலாம். அப்படி கடுமையான மழையாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நிறைய பேர் இந்த பக்கம் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, சாந்தா கிருஷ்ணா ஜோஹர்லேயும் மழைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கோலகங் சார், மேகமூட்டம் இனிமேல் வரும் போல இருக்கு இல்ல தேவகி? சரிங்க, உங்களுக்கு பாடல்கள் வேணும், பழைய பாடல்களை கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா டிக்டாக் பக்கம் வாங்க, வந்து உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்க

ஜமுனா ராணி கொண்டு வந்த பாடல் அந்த பாடல் சரி டிக்டாக் பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வசந்த் அவர் வந்து அவங்களுடைய தாயார் கம்பார் பேராக்கில் இருக்காங்களாம் சூசன் மேரி அவங்களுக்காக அடுத்து வரக்கூடிய பாடலை கேட்டிருக்காரு பாடலை நம்ம கேட்கலாம்.

சந்திரபாபு அவர் வழங்கிய பாடலை கேட்டோம். அடுத்து அவர் கொண்டு வர பாடல் தான், அது வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பாடல் கூட தான். கவலை இல்லாத மனிதன் யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் கவலை இல்லாமல் தான் நாம் இருக்கணும்.

நேரத்தில் இது போன்ற பாடல்கள் அப்படியே கேட்டு அப்படியே மயக்க நிலையை நமக்கு கொடுக்கத்தான் செய்கின்றது இல்லையா. மீண்டும் பிறந்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த பாடலில். ஒவ்வொரு வரையுமே ரொம்ப அழகான காதலை காட்டிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பக்கம் டிக்டாக் பக்கம் எல்லாம் பாடல்களை கேட்டு முடிச்சு அப்புறம் நம்ம கூட நல்ல உரையாடி எல்லாரும் போயிட்டு வரங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைவு பாடலாக, அதாவது பழம் பாடல்களை நிறைவு பாடலை கொண்டு வருகின்றார் பி.சுசீலா.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மல் ஹிஜ்ரா விருது பெற்றவர்களுக்கான அங்கீகாரத்தை நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் உத்வேகமாக கொள்ள வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். எனவே முஸ்லிம்கள் தொடர்ந்து அறிவாற்றலை பெருக்கி சமூகத்தின் மேம்பாட்டிற்கு சேவை செய்வதோடு இஸ்லாமிய நாகரிகத்திற்கும் வளர்ச்சிக்கும் பங்களிக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். 30,000 முதல் 60,000 மாணவர்கள் நாட்டிலுள்ள பொது பல்கலைக்கழகங்களில் முறையற்ற நடைமுறையின் கீழ் இணைந்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டு மிகவும் கடுமையானது. இது மக்களின் நம்பிக்கையும் தேசிய உயர்கல்வி உயர்நிலையையும் சீர்குலைக்கும் குற்றச்சாட்டு என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடேர் குறிப்பிட்டார். ஆதாரமற்ற இக்கூற்று பொது பல்கலைக்கழகங்களின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்றார் அவர். திரங்கானு கமாமா நீர்ப்பகுதியில் இம்மாதம் 10ஆம் நாள் மூழ்கிய படகில் இருந்த 2 மீனவர்கள்

தேடும் பணிகள் இன்னமும் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்பணிகள் தொடங்கி 7 நாட்கள் ஆகியுள்ள வேளை அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என கமாமான் APMM இயக்குனர் அப்துல் ஹலீம் அம்சா குறிப்பிட்டார். 10ஆம் நாள் நள்ளிரவு பலத்த காற்றின் காரணமாக அப்படகு மூழ்கியது. யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து ஒன்றிணைந்துள்ள G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் ரஷ்ய போர் தொடர்பான நிதி வழங்கல் மீதான அழுத்தங்களை அதிகரிக்க இணக்கம் கண்டுள்ளனர். இவ்வேளை அமெரிக்காவும் ஈரானும் எட்டியுள்ள உடன்பாட்டை வரவேற்றுள்ள அவர்கள் அதன் செயலாக்கத்தில் பங்களிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் வெப்ப காலத்தை முன்னிட்டு பனிக்கூழ் தயாரிப்பாளர்கள் தயாராகி வரும் வேளையில் அதன் விலையை உயர்த்தும் கூட்டு சதியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 முன்னணி நிறுவனங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அந்நிறுவனங்கள் 2022 தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலகட்டத்தில் விலையை உயர்த்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஜே குழுவில் களமிறங்கிய ஆஸ்திரியா 3-1 எனும் கோல்களில் ஜோர்டானை வெற்றி கொண்டது. ஆஸ்திரியாவுக்கான கோல்களை ரொமானோ ஷிமிட்ஸ், யசான் அல் அராப், மார்க்கோ அர்னாதோஃபிக் ஆகியோர் அடித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

சிவன் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கீங்க. உங்களோடு நான் பொன் கோகிலம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். நேரம் இப்பொழுது 3:00 ஆகிவிட்டது. இப்பொழுது தொடக்கம் நம்ம பாடல்களை கேட்கவிருக்கின்றோம். அதே வேளையில் 17 ஆறாவது மாதம் ஜூன் மாதம் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். யார் யாருக்கு இன்னைக்கு பிறந்தநாள்? அடடா, நேத்து பிறந்தநாள் என்பது ஸோ வாழ்த்து சொல்ல மறந்துட்டேனே. இன்றைக்கு பிறந்தநாள் ஆஹா வாழ்த்து சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு இப்போ உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக தான் இந்த நாள் 17 யாருக்கெல்லாம் பிறந்தநாள்னு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு வைங்க. உடனடியாக ஒரு செய்தியை அவங்களுக்கு மறக்காம சொல்லிருங்க, அல்லது நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அழைத்தே வாழ்த்து சொல்லுங்க. அவங்களுக்கு நிச்சயமா இன்ப அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா?

0: சரி பேசிக்கிறேன், உங்கள்ட்ட பேசணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படியா, ஆசை நிறைவேறிச்சா?
0: ஆசை நிறைவேறி இன்னைக்குதான் நிறைவேறிச்சு, ரொம்ப நன்றிமா.
1: சரி சொல்லுங்க மகேஸ்வரி, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான்
0: ஆயத்தாம் பேசுறேன்.
1: ஆயத்தாம், சரி, யாருக்கு பிறந்த நாள்?
0: இன்னைக்கு வந்து அண்ணன் மகனுக்கு பிறந்த நாள், அவர் பேர் வந்து அரிஷாசு. அப்புறம் நாளைக்கு வந்து அவங்க அண்ணன் அன்னைக்கு திருமண நாள், அவங்க பேர் வந்து கிருஷ்ணராவ் கஷு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சுப்பிரமணியம், பத்மணி, பிரியா, நாகேஸ்வரா, சினிஷா மற்றும் அத்தை மாமா மகேஸ்வரி, மாரியப்பா அனைவரும் இவங்களுக்கு பல்லாண்டு காலம் வாழ வைக்கிறோம்.

தொடர்ந்து நீங்கள் மினலோடு இணைந்திருக்கீங்க அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் நூருல் யாசின் பேசுறேன், பண்டார் சௌஜானா பத்திரால இருந்து.
1: ஹஜி பெருநாள் நல்வாழ்த்துகள் உங்களுக்கு.
0: உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு மால் ஹிஜ்ரா முஹர்ரம் 1. எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஹலீல் ஆரிஃபின். நைட்டுக்கு வந்து அவருக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட் இருக்கு, அதனால வந்து வெளியே போவோம் சாப்பிடுறதுக்கு. அவங்க பாட்டி வந்திருக்காங்க, எல்லாருமே செலிபிரேட் பண்றோம். அக்கா இருக்காங்க, நாங்க எல்லாரும் இன்னைக்கு செலிபிரேட் பண்றோம். நைட்டுக்கு சிறப்பான முறையில நல்லபடியா படிச்சு அவர் பட்டதாரியாகி சிறப்பான வாழ்க்கை வாழ நன்றி. எங்க குடும்பத்தினர் அனைவரும் வாழ்த்துறோம்.
1: நன்றி நன்றி. நாங்களும் அவரை வாழ்த்துறோம். நன்றிங்க அழைப்புக்கு.
0: ஓகே மேடம், நன்றி.

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் முஃமின்களின் தாயார் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். ஹாரித் இப்னு ஹசன் ஹிந்த் பின் அவுஃப் ஆகியோரின் புதல்வியாரான அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரில் ஒருவர். இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை உம்மகாத்துல் மோமினின். இவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் பர்ரா, ஆனால் நபி அவர்கள் அதனை மைமூனா, பரக்கத்திற்குரியவள் என்று மாற்றினார்கள். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்பம் உன்னதமான குடும்பம் என்று போற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்களின் சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் இஸ்லாத்தின் தூண்களாக விளங்கியதே ஆகும். நபிகளாரின் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை மைமுனாவின் சகோதரி உம்முல் ஃபத்ல் அவர்களின் கணவர். குர்ஆன் விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகன். அல்லாவின் வால் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி மகன். அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தை ஏற்ற இரண்டாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்ற உம்முல் ஃபத்ல் அவர்கள் அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி ஆவார்கள். தங்களுடைய அக்கா உம்முல் ஃபத்ல் அவர்கள் வீட்டிலேயே அவ்வப்பொழுது தங்குவார்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. ஏனென்றால் அன்னை மைமுனா அவர்களின் தாயார் அவர்கள் சிறு வயதில் இருந்தபொழுதே இறந்துவிட்டபடியால் தன்னுடைய பெரிய அக்கா ஆகிய உம்முல் ஃபத்ல் அவர்கள் வீட்டிலேயே அடிக்கடி தங்குவது அவர்களின் வழக்கம். உம்முல் ஃபத்ல் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவராகவும் மைமுனா அவர்கள் இஸ்லாத்தை தழுவாத நிலையிலும் இருந்தார்கள். ஆனாலும் இஸ்லாத்தின் அனைத்து சட்டதிட்டங்களை பற்றியும் நன்கு அறிந்தவராகவும் இருந்தார்கள் மைமுனா அவர்கள். இந்நிலையில் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் கணவர் மசூத் அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்களை விட்டு பிரிந்து அபுரஹ் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார்கள். அவர் சிறிது காலத்திலேயே இறந்துவிட்ட காரணத்தினால் இளமையிலேயே விதவையான சோகத்திற்கு ஆளானார்கள் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்நிலையில் மக்கத்து முஸ்லிம்கள் அனைவரும் மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் சென்ற பின்பு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 சிறு கூட்டத்தாரோடு உம்ரா செய்ய நாடி பயணம் மேற்கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்கா வந்தடைந்தார்கள். மக்கா எல்லையிலேயே தடுத்து நிறுத்திய குறைசிகள், இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் வந்து உம்ராவை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஹுதைபியா உடன்படிக்கை போட்டார்கள். அந்த உடன்படிக்கையில் பல்வேறு சர்த்துகள் அவர்கள் போட்ட நிலையில் அத்தனைக்கும் சம்மதம் தெரிவித்து நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யாமல் திரும்பினார்கள். இதை பார்த்த சஹாபிகள் உம்ரா உடையை களைய மறுத்து நபிகளார் அவர்கள் மக்கத்து குறைஷிகளின் சரத்துகள் அத்தனைக்கும் ஒத்துக்கொண்டார்களே என்று ஆதங்கப்பட்டார்கள். அதற்கு நபி அவர்களோ, இது அல்லாஹுவின் கட்டளை, இது நமக்கு நன்மையே பயக்கும் என்று கூறி உம்ரா செய்யாமலேயே மக்காவில் இருந்து வெளியேறி மதினா சென்றார்கள். மறுவருடம் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற வருடத்தை காட்டிலும் மிகப்பெரிய கூட்டத்தோடு தல்பியா முழங்க முஸ்லிம்கள் அனைவரும் மக்காவிற்குள் உம்ரா செய்ய வந்தார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்த மக்கத்து குறைசிகள் பலர் முஸ்லிம்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களின் வணக்க வழிபாடுகள் ஆகியவற்றில் உள்ள ஈடுபாட்டை பார்த்து நாமும் முஸ்லிமானால் என்ன என்ற எண்ணம் அவர்களுக்குள் வர ஆரம்பித்தது. அப்பொழுது அங்கு வந்த அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், என்னுடைய ஒட்டகமும் நானும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமர்ப்பணம் என்பதாக கூறி இஸ்லாத்தை ஏற்றார்கள். மக்கத்து பனு ஹிலால் கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு பெண் துணிச்சலாக தன்னுடைய மனதை கவர்ந்த இஸ்லாத்திற்கு வந்ததை பார்த்த மக்கத்து குறைஷிகளில் அநேகர் இஸ்லாத்தை மனமுவந்து வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்குர்ஆனில் அல்லாஹ் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்ட பெண்களை மணப்பது நபிகளாருக்கு மட்டுமே உரிய சிறப்பு என விளக்குகின்றான். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை நிறைவு செய்துவிட்ட பின்பு மக்காவில் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது 4ஆம் நாள் அதிகாலையில் ஹாத்திப் பின் அப்துல் உசா என்பவரும் அவருடன் சில நிராகரிப்பாளர்களும் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாம் செய்து கொண்ட ஹுதைபியா உடன்படிக்கையின் பிரகாரம் உங்களது உம்ராவை நிறைவேற்றிய பின் நீங்கள் இங்கிருந்து வெளியேறி விட வேண்டும், அதன்படி நீங்கள் உடனே இங்கிருந்து கிளம்பி விடுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு பின் அங்கிருக்க விரும்பாத இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து 9 மைல் தொலைவில் உள்ள சராஃப் என்ற இடத்தில் கூடாரம் அடித்து கொண்டு தங்கினார்கள். அப்பொழுது மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹர் ஏதும் பெற்றுக்கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பரிந்துரையின் பேரில் நபி அவர்களை மணந்து கொண்டார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கூறும் பொழுது, எங்களில் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவராகவும் உறவுகளை அதிகம் பேணுபவராகவும் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்று புகழ்ந்துள்ளார்கள். மக்காவை விட்டு 9 மைல் தொலைவில் உள்ள சராஃப் என்ற இடத்தில் கூடாரம் அடித்து கொண்டு அங்கேயே தனது திருமண விருந்தை நடத்தினார்கள் நபி அவர்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையான அபு ரஃபி அவர்கள் ஒட்டகத்தில் வைத்து மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வந்தார்கள். அங்கு வைத்துத்தான் மைமூனா என்ற பெயரை சூட்டினார்கள். இருவரும் உம்ராவை நிறைவு செய்வதற்கான அனைத்து விதிகளையும் நிறைவு செய்துவிட்ட பின் உம்ரா உடையை களைந்து அதன் பின் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இஸ்லாமிய சட்ட விதிகளின்படி திருமணம் நடந்தேறியது. மக்காவிலிருந்து 9 மைல் தொலைவில் உள்ள சராஃப் என்ற இடம் அன்னையவர்களின் வாழ்வில் ஒரு தீர்க்க தரிசனமான இடமாக அமைந்தது. ஆம், அதே இடத்தில்தான் அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. அதே இடத்தில் இல்லற வாழ்வும் தொடங்கியது. நபிகளாரின் முன் அறிவிப்புப்படி பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே இடத்தில்தான் அவர்களின் உயிர் பிரிந்தது. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் இறுதியாக மனம் முடித்து கொண்டார்கள். அப்பொழுது அன்னை அவர்களுக்கு 26 வயதுதான் ஆகியிருந்தது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அடைந்தவுடன் அவர்களின் பள்ளிவாசலுக்கு அருகிலேயே வீடு கட்டப்பட்டு அன்னை அவர்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற மனைவிமார்கள் மதீனாவில் அன்னை அவர்களை அன்புடன் வரவேற்றார்கள். அன்னை அவர்கள் தனது தொழுகையை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளியில் வைத்து நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் மக்கா பள்ளியில் தொழுவதை தவிர்த்து மற்ற ஏனைய பள்ளிகளிலும் தொழுவதை காட்டிலும் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளி வாயிலில் தொழுவது 1000 மடங்கு சிறந்தது என்ற காரணத்தினால் அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்காவில் உள்ள ஹரத்தில் 1 முறை தொழுவதானது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விடவும் 1,00,000 மடங்கு சிறப்பு வாய்ந்தது ஆகும். அதை போன்றதொரு சிறப்பு வாய்ந்த மற்றொரு இடம் இருப்பின் அது மதீனாவில் நபி அவர்களின் ரவுதாவில் தொழுவது ஆகும். மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகனான இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு வயதிலிருந்தே மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலேயே வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்கு எழுந்த பொழுது அவர்களுக்கு ஒது செய்வதற்கான தண்ணீர் மற்ற உதவிகளை செய்துவிட்டு நபி அவர்கள் தக்பீர் கட்டிய பின் அவர்களின் இடதுபுறம் வந்து நின்று கொண்டார்கள். சிறுவர் என்பதனால் இமாமிற்கு இடதுபுறம் நிற்கக்கூடாது, வலதுபுறம்தான் நிற்க வேண்டும் என்பது தெரியவில்லை. உடனே நபி அவர்கள் அவர்களது வலதுபுறம் நிப்பாட்டி தொழுதார்கள். தொழுகை முடிந்த பின்பு, யா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை தருவாயாக என்பதாக துவா செய்தார்கள். அவர்களின் துவாவின் பரக்கத்து கொண்டு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க ஞானத்திலும் குர்ஆனின் விளக்கத்திலும் சிறப்புடையவர்களாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆன பின்பும் கூட அவர்கள் உறவுகளை பேணி எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களைப் போலவே நாங்களும் வாழ ஆசைப்படுகின்றோம் என்பதாக கூறியுள்ளார்கள். ஆனால் நாம் இன்று நம் உறவுகளோடு எவ்வாறு இருக்கின்றோம்? குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் நாம் நம் உறவுகளின் சின்ன சின்ன குற்றத்தையும் பெரிதாக்கி குடும்பத்தையே பிரித்து விடுகின்றோம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதில்லை. நம்முடன் சண்டை போட்ட நம் உறவுக்காரர் ஒரு தெருவில் வந்தால் நாம் அதன் அடுத்த தெருவின் திசையில் ஓடிவிடுகின்றோம். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் அனைத்து மக்களையும் அழைத்து அவர்களில் உறவுகளை பேணி வாழ்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட அந்தஸ்தை வழங்கி கௌரவிப்பான். இரத்த பந்த பாசத்தோடு யார் ஒட்டி உறவாடி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட அந்தஸ்தை வழங்கி கௌரவிப்பான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்திலே படைப்பினங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் உறவு, அந்த பாசம், அந்த அன்பு, அந்த நிலைகளைத்தான் முதன் முதலாக படைத்தான். அந்த உறவை பேணுதல் என்ற நிலைமையை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யார் உன்னை பேணுவார்களோ, யார் உன்னை சேர்ந்து வாழ்வார்களோ நான் அவரை சேர்த்து கொள்வேன். உறவாகிய உன்னை யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய அருளை விட்டும் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக

0: சகோதரிகளில் எவ்வளவோ பேர் மிகவும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருப்பார்கள். வெளியில் சொல்ல முடியாமல் அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். பெருமைக்காகவும் புரட்சிக்காகவும் ஜக்காத் கொடுப்போம். ஆனால் நம் கண் முன்னே இருப்பவர்களுக்கும் நம் உறவுக்காரர்களுக்கும் நாம் உதவுவதில்லை. அந்த உறவுகளை பேணுவதனுடைய சிகரமாக திகழ்ந்தார்கள் அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை கிடைத்தார். அப்பொழுது அன்னை அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய தாயின் சகோதரன், என் மாமா மாமி ஆகியோர் வேலைக்கு ஆளில்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்களுக்கு வயதான காலத்தில் உதவி செய்வதற்கு இந்த அடிமையை அவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்கலாமே என்று பரிந்துரை வைத்தார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. உங்கள் குடும்பத்தின் மேல் வைத்துள்ள பாசத்தைக் கண்டு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதனால் இந்த அடிமையை உங்கள் மாமா வீட்டிற்கு கொடுத்து விடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இன்ஷா அல்லாஹ், நாமும் நம் சொந்த பந்த உறவுகளுடன் நட்பை பேணி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் அதற்கு துணை புரிவான் என்று துவா செய்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
1: மஹால் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சி. நேர்களே, இன்று மாலை மணி 4:30 மஹால் ஹிஜ்ரா சிறப்பு நாடகம் ஒளியேற உள்ளது. செவியேற்க தவறாதீர்கள்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.
4: சரிங்க, இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க போகின்றோம். நானும் கிளம்பணும். அன்பு வணக்கம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் அடுத்து உங்களை வழக்கம் போல புதன்கிழமை யாரு சந்திக்க காத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. தீரா இசையில தேவிகன் தாமரை செல்வன் காத்திருக்காரு. இனிய பாடல்கள் நிறையவே வச்சிருக்காரு. அதனால தொடர்ந்து இணைந்திருங்க. நாம எப்ப சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:00 இசையும் இசையும் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். ஆமா, பிரேமாவுக்கு பதிலா நான் உங்களை சந்திப்பேன். சரியா, வெள்ளிக்கிழமை பாக்கலாம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியா தாய்லாந்து எல்லை குறிப்பாக கிளந்தானில் பெட்ரோல் கடத்தல் நடவடிக்கைகள் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதென மாநில காவல்படை தலைவர் டத்து மாமன் இசோ மாமன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் மாநில பாதுகாப்பு செயற்குழு சந்திப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இது தெரிய வந்துள்ளது. சிலாங்கூரின் சில பகுதிகளில் கடந்த 15 மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனையின் போது மலேசிய குடிநுழைவுத்துறை 62 வெளிநாட்டினரை கைது செய்தது. அரசாங்கம் வழங்கியுள்ள பயண அட்டையின் விதிகளை மீறிய சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் கூறினார். நாட்டின் முன்னுரிமைகளில் ஒன்றாக மின் அக உறுதி இ-ஹெய்லிங் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு அவசியம் என சமூக பாதுகாப்பு கூட்டணி தலைவர் தான்ஸ்ரீ நீலாம் தாய் கூறியுள்ளார். ஒழுக்கமில்லா பயணிகளால் எழும் வன்முறை, கொள்ளை, தாக்குதல் ஆகியவை தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இ-ஹெய்லிங் ஓட்டுநர்களுக்கான விரிவான பாதுகாப்பு அணுகுமுறைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தென் லெபனானின் சில பகுதிகளை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. நபத்தியா அல் ஃபக்வா அன்சாரியா நகரங்களை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 5 கொல்லப்பட்டதாக அதிகார தரப்பு கூறியது. ஐநா சிறார் நிதியம் யூனிசெஃபிற்கும் பன்னாட்டு உணவு திட்டம் WFPக்கும் அமெரிக்கா $1 பில்லியன் நிதி உதவியை அறிவித்துள்ளது. 40 மேற்பட்ட நாடுகளில் உள்ளவர்களை காப்பாற்றவும் ஆதரவு அளிக்கவும் இந்நிதி வழங்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதில் யூனிசெஃபிற்கு

218 மில்லியன் டாலரும் WFPக்கு 800 மில்லியன் டாலரும் பகிர்ந்தளிக்கப்படும். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. இப்போட்டியில் 16 கோல்களை அடித்து வரலாறு படைத்துள்ள ஜெர்மனியின் மிரஸ்லோ குளோசோவிற்கு இணையாக அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி உருவெடுத்துள்ளார். இப்போட்டியில் அடுத்த இடத்தில் 15 கோல்களுடன் பிரேசில் சகாப்தம் ரொனால்டோ உள்ளார். ரொனால்டோ, ஜெர்மனி ஆட்டக்காரர் கேட் முல்லர், பிரான்ஸ் நட்சத்திரம் கிலியான் எம்பாப்பை விட ஒரு கோல் முன்னிலையில் உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னலின் தீரா இசையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மணி 4:04. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்களா? வாழ்க்கை எப்படி போகுது? பொது விடுமுறையில் இப்படி கேட்டா என்னங்க இது? அதுவும் காலையிலே மழை, பொது விடுமுறை, நல்ல மழை. அப்பா, நமக்கு பிடிச்ச அணி களம் இறங்கினாங்க, இதை விட என்ன வேணும்? போய் சொர்க்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற தருணங்களை அனுபவிக்கணும், அதெல்லாம் ரொம்ப அலசி ஆராயக்கூடாது. அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு அடுத்த 4 மணி நேரங்கள் ரொம்ப சிறப்பான தருணங்களாக இருக்க போகின்றன. ஏன்னா உங்களுக்காக தீரா இசை ஆரம்பம் ஆயிருச்சு. டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய குரல்ல தான் முதல் பாடல் வருகிறது. சின்ன கண்ணன் அழைக்கிறான், என்ன சொல்கிறான் கேட்கலாமா?

பதினாறு வயது நிலை படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு புன்னகை. பதினாறு வயது நிலை, எல்லாருக்கும் இந்த பருவம் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வந்துட்டு பிறகு அப்பா பதினாறு வயசுல நம்ம எப்படி இருந்தோம் பாருங்க. ஏதோ ஒரு படத்தின் தலைப்பு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா மாறிடுச்சு. இந்த இதை கேட்டாலே சட்டுன்னு நமக்கு பதினாறு வயசு ஞாபகம், பதினாறு வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம், பதினாறு வயசுல நமக்கு இருந்த கனவுகள் இப்படி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருது. பதினாறு வயசுல என்ன ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருந்தோம், இப்போ இருந்தா என்ன நினைப்போம், அப்பா அந்த வயசுலயே இருந்திருக்கலாமே, படிச்சுட்டே இருந்திருக்கலாமே. ஆனா படிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ நாங்க வேலைக்கு போக போறோம், எப்போ எங்க வாழ்க்கையில சொந்தமா நாங்க சுயமா முடிவு எடுக்கிறது, அப்படின்னு இப்படி இருந்தா அப்படி, அப்படி இருந்தா இப்படி, இதுதான் வாழ்க்கை. எப்படி இருந்தாலும் வாழ்தல் இனிது அப்படின்னுவாங்க. இந்த நொடிய இனிதாய் வாழ்வோம், இனிய தருணங்களை நம்ம ஏற்படுத்திக்கோ. அடுத்தது எஸ் ஜானகி எஸ்பிபி பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு, பருவமே புதிய பாடல். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா, வாங்க கேட்கலாம்.

0: தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனஸ் இடியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 to 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் earn பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 9 09 1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43. கோலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119. மணி இப்போது 4:26. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. 4:30 மால் சிறப்பு நாடகம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதை கேட்க மறவாதீர்கள். தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். 5 மணிக்கு மேலே உங்களுக்கு தீராய் சில வரக்கூடிய அங்கங்கள் யாவுமே காத்திருக்கின்றன. 6 மணிக்கு மேலே உறவுகள் தொடர்கதை. 7 மணிக்கு மேலே விடுமுறையில் பாட்டுக்கடை. எப்படிங்க இருக்கும், ஜாலியா இருக்கும் போது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சங்கீதமே

0: மணி 4:30 மால் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சி 4:30 இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு மால் ஹிஜ்ரா சிறப்பு நாடகம் உங்களுக்கு 4:30 கொண்டு வரப்படுகின்றது. வாங்க கேட்கலாம்.
1: மால் ஹிஜ்ரா சிறப்பு நாடகம் சரிய காத்திருக்கும் சாம்ராஜ்யம், எழுத்து AW மன்சூர்.
2: மன்னருக்கு என் பணிவான சலாம்.
3: வாலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அமைச்சர் பெருமகரே, எமது நாட்டின் கடைக்கோடிகள் செழிப்பாய் உள்ளதா?
2: மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட சிறிய வலசையில் அதற்கொன்றும் குறைவில்லை மன்னா. திரும்பும் திசையெல்லாம் பசுமை போர்த்திருக்கிறது நம் தேசம். தோண்டிய இடமெல்லாம் கண் கூசச் செய்யும் வைரங்கள், இரத்தினங்கள், மரகதங்கள், தங்கம் என குவியல் குவியலாய் கண்டெடுக்கப்படுகின்றன. நம் நாட்டின் செல்வ வளமையை உலகிற்கு பறைசாற்ற இச்சான்று போதாதா மன்னா? குடிமக்கள் வரி அதிகம் செலுத்தினாலும் மகிழ்வோடுதான் காணப்படுகிறார்கள். ஆனால்
3: என்ன அமைச்சரே, மென்று விழுங்குகிறீர்
2: மன்னா. அண்டை நாடுகளில் இருந்து அடைக்கலம் தேடி வருவோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது மன்னா.
3: மீன் இருக்கும் குளத்திற்கே நாரைகள் போகும் வளமைதானே அமைச்சரே.
2: ஆயினும் மன்னா, குடும்பம் குடும்பமாய் வரும் அகதிகளால் எமது தேசத்தின் பொருளாதாரம் நலிவுற வாய்ப்புண்டு என்பதையும் மன்னர் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
3: உடனடியாக குடியுரிமை சட்டத்தை கடுமையாக்குங்கள்.
2: இன்றளவும் அவை கடுமையான ஒன்றாகவே இருக்கிறது மன்னா. வருபவர்கள் புகலிடம் அல்லவா வேண்டுகிறார்கள். மறுத்தால் உலக அரங்கில் நமது தேசத்தின் மாண்பு மாசடைய கூடும் மன்னா.
3: எம் தேசத்திற்கு சிறிய வளசை என்றுதான் பெயர். ஆனால் நிலப்பரப்பிலும் செல்வ வளமையிலும் அண்டை அயல் நாடுகள் ஒன்றாகிலும் எம்மோடு போட்டியிடும் ஆற்றல் அற்றுப்போயிருப்பதை அறிந்தவர் தானே நீர்?
2: அதில் என்ன ஐயம் அண்ணா? ஆயினும் நமது வளத்தை அனுபவிக்க அண்டை அயல் நாட்டவர்கள் படையெடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் மன்னா. ஆனால் சரியான வழி தோன்றவில்லை மன்னா.
3: அரசருக்கு ஆலோசனை வழங்கத்தானே அமைச்சர், நீரோ தடுமாறி நிற்கிறீர். யாமே இதற்கு ஒரு உபாயம் கூறுவோம், நன்றாய் கேளும்.
2: கூறுங்கள் மன்னா.
3: குடும்பம் குடும்பமாக வருவர்களை தனித்தனியாக பிரித்து விடுங்கள். அவர்களது குழந்தைகளை ஒரு புறமும், தாயை மறுபுறமும், தந்தையை வேறுபுறமும் என ஒருவருக்கொருவர் சந்திக்க இயலாதவாறு தூரம் தூரமாக அடைத்து வையுங்கள். அழுது ஆர்ப்பரிக்கும் அவர்களிடம் பிள்ளைகள் வேண்டுமா அல்லது புகலிடம் வேண்டுமா என கேளுங்கள். பிள்ளைகள் தான் என கதறுவார்கள்.
2: ஆனால் மன்னா, இது ஒரு மனித அபிமானமற்ற செயல் என்று உலக நாடுகள் கூச்சலிடும். உலக அரங்கில் நமக்கு அவப்பெயர் ஏற்படும் மன்னா.
3: எப்பொழுது எமது நாட்டுக்கு உலக அரங்கில் நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது? இப்பொழுது கிடைத்துவிட.
2: உண்மைதான் மன்னா, உண்மைதான். எத்தனை நாடுகள் ஒன்றுபட்டாலும் எம்மை எதிர்க்க ஏது மன்னா தீரம்?
3: தவறு அமைச்சரே, அவற்றை நாடுகள் என்று கூறுவது அபத்தம். அவர்களிடம் இருப்பதோ இத்து போன ஈட்டிகளும் கூர்மழுங்கிய அம்புகளும் பிடித்தளர்ந்த வாட்களும் தான். அவற்றை வைத்துக் கொண்டு எம்மை அவர்கள் கனவில் கூட நெருங்க முடியாது அமைச்சரே. அமைச்சரே, நமது நாட்டின் வடதிசையில் இருக்கும் பெரிய வளசையின் பொருளாதார புரட்சியை கேள்வியுற்றீரா?
2: கேள்வியுற்றேன் மன்னா. பெரிய வளசையின் சரித வளர்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் மெய்யாகவே எம்மை திகைக்க வைக்கிறது. நம்மை விஞ்சும் ஆற்றல் அதற்கு இல்லை மன்னவா. பிறகேன் அதை பற்றி கவலையுற வேண்டும்?
3: முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அமைச்சரே, இல்லையெனில் அது நமக்கு பெரிய இடராக முடியும்.
2: உத்தரவிடுங்கள் மன்னா.
3: வழக்கம் போலவே அமைச்சரே, பெரிய வளசையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை குறையுங்கள். அப்படியும் நம் நாட்டில் அவர்களது பொருட்களுக்கு அதிக வரவேற்பு இருப்பின் அவற்றின் மீதான நீர் வரியை அதிகரியுங்கள். மேலும் காப்பு வரியும் அதிகரியுங்கள்
2: மன்னா. இதனால் இருவழி வாணிபத்திலும் பதட்ட நிலை உருவாகலாம். நம்மையொற்றி பெரிய வளசையும் நமது பொருட்களுக்கு அதிகமாக நீர் வரியோ காப்பு வரியோ விதிக்க கூடும். அதனால் இம்மிரு தேசங்களுக்கும் எப்பயினும் விளையாது மன்னா.
3: அமைச்சரே
2: மன்னா,
3: பெரிய வளசைக்கு நாம் ஏற்றுமதி செய்வதை விட அவர்களிடம் இருந்து இறக்குமதி செய்வதுதான் அதிகம் என்பதை நீர் அறியவில்லையோ?
2: அறிந்திருக்கிறேன் மன்னா. ஆனால்
3: புரிந்து கொள்ள வெகு எளிது அமைச்சரே.
2: புரிகிறது மன்னா, புரிகிறது. நமக்கு ஒரு கண் போனாலும் எதிரிக்கு இரு கண்களும் போக வேண்டும், அப்படித்தானே?
3: சரியாய் சொன்னீர்.
2: ஆயினும் அவர்களின் பொருளாதாரத்தை வீழ்த்த இவை மட்டுமே ஆகுமானதன்று என்றே எண்ணுகிறேன் மன்னா.
3: அதனால் என்ன, பெரிய வளசையின் வடபகுதியில் இருக்கும் நாரந்தல் தேசத்தை நீர் அறிந்தே இருக்கிறீர்.
2: ஆமண்ணா, நாரந்தலை வென்ற பின்புதான் பெரிய வளசையின் வளம் பெரிதாய் வளர்ந்திருக்கிறது.
3: ஆனால் யாம் கூற வருவது வேறு. நாரந்தலை ஆண்ட மன்னன் போரில் மாண்டு விட்டான். அவனது வாரிசான இளவரசன் தனக்கு விசுவாசமான சிறு படைகளை திரட்டி கொண்டு இழந்த தன் நாட்டை மீட்க அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறான். அவனுக்கு நாம் ஆயுத உதவி வழங்கிட வேண்டும்.
4: மன்னா, இளவரசனுக்கு நாம் தான் ஆயுதங்கள் வழங்குகிறோம் என்று தெரிந்துவிட்டால்?
3: அச்சம் வேண்டாம் அமைச்சரே, நம்மிடம் இருக்கும் நவீன ஆயுதங்களை பெருமளவில் இளவரசருக்கு கொடுப்பதை உறுதி செய்யுங்கள். ஐயம் வலுக்காமல் இருக்க அவனிடமிருந்து படியும் விலையை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள். எப்படி என் திட்டம்?
4: தங்கள் திட்டம் புரிகிறது மன்னா, புரிகிறது. நாரைந்தல் இளவரசன் ஆயுத பலம் பெற்றுவிட்டால் பெரிய வளசையின் சில பாகங்களை பிடித்து விடுவான். சரிதானே? அவனிடம் இருந்து அவற்றை மீட்க பெரிய வளசை நம்மிடம் புதிய ஆயுதங்களை பெருமளவு கொள்வன செய்யும். இரு படைகளுக்கும் போர் நடக்கும். போர் நடந்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியுறும், நாட்டின் உற்பத்தி குறைந்து கட்டமைப்பு குலைந்து போகும். தற்போதுள்ள போட்டியாற்றல் குன்றி போய் நாட்டை சீரமைக்க நம்மிடமே உதவி கேட்கும் அவலம் நேரிடும். சரிதானே மன்னா?
3: மிகச் சரியாக சொன்னீர். அதன் பிறகு உதவி செய்கிறேன், நாட்டை சீரமைக்கிறேன் என்ற பெயரில் அதிகாரப்பூர்வமாக அங்கே முகாமிட்டு அதன் வளங்களை என்றவரை சுரண்டி நமது நாட்டிற்கு கொண்டு வர வேண்டியதுதான்.
4: இதற்கு பெயர்தான் ராஜதந்திரமோ?
3: ஆம் அமைச்சரே, இன்று நேற்றல்ல, எமது தந்தை எமது பாட்டன் பூட்டன் காலத்தில் இருந்து தப்பி தவறி முன்னேறி வரும் நாடுகளை அல்லது எமது நாட்டிற்கு போட்டி தரும் என்று கருதும் நாடுகளில் இப்படித்தானே கொளுத்தி போட்டு குளிர் காய்வதும், அப்படியே அதன் வளத்தை அள்ளி சேர்த்து சிறிய வளசைக்கு கொண்டு வருவதும் எம் தலைமுறை தலைமுறையாக நடந்து வருகிறது. இவ்வாறெல்லாம் இல்லையெனில் நாம் எப்படி முதன்மை இடத்தை தக்க வைக்க முடியும்? எம்மை விஞ்சி விடுவார்கள் அமைச்சரே, விஞ்சி விடுவார்கள். நாம் எப்போதும் அண்ணாந்து பார்க்கும் இடத்திலேயே இருக்க வேண்டும், இல்லையெனில் உலக வரைபடத்தில் நாம் காணாமல் போய்விடுவோம்.
4: மன்னிக்க வேண்டும் அண்ணா, தங்கள் சார்பாக ஒன்று சொல்லட்டுமா?
3: ஒத்துது முறை உனக்கு எக்குறையும் வரப்போவதில்லை, கூறும்.
4: யாமும் எம் குடியமே, எம் இரு கண்கள், எஞ்சியவை அனைத்தும் வெறும் புண்கள். எப்படி மன்னா?
3: இதோ 1000 பொன்முடிப்புகள், பெற்றுக்கொள்.
4: மிக்க நன்றி மன்னா.
3: இளவரசர்
4: தகுந்த பாதுகாப்புடன் பாதாள சிறையில் அடைத்திருக்கிறேன் மன்னா.
3: உடைவாளே வைரியான கதைதான் எனது. தீரமும் நுண்ணறிவும் மிக்கவன் இளவரசன். அவன் மீது எப்பொழுதும் ஒரு கண் இருக்கட்டும். அவன் நீதி பெறலாமல் ஆட்சி செய்ய நினைப்பவன். இக்காலத்தில் அவையெல்லாம் சாத்தியமா என்ன? எமக்கென்று வந்து பிறந்திருக்கிறான்.
4: கலக்கம் வேண்டாம் அண்ணா, இளவரசரால் தப்பிக்கவே முடியாது.

0: இளவரசருக்கு என் இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்ன தளபதியாரே, உமது முகத்தில் இன்று அதிகமான மகிழ்ச்சி தெரிகிறது.
0: ஒருவர் நமது படைகளுக்கு குறைந்த விலையில் ஆயுதம் விற்பனை செய்ய சிறிய வலசையிலிருந்து வந்திருக்கின்றார்.
1: அப்படியா?
0: தாங்கள் அனுமதி அளித்தால் அவரை அழைத்து வர காத்திருக்கிறேன். தவிரவும் அவரிடம் உள்ள மாதிரி ஆயுதங்களை பார்த்ததுமே பெரிய வலசையை வெற்றி கொண்ட உவகை எனக்குள். அதுவே என் மகிழ்ச்சிக்கும் காரணம் இளவரசே.
1: சிறிய வலசையில் இருந்தா?
0: ஆம் இளவரசே. ஏன் அப்படி கேட்கிறீர்கள்?
1: மிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. அவர் உண்மையிலேயே சிறிய வலசைதானா அல்லது பெரிய வலசையின் ஒற்றனா?
0: சோதித்து விட்டோம் இளவரசே. அவர் சிறிய வலசை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆயுத முகவர் இளவரசே. அவர் வைத்திருக்கும் அனைத்து நவீன ஆயுதங்களிலும் சிறிய வலசையின் அரசு முத்திரை பொறிக்கப்பட்டுள்ளது.
1: சிறிய வலசையிலிருந்து ஆயுதங்களை விற்க முன்வந்தவர் நிச்சயம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்க வேண்டும்.
0: என்ன சொல்கிறீர்கள்?
1: ஆம் தளபதியாரே, போரில் உடைமைகள் உறைவிடம் இழந்து உயிரை கையில் பிடித்து கொண்டு கிடைக்கும் தோணியில் கடல் மார்க்கமாக அக்கறை சென்று சேர்ந்து விடுவோம் என்று எந்த உத்தரவாதமும் இன்றி இம் நாரேந்தல் நாட்டு மக்கள் சிறிய வலசைக்கு புகலிடம் வேண்டி போகிறார்கள். ஆனால் சிறிய வலசையின் கடற்படை எம் மக்களை வழிமறுத்தி விரட்டி அடிக்கின்றார்கள். மனிதாபிமானமற்ற முறையில் பல தோணிகளை கடலிலே கவிழ்த்து விட்டு எம் மக்கள் கடலில் தத்தளிப்பதை, உயிருக்கு போராடி இறுதியில் மடிவதை வேடிக்கை பார்க்கிறார்கள். தப்பித்தவரை கரை சேர்ந்தவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி குடும்பங்களை பிரித்து தாயொருபுறம் சேயொருபுறமாக சிறையில் அடைக்கும் அந்த கொடியவனின் தேசத்தில் இருந்து நமக்கு ஆயுதம் வழங்க ஒருவர் முன்வந்திருக்கின்றார் என்றால் இதில் ஏதோ சூதிருக்கிறது தளபதியாரே.
0: இளவரசே, புறாவின் மூலம் தூது செய்தி ஏதோ வந்திருக்கின்றது இளவரசே.
1: ஆம், ஓலையை பிரித்து படியும்.
0: இளவரசே, ஒற்றன் ஓரியோ அனுப்பியிருக்கின்றான். இளவரசருக்கு என் முதற்கண் சலாம்.
1: வலைக்கும் சலாம்.
0: பெரிய வலசை இளவரசருக்கு பொருளாதாரத்தை சீர்குலைக்க நாரேந்தல் நாட்டை மீட்க பாடுபடும் தங்களுக்கு ஆதரவாக சிறிய வலசையின் மாமன்னர் ஆயுத உதவி செய்ய பணித்திருக்கின்றார். அது நன்னோக்கத்திற்காக அல்ல, பெரிய வலசையின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கவும் நாரேந்தலை மீட்க வேட்கை கொண்டிருக்கும் தங்களை இல்லாது ஒழிக்கவே இவ்வேற்பாடு. அனைத்து முன்னேற்பாடுகளுடன் அவ்வாயுத வியாபாரி எனது கணிப்பின்படி இவ்வோலை உங்களை அடையும் வேளை அவர் உங்களின் எதிரே இருக்கக்கூடும். தகவல் இருப்பின் அடுத்த ஓலை தங்களை அடையும். வாழ்க எம் இளவரசர், விரேக எம் விடுதலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
0: இளவரசே, தங்களின் கூற்று முற்றிலும் உண்மை.
1: பெரிய வலசையின் மன்னனை கூட என்னால் மன்னிக்க இயலும், ஆனால் சிறிய வலசையின் மாமன்னனை என்னால் மன்னிக்க இயலாது.
0: நமக்கும் அவனுக்கும் பெரும்பகை எதுவும் இல்லையே. பிறகன் இளவரசே,
1: என்ன கூறுகிறீர்கள் தளபதியாரே? அடைக்கலம் கேட்டு போகும் இம்மக்களை கொத்து கொத்தாக கடலில் தள்ளி கொன்றொழிக்கும் மனிதாபிமானமற்ற மன்னனை யாம் மன்னிக்க போவதில்லை.
0: இளவரசே, அரண்மனை வாழ்க்கை வசதி அனைத்தும் இழந்து இப்படி காடுகளிலும் மேடுகளிலும் தலைமறைவு வாழ்க்கை நடத்தும் போதும் குடிமக்களின் மீதான கவலை உங்களை அரிக்கிறது என தெரியும் போது நிச்சயம் எமது எழில் கொஞ்சம் கடற்கரை பட்டினமான நாரேந்தலை வெகு விரைவில் கைப்பற்றியே தீர வேண்டும் இளவரசே.
1: ஆமாம் தளபதியாரே. சரி, அவ்வாயுத வியாபாரியிடம் அடிமாட்டு விலைக்கு ஆயுதங்களை கொள்வன செய்யுங்கள்.
0: அப்படியே ஆகட்டும் இளவரசே.
1: அப்படியே எமது படை வீரர்களையும் போருக்கான ஆயத்தத்தோடு இருந்திட உத்தரவிடுங்கள்.
0: இளவரசே, தாங்கள் கூற்றினை பார்த்தால்?
1: ஆம் ஆம், வெகு விரைவில் நாம் போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்க போகிறோம் தளபதியார்.
0: இளவரசே, எம்மிடம் உள்ள மொத்த விசுவாச படைகளே 7000 பேர்கள் மட்டுமே. இவர்களை வைத்துக் கொண்டு பெரிய வலசையுடன் மோதுவது சிறு பிள்ளைத்தனமானது இளவரசே.
1: அல்லாவின் தூதரிடத்தில் இதற்கு அழகிய உதாரணம் இருக்கிறது தளபதியாரே, இருக்கிறது. நெஞ்சுரம் மிக்க சிறுபடைகள் பெரும்படைகளை இல்லாதொழித்து வெற்றி பெற்ற வரலாற்றை நீர் அறியவில்லையா? அந்த வரலாறு மீண்டும் திரும்ப போகிறது. எக்கணமும் மாயத்த நிலையில் இருக்க வேண்டும்.
0: உத்தரவில்லவரசே. ஆனாலும் இது சாத்தியமற்ற ஒன்றென்றே என்ன தோன்றுகிறது.
1: போரில் எமது 7000 படை வீரர்களுடன் கூடவே 18000 படை வீரர்கள் விரைவில் எம்மோடு இணைவார்கள்.
0: அதேபடி சாத்தியம்? எமக்கு எவர் இவ்வளவு பெரிய உதவியை வழங்கப் போகிறார்கள்?
1: சிறிய வலசையின் முன்னாள் பட்டத்து இளவரசரும் எனது உற்ற நண்பருமாகிய பஹருத்தீன் அவர்கள் தாம் தளபதியாரே.
0: மெய்யாகவா? தந்தை குழப்பிய குட்டையில் மீன் பிடிக்க எண்ணுகிறார் எனில் தனையன்
1: அந்த குழப்பத்தை தடுத்து நிறுத்த முனைகிறார்.
0: அப்படி என்றால் பெரிய வலசையின் மீது வெகு விரைவில் போர் தொடுக்க போகிறீர்கள். அப்படித்தான் இளவரசே?
1: சிறு திருத்தம் தளபதியாரே, போர் பெரிய வளசையை எதிர்த்தல்ல, சிறிய வளசையை எதிர்த்து.
0: இளவரசே,
2: என்ன அமைச்சரே, உமது முகத்தில் ஏன் இத்தனை பீதி? சிறிய வளசையின் அமைச்சர் என்ற செருக்கு எப்பொழுதும் உன் மனதில் இருக்கட்டும்.
3: மன்னா, மோசம் போய்விட்டோம் மன்னா, மோசம் போய்விட்டோம். எதிரி படைகள் நம் தேசத்தின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றி மேலும் முன்னேறி வருகிறது மன்னா.
2: எவையாவது அவரும் எதிர்ப்பதாவது?
3: அல்லாவே, நம்புங்கள் மன்னா, நம்புங்கள். எதிரிப்படைகள் மிக துல்லியமாக எமது ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்தவர்களைப் போல மிக சரியாக செயல்பட்டிருக்கிறார்கள். எமது ஆயுத கிடங்கில் 200 மேற்பட்டவற்றை அவர்கள் கைப்பற்றி விட்டார்களாம்.
4: நமக்கு அவகாசம் இல்லை மன்னா, அவகாசம் இல்லை.
5: தாங்கள் உடனடியாக இங்கிருந்து தப்பித்து விடுங்கள், அதுவே சாலச் சிறந்தது.
3: யாம் எமது படைகளுடன் இயன்றவரை அரண்மனையை காத்திடவாவது போரிட்டு மடிகிறோம் மன்னா.
2: என்ன உளறுகிறீர் அமைச்சரே? எம்மை எதிர்த்து போரிடும் அளவிற்கு வலிமையுடைய தேசம் அமனியில் ஏது? உமக்கு பித்து பிடித்திருக்கிறது, அதனால் தான் இப்படி பிதற்றுகிறீர்.
3: அல்லா மன்னா, தங்களுக்கு எப்படி நான் விளங்கச் செய்வேன்? மன்னா, நரேந்திர தேசத்து இளவரசன் நசீர் கான் தான் நமது தேசத்தின் மீது படையெடுத்து வந்திருக்கிறான் மன்னா.
2: அவனுக்கும் நமக்கு தான் என்ன பகை? அவனது பகை பெரிய வளசையின் மீது அல்லவா இருக்க வேண்டும்
3: மன்னா? வினா தொடுக்கவும் பதில் பகரவும் இது தக்க தருணம் என்று மன்னா.
5: தாங்கள் விரைந்து இங்கிருந்து தப்பிச் சென்று விடுங்கள், அதுவே மிக சிறந்த யுக்தி மன்னா.
2: நாரேந்தல் தேசத்து இளவரசனோடு 200 வீரர்கள் இருப்பார்களா? அவர்களை கண்டு யாம் அஞ்சுவதா? வெக்கம், அவமானம், உறமிதிடும் வழக்கம் எம் குலத்திற்கு இல்லை. அமைச்சரே, போர் முரசை ஒழிக்க விடுங்கள், எம் படை அவர்களை சின்ன பின்னமாக்கட்டும். இதோ புறப்படுங்கள்
3: மன்னா. தாங்கள் இன்னும் பழைய நினைவிலேயே இருக்கிறீர்கள் மன்னா. அவன் 30,000 படை வீரர்களுடன் சற்றேறக்குரிய நமது நாட்டையே அதிரடியாய் வீழ்த்தி விட்டான் மன்னா. போரிட இது சமயம் என்று விரைந்து தாங்கள் தப்பிச் செல்லுங்கள் மன்னா, தப்பிச் செல்லுங்கள் மன்னா.
1: அரண்மனை வாயிலில் நமது நம்பிக்கையான வீரர்கள் சிலர் குதிரைகளுடன் காத்திருக்கிறார்கள் மன்னா. விரைந்து சென்று விடுங்கள் மன்னா.
4: அமைச்சரே
1: மன்னா,
4: இப்பொழுது என்ன செய்வது? என்னால் நம்ப முடியவில்லை. என் தேசமே
1: ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை மன்னா. அரண்மனை பதுங்கு குழியில் சென்று பதுங்கி இருங்கள்.
3: உயிரை மட்டுமாவது காத்துக் கொள்ளலாம். வெளியேறினீர்கள் என்றால் தங்கள் சிரம் தரையில் வீழ்வது திண்ணம் மன்னா. விரைந்து சென்று பதுங்கிக் கொள்ளுங்கள் மன்னா.
6: சிறிய வளசையின் செருக்கு பிடித்த மன்னனுக்கு அதிகமான அவகாசம் இல்லை. கொடுங்கோளர்களின் கதைகள் இறுதியில் இப்படித்தான் இருக்கும். தளபதியாரே, அரண்மனை வாசிகள் அனைவரையும் கைது செய்யுங்கள். கூடவே இந்த கர்வம் பிடித்த அரசனையும் அவனுக்கு ஒத்தூதிய அமைச்சனையும்.
0: உத்தரவிலவரசே, வீரனே, இவர்கள் இருவரையும் சங்கலியால் பிணையும். பிறகு அரண்மனை மேல் மாட கலசத்தில் பறக்கும் சிறிய வளசை கொடியை அகற்றி எமது நாரேந்தல் தேசத்து நாரை கொடியை ஏற்றுங்கள்.
1: வேண்டாம் தளபதியார், சிறிய வளசையின் கொடியை தொடர்ந்து பறக்கட்டும், தொடர்ந்து அதை பிடுங்கி எரிந்துவிட வேண்டாம் என வீரர்களுக்கு அறிவுறுத்தும்.
0: இளவரசி, தங்களின் சித்தம் நிறைவேற்றப்படும்.
4: என் நாட்டை எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு.
1: உமது நாட்டை தானமாக பெற வேண்டிய அவசியம் எமக்கு. யாம் தீரத்துடன் போரிட்டே இந்நாட்டை கைப்பற்றிருக்கும். இப்பொழுது நீர் எம்முடைய கைதி. வாய் மூடியிரு, எழுத்து செல்லுங்கள். இவரை பாழஞ்சிறையில் தள்ளுங்கள்.
4: இளவரசே, இளவரசே, இளவரசே, எம்மை விட்டுவிடும், எம்மை விட்டுவிடும், இளவரசே, இளவரசே.

0: மாதவச்சரியின் குடுங்கதவுகள் திறக்கப்படுகின்றனவே. ஒருவேளை எம் தந்தைக்கு எமது திட்டம் தெரிந்து எம்மை கெடுவியலற்ற போகிறாரா? எது எப்படி இருப்பினும் இவ்விருட்டு கொட்டடியில் ஒரு குருடனைப் போல முடங்கி கிடப்பதற்கு தூக்கிலிடப்படுவது எவ்வளவோ மேல்.
1: இளவரசே,
0: வழக்கம் போல் வருபவனைப் போல் தெரியவில்லையே. யார் நீ? சிறை கொட்டடிக்குள்ளே என் கதையை முடிக்க எம் தந்தை கொடுங்கோலனால் அனுப்பப்பட்டவனா? அவ்வாறெனில் வா வா, வந்து எம்மோடு மோதும். யாம் கற்ற வித்தையை சற்று சோதித்து பார்ப்போம்.
1: மன்னிக்க வேண்டும் இளவரசே, யாம் நாரேந்தல் தேசத்து இளவரசர் நசீர்கானின் முதன்மை தளபதி அபு ஹசன்.
0: அப்படியெனில்
1: போரில் எம் இளவரசர் சிறிய வலசையை வீழ்த்தி வெற்றி கொண்டு சில கணங்களே ஆகின்றன. அவரின் கட்டளை கிணங்கியே தங்களை விடுவித்து போக வந்துள்ளேன்.
0: என்ன, என் தோழர் நசீர்கான் போரில் வென்றுவிட்டாரா? இது உண்மையா?
1: வெற்றியை தந்தவனின் மீது ஆணையாக உரைக்கிறேன். தங்களின் தேசம் கொடுங்கோல் அரசனிடம் இருந்து விடுவிக்கப்பட்டு சில கணங்களே ஆகிறது.
0: அல்ஹம்துலில்லா.
1: தாங்கள் இந்த கொட்டடியில் இருந்து வெளியேறிய மறுகணமே தங்களின் தந்தையை இதே கொட்டடியில் சிறையிட எம் இளவரசர் உத்தரவிட்டிருக்கிறார்.
0: அப்படியா? தரணியை கட்டி ஆள நினைக்கும் அவருக்கு இது தகுந்த வசதியாய் இருக்காதே.
2: என்ன, நாரேந்தல் இளவரசன் உனது நண்பனா? உன்னை விடுவிக்கத்தான் இந்த போரா? அது தெரிந்திருந்தால் நானே விடுவித்திருப்பேனே.
0: யார் நீரா? நியாயத்தை கேட்டேன் என்ற காரணத்திற்காக பெற்ற மகன் என்று கூட பார்க்காமல் பாலும் சிறையில் தள்ளியவராயிற்றே. நீரா எம்மை விடுவிப்பீர்? அதற்கு உமது அகந்தைதான் வழிவிடுமா? பேசாதீர்
2: இளவரசே. இளவரசே, எனது அன்பு மகனே, என் மாணிக்கமே, என்னை மன்னித்து விடு, என்னை காப்பாற்று. நான் வயதானவன், அதற்கு மேல் நான் உன் அன்பு தந்தை.
0: தந்தை, உள்ளே சென்று அனுபவித்து பாருங்கள், அப்போது புரியும்.
2: மகனே, மகனே, என் அன்பு மகனே, என்னை விட்டு விட சொல்.
0: பழையன கழிதலும் புதியன புகுதலும் தொன்று தொட்டு நிகழ்வதன்றோ அறியாதவரா தாங்கள்? உமக்கு முன்னால் காலம் பலரை தன்னுள் புதைத்திருக்கின்றது. மன்னாதி மன்னரெல்லாம் மண்ணை கவிய வரலாற்றை அறிந்தும் அகங்காரம் பிடித்தவராக உலா வந்தீர். இனி உமது நிலை என்னவென்பதை யாம் அறியோம். இந்த தேசம் இப்போது நமது கையை விட்டு போயாயிற்று. அதிகாரம் செலுத்தும் இடத்தில் யாம் இல்லை, ஏன் நீரும் தான். அல்லாவை அஞ்சிக் கொண்டு பொறுமையாயிரும். எமக்கு திறந்தது போல் உமக்கும் ஒரு நாள் இக்கதவு திறக்கப்படும்.
2: அல்லாஹ், நான் பெரும் பாவி, பெரும் தவறு இழுத்து விட்டேனே.
0: தளபதியாரே, வாருங்கள் செல்லலாம். எம்முடன் கல்வி பயின்ற நாரேந்தல் இளவரசரும் எமது நெஞ்சத்தோடு கலந்த எம் நண்பருமாகிய நசீர்கானை காண யாம் ஆவலாய் இருக்கின்றோம்.
1: அப்படியே ஆகட்டும் இளவரசே. அமைதி, அமைதி. சிறிய வலசை கடும் அரக்கனிடம் இருந்து வீழ்ந்து இன்றுடன் ஒரு திங்கள் நிறைவடைகிறது. இனி சிறிய வலசையின் மன்னராக முடிசூடப் போவது யார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் இங்கே குழுமியிருக்கிறீர்கள். அதற்கான விடையை தர இதோ இரு இளவரசர்களும் அவைக்கு வருகிறார்கள்.
3: இளவரசரை கண்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? சிறிய வலசையின் இளவரசர் வாழ்க! தேசத்தை மீட்ட நரந்தர் இளவரசர் வாழ்க! வாழ்க!
4: நாடு பிடிக்கும் ஆவல் ஒருபோதும் எமக்கு இருந்ததில்லை. இது எமது நட்புக்கு செய்த ஒரு யுத்தம், அதற்கு கிடைத்த வெற்றி. இவ்வெற்றிக்கு முழு முதற் காரணமானவரும் எனது நண்பரும் சிறிய வலசையின் இளவரசருமான பஹருத்தீனை இவ்வேளையில் நாம் மறந்து விடலாகாது. அவரது விசுவாச படைகளால் தான் நாம் இம்மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளோம். எனவே இளவரசே, உமக்கு சிறிய வலசையின் மன்னனாக எம் கைகளால் முடிசூட்ட ஆவல் கொண்டுள்ளேன்.
0: நண்பா, அது முறையற்றது. வென்று முடித்தவன் நீ. சிறிய வலசை உனக்கே சொந்தம். நீரே முடிசூடிக் கொள்ள தகுதியானவன். வா நண்பா, என் கரத்தால் உமக்கு முடிசூட்டி மகிழ்கிறேன்.
4: நண்பா, நீ இன்றி, உனது நம்பிக்கையான படையின்றி, அவர்களின் உதவியின்றி, உனது துல்லியமான திட்டங்களின்றி இத்தகைய வெற்றி சாத்தியமில்லை. எனவே நீரே முடிசூட தகுதியானவர். இனியும் மறுக்காதே நண்பா. வா, இதோ மணிமுடி. ஆஹா, ஆஹா, இம்மணிமுடி உனக்கு எவ்வளவு பொருத்தமாயிருக்கிறது.
3: சிறிய வலசையின் மாமன்னர் பஹருத்தீன்!
0: மிக்க நன்றி நண்பா. இதற்கெல்லாம் யாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதுதான் புரியவில்லை.
4: அது முன்னதாகவே நடந்தேறிவிட்டது நண்பா.
0: புரியவில்லையே நண்பா.
4: நீர் உதவியராவிட்டால் எமக்கேது இம்மாபெரும் வெற்றி, அதன் பயன்தான் இது நண்பா.
0: மிக்க தன்னடக்கம் உரிய ஒருவரை யாம் நண்பராய் கிடைக்கப்பெற்றதற்கு யாம் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும்.
4: போகட்டும் நண்பரே, தாங்கள் தற்போது சிறிய வளசையின் மன்னராகி விட்டீர்கள். தங்களின் உள்ள கிடங்கில் இருக்கும் பல சீர்திருத்தங்களை இந்த பொது அவையில் அறிவித்து தங்களது முதலாம் முறையை துவக்குங்கள் மன்னா. யாமும் மக்களோடு சேர்ந்து அறிந்து கொள்கிறோம்.
0: நீர் தன்னடக்கத்தின் உச்சம் நண்பா. உமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சீர்திருத்தத்தை இதோ முன்வைக்கின்றேன். என் தேசத்து மக்களே, என் இனிய நண்பரும் நாரைந்தல் நாட்டின் இளவரசருமான நசீர்கான் அவர்களே, படைத்தலைவதிகளே, வீரர்களே, அனைவருக்கும் இனி இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குடிமக்களுக்காகத்தான் மன்னனை தவிர மன்னனுக்காக குடிமக்கள் இல்லை. குடிமக்களை பாதிக்கும் சட்டங்களை தொடர்ந்து நிலைநிறுத்தும் மன்னர்கள் ஆள தகுதியற்றவர்களே. மனிதன் மிக பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்பதை என் இரட்சகன் அநேக வசனங்களில் குறிப்பிட்டிருக்கின்றான். பேராசை, கோபம், அன்பு, நேசம், மூர்க்கம், மகிழ்ச்சி, புன்னகை, குரோதம், பகை, இப்படி பல்வகை உணர்வுள்ள வந்தான் மனிதன். குடிமக்கள் செய்த சிறு தவறுக்கும் பெருந்தண்டனை வழங்கியது எனது தந்தையின் அரசு. ஆனால் இப்போது அமைந்திருப்பதோ மக்கள் அரசு, உங்கள் அரசு. எனவே அவர்கள் அனைவரும் இன்றே விடுவிக்கப்படுவார்கள்.
5: குடிமக்களின் இதய துடிப்பை அறிந்த மன்னர் வாழ்க! வாழிய மன்னர்!
0: மக்களாட்சி நடக்கும் இந்நாட்டில் கொலை குற்றங்களை தவிர ஏனைய அனைத்து குற்றங்களுக்கும் மரண தண்டனை ரத்து செய்யப்படுகின்றது. கொலை குற்றவாளிகளை மன்னிக்க கொலையுண்டவர்களின் குடும்பம் ஒப்புக்கொண்டால் அடுத்த நிமிடமே அவர் விடுதலை செய்யப்படுவார். விசாரணை அதிகாரிகள் முதல் குற்றவாளியை தன் மதிநுட்பத்தின் மூலமும் விசாரணையின் மூலம் துல்லியமாக கண்டறிந்தே குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டும். நீதி பரிபாலனையில் பலரை தண்டிக்க நேரிடும் தீர்ப்பினை அளிக்க தயங்கும் நீதி அரசர்கள் அல்லாவின் பால் தங்கள் சுமைகளை ஒப்படைத்து விட்டு தைரியமாக அனைவரையும் விடுவித்து விடுங்கள். ஏனெனில் அவன்தான் குற்றவாளிகளை யார் என்பதையும் விடுவிக்கப்பட வேண்டியவர் எவர் என்பதையும் தீர்க்கமாக அறிந்தவன். மேலும் அவனே தண்டனை செய்வதில் மிக தீவிரமானவன் என்பதையும் அறியுங்கள். 1000 குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது சரியென்றால் இதுவும் சரியே. அடுத்து வாழ்நாள் சிறை தண்டனையும் ரத்து செய்யப்படுகிறது. ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலமே 60-65 ஆக இருக்கும் பொழுது மேற்கண்ட தண்டனை மிக கடுமையானதும் கொடுமையானதும் அன்றி பொருத்தமற்றதும் கூட. கொடுக்கப்படும் தண்டனை குற்றவாளியை திருத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அவனை உயிரோடு கொள்வதாக இருக்கக்கூடாது. குற்றவாளிகள் யாரும் தனி மனிதன் கிடையாது. அவனுக்கும் குடும்ப பிள்ளை குட்டிகள் இருக்கிறார். அவைகளை எல்லாம் இந்த புதிய அரசு உணர்ந்துள்ளதால் கடும் குற்றங்களுக்கான தண்டனை அதிகபட்சம் 10 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்படுகிறது. குற்றவாளிகளின் நன்னடத்தை தண்டனையை மேலும் குறைக்க வழிகோடும்.
6: இந்த தேசத்தை ஆண்ட தங்களின் தந்தை செய்த குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா?
0: தந்தையே ஆனாலும் தண்டனை உண்டு. யாம் எவ்வாறு செயலாற்றுகிறோம் என்பதை எம் இரட்சகன் சூழ்ந்தறிபோனாக இருக்கும் பொழுது எம்மால் தர்மத்தை மீற முடியாது. அப்படி மீறினால் அல்லாவின் தீர்ப்பு நாளில் யாம் குற்றவாளியாக்கப்பட்டு நரகத்தில் எரியப்படுவேனோ என்ற அச்சம் எமக்கு அதிகமாக இருக்கின்றது. மன்னரின் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தக்க தண்டனை உண்டென்பதையும் அதற்காகவே அவர் தற்சமயம் சிறையில் இடப்பட்டிருக்கின்றார் என்பதையும் அவையில் கூறிக்கொள்கின்றேன்.
6: குடியேறிகள், அகதிகள் ஆகியோரை மக்கள் அரசான தங்களின் புதிய அரசு புகலிடம் இருந்து ஆதரிக்குமா அண்ணா?
0: நிச்சயமாக. ஒருபுறம் வறட்சியும் மறுபுறம் வளப்பத்தையும் அல்லாவே உண்டாக்கி இருக்கின்றான். அதை சட்டென மாற்றி அமைக்க அவனுக்கு இயலாத ஒன்றல்ல. நமது வேதத்தில் உதாரணங்கள் ஏராளமாய் கூறப்பட்டிருந்தாலும் அவற்றை பின்பற்றுவோர் யார்? நான் அவனுக்கு அஞ்சுகின்றேன். வானங்களும் பூமியும் அவற்றுக்கு இடையில் இருப்பதும் அல்லாஹ்வுக்கே உரியவை. அவ்வாறு இருக்க யார் பூமியில் யார் புகலிடம் கொடுக்க மறுப்பது? அல்லாஹ்வின் பேருதவியால் தான் தனியொருவனோ ஒரு தேசமோ வளப்பம் பெறுகிறார்கள். அல்லாஹ் நாடினால் அவற்றை எப்படி தந்தானோ

0: இன்னும் பல தேசங்களுக்கு உனது திட்டங்கள் படிப்பினையாக முன்னுதாரணமாக விளங்கும். கொடுங்கோல் மன்னர்கள் இதற்கு பின்னராவது உணர்ந்து மக்கள் நலனில் அக்கறை காட்டினால் உலகமே ஒன்றுபட்டு முன்னேறும்.
1: மக்கள் புரட்சி அதை நிரூபிக்கும் நண்பரே.
0: ஆமா,
1: தங்களின் முடிசூட்டு விழாவிற்கு அடியனை அழைக்க மறந்து விடாதீர்.
0: அது தங்களின் தலைமையில் தான் மன்னா நிகழும். இன்ஷா அல்லா, எம் தளபதியாரின் நேரம் படை வீரர்களுடன் ஆயத்த நிலையில் இருப்பார். போய் வருகிறேன் நண்பா.
1: நல்லது நண்பரே, தங்களின் வெற்றி பயணம் இனிதே தொடங்கட்டும். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் துணை இருப்பானாக.
0: ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
2: நேர்களே, இதுவரை AW மன்சூர் எழுதிய சரிய காத்திருக்கும் சாம்ராஜ்யம் மஅல் ஹிஜ்ரா சிறப்பு நாடகம் கேட்டீர்கள். இதில் ஜெயலாதி காதர் மைதீன், அமீர் அப்பாஸ் அப்துல் கனி, சகீப் லியாக்கத் அலி மற்றும் முகமது முஸ்ஸம்மில் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரன் ஜாக்கின்.
4: மா ஹிஜ்ராவை முன்னிட்டு சிறப்பு நாடகம் இதுவரை கேட்டிருந்தோம்.
5: இளமை, புதுமை, இனிமை.
6: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

30,000 மாணவர்கள் பின்வாசல் வழியாக பொது பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வாகியுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் கடுமையானவை. கிளந்தான் தாய்லாந்து எல்லையில் பெட்ரோல் கடத்தல் கட்டுப்பாட்டில் உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். தோகோ மால்ஹிஜ்ரா விருதை பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் அங்கீகாரம் நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் தூண்டுகோலாக அமைய வேண்டும். எனவே முஸ்லிம்கள் தொடர்ந்து அறிவை பெறுவதோடு சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் அஹமத் சயீத் ஹமிடி அழைப்பு விடுத்தார். மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இஸ்லாமிய நாகரிகத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக மலேசிய பன்னாட்டு இஸ்லாமிய பல்கலைக்கழக தலைவர் நிறைநிலை பேராசிரியர் டாக்டர் ஓஸ்மான் பக்கார் தேசிய தொக்கோ மால்ஹிஜ்ராவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கிடையில் மொரோக்கோவைச் சேர்ந்த இஸ்லாமிய நீதித்துறை நிபுணர் டாக்டர் அம்மாட் அல் ரைசுனி பன்னாட்டு மால்ஹிஜ்ரா விருதாளராக அறிவிக்கப்பட்டார். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பொது பல்கலைக்கழகங்களில் பின்வாசல் வழியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை உயர்கல்வி அமைச்சு மறுத்துள்ளது. அந்த குற்றச்சாட்டுகள் பொது பல்கலைக்கழகங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன. அது மட்டுமின்றி நாட்டின் உயர்கல்வி அமைப்பின் உயர்நெறி மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கிறது என்று அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் வலியுறுத்தினார். தகுதி நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிகளின் அடிப்படையென தெளிவான செயல்முறையின் மூலம் மாணவர்கள் பொது பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வு செய்யப்படுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுபவர்கள் உறுதியான சான்றுகளை முன்வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மலேசியா தாய்லாந்து எல்லை குறிப்பாக கிளந்தானில் பெட்ரோல் கடத்தல் நடவடிக்கைகள் குறைந்துள்ளதோடு கட்டுப்பாட்டில் உள்ளன. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் அண்மைய தரவுகளின் அடிப்படையில் இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில காவல்படை தலைவர் டத்து முகமது யூசுப் மாமட் தெரிவித்தார். அதிக இடர் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட எல்லை நுழைவாயில்களிலும் பெட்ரோல் நிலையங்களிலும் நடத்தப்பட்ட தீவிர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் மூலம் இந்த நிலை தக்க வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அரேனா பட்டவட்டில் உள்ள PICCA மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 2026 தேசிய ஊடகத்தார் நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி பாதுகாப்பும் போக்குவரத்தும் உள்ளூர் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள்

0: பாதிக்காத வகையில் சிறந்த நிலையில் இருப்பது உறுதி செய்யப்படும். பினாங்கு காவற்படை தலைவர் டாத்தோ அசிசி இஸ்மாயில் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். அந்த நிகழ்ச்சி சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதில் பல்வேறு ஆக்ககர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். அவற்றுள் கடந்த ஆண்டு இதே இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மலிசினால் கொண்டாட்டத்தின் போது செயல்படுத்தப்பட்ட போக்குவரத்து மேலாண்மையும் முழுமையான பாதுகாப்பும் அடங்கும். இம்மாதம் 15 நாள் சிலாங்கூரின் சில பகுதிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு ஆய்வில் மலேசிய குடிநூலகத்துறை 62 அயலகத்தாரை கைது செய்துள்ளது. அவர்கள் அரசாங்கம் வழங்கிய அனுமதியை முறைகேடாக பயன்படுத்தியதோடு அதன் நிபந்தனைகளையும் மீறியுள்ளனர். பொது தகவல்களின் அடிப்படையில் சைபஜயா, பண்டா சிறி புத்ரா, பண்டார் டெக்னாலஜி காஜாங், சிறிகம்பாங்கான், செப்பாங், டெங்கில் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். இது தளவாட பொருட்கள் உற்பத்தி ஆலைகள், மர ஆலைகள், உணவகங்கள், சில்லறை விற்பனை கடைகள், அங்காடி கடை பகுதிகள் என 17 வளாகங்களை உள்ளடக்கியது. மின் அக ஊர்தி இஹெய்லிங் ஓட்டுநர்களின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் மீது பொறுப்பற்ற பயணிகளால் நடத்தப்படும் தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், கொள்ளைகள், வன்முறைகள் குறித்த புகார்கள் அதிகரித்துள்ளதாக சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் தான்சிரி லீலாம் தாய் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் மின் அக ஊர்தி நடத்துனர்கள், சட்ட செயலாக்க நிறுவனங்கள், பயணர்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பினரும் தொடர்புடைய ஓட்டுநர்களின் பாதுகாப்பிலும் வளத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடா குரோன் கம்போங் பத்துலாப்பானில் உள்ள ஹோபார்ட் ராணுவ முகாமில் நடைபெற்ற கையெறி குண்டு வீச்சு பயிற்சியின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் பிரபட் சித்தி கடிஜா சுங்கிப்பின் நல்லுடல் பிற்பகல் 1:15 ஜொஹோர் குல்வாங்கில் உள்ள இஸ்லாமிய இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. அவரது குடும்பத்தினர், உற்றார் உறவினர், நண்பர்கள், ராணுவ வீரர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சித்தி கடிஜாவின் உடல் அலுஸ்தார் சுல்தானா பைஹா மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சதுபோலா சது துனியா.
0: ஜப்பான் திருக்குருதி பயன்பாடு மீதான விதிமுறைகளை கடுமையாக்கும் சட்டத்தை இயற்றியுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் பறப்பதற்கான பரப்பளவு சுமார் 300 மீட்டரிலிருந்து 1000 விரிவுபடுத்தப்படும். இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரதமர், மன்னர் அல்லது வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் சில குறிப்பிட்ட காலம் வரை திருக்குருதிகள் பயன்படுத்த அனுமதிக்கப்படும். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் உடன்பாடு வட்டாரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் திருப்பு முனையாகவும் அமையக்கூடும் என்று கனடிய பிரதமர் மக்கேனி நம்பிக்கை தெரிவித்தார். G7 தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தில் இந்த நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தினார். மேலும் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் மோதலை முடிவுக்கு கொண்டு வர கேவ் முயன்று வரும் நிலையில் அதன் தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐநா சிறார் நிதியம் யூனிசெஃபிற்கும் உலக உணவு திட்டம் WFPக்கும் மனிதநேய பேரிடர் நிவாரண உதவியாக அமெரிக்கா 1 பில்லியன் மேற்பட்ட நிதி உதவியை அறிவித்துள்ளது. இந்த நிதி உதவி 40 மேற்பட்ட நாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. WFP திட்டத்திற்கு $800 மில்லியன் வழங்கப்படும் நிலையில் யூனிசெஃப் $218 மில்லியன் அதிகமான நிதியை பெறும். ஐநாவுக்கு 1.8 பில்லியன் வழங்குவதாக அமெரிக்கா கூறிய ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிரிட்டன் சுகாதார முன்னாள் அமைச்சர் வேஸ் ஸ்டெரிங் அடுத்த வாரம் பிரதமர் கைஸ் சம்மருக்கு பதிலாக தொழிலாளர் கட்சி தலைமைத்துவ போட்டியை தொடங்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் நிலவும் நிலையற்ற தன்மைக்கு விரைவாக முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமக்கு 81 தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக அவர் கூறுகிறார். கிரேட்டு மான்செஸ்டர் ஆளுநர் ஆண்டி புர்ஹாம் நாளை நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு திரும்புவார் என்று தொழிலாளர் கட்சி எதிர்பார்க்கின்றது. ஈரார் 26 ஃபிஃபா உலக கிண்ணம். ஜே குழுவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் முதன்முறையாக உலகரங்கில் களமிறங்கியுள்ள ஜோர்டானை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்துவதற்கு ஆஸ்திரியா கடுமையாக போராட வேண்டியிருந்தது. சான் பிரான்சிஸ்கோ அரங்கில் உள்ள லிவாய்ஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தின் 21 நிமிடத்தில் ரொமானோ ஷிமிட் மூலம் ஆஸ்திரியா முதல் கோலை அடித்தது. இருந்தும் முயற்சியை கைவிடாத ஜோர்டான் ஆல் அலிவன் மூலம் தங்கள் வரலாற்றிலேயே முதல் உலக கிண்ணத்தில் ஒரு கோல் பெற்றது. இவ்வேளை அர்ஜென்டினா உடனான ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி ஹெட்ரிக் அடிப்பதற்கு தனது அணியினர் செய்த தவறுகளே காரணம் என்று அல்ஜீரிய மேலாளர் விளாடிமிர் பெட்கோவிஷ் ஒப்புக்கொண்டார். அந்த 38 ஆட்டக்காரர் வெளிப்படுத்திய திறனை பாராட்டிய அவர் தனது அணியினர் எதிரணிக்கு அதிக இடம் கொடுத்தது குறித்து ஏமாற்றம் அடைந்ததாக குறிப்பிட்டார். அதேவேளை ஜே குழுவில் ஜோர்டான் ஆஸ்திரியா ஆகியவற்றுடனான ஏனைய ஆட்டங்களில் எழுச்சி பெறுமாறு தனது அணிக்கு நினைவூட்டினார். முப்பதாயிரம் மாணவர்கள் பின்வாசல் வழியாக பொது பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வாகியுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் கடுமையானவை. கிளந்தான் தாய்லாந்து எல்லையில் பெட்ரோல் கடத்தல் கட்டுப்பாட்டில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வெண்மேகம் தான் தூவி சென்றது, நாளைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு மேட்மலேசியா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மழை காலமா இருக்கும்னு. ஆனா நேற்று புவனா சொன்னது என்னமோ உண்மைதாங்க, வறட்சின்றீங்க தெரியுது மழை பெய்யும் அப்படின்னாங்க. அது கேட்டாற் போலதான், நேற்று தான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நல்ல மழை வந்தது. அது என்னன்னா பொது விடுமுறை, அதுமா நினைக்கிற சாமியே வரம் கொடுத்த மாதிரி காலையில எழுந்திருக்கும் போது அப்படி சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருந்தது. இப்போ ஈரநிலா விழிகளை மூடி அப்படின்ற பாடல் வந்துட்டு இருக்கு. புதன்கிழமைகள்ல நம்ம மருத்துவ குறிப்புகள் கேட்டுட்டு இருக்கோம். 5 மணிக்கு மேல இன்றைக்கு இந்த வேலை இடத்துல ரொம்ப சத்தமா இருக்கு இல்லையா? நீங்க வேலை செய்யற இடத்துல இயந்திரங்கள் நிறைய செயல்பட்டு இருக்கும், சத்தமா இருந்தா என்ன பண்றது? டாக்டர் சாந்த மோகன் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. இப்போ வாங்க இந்த பாட்டை கேட்கலாம். எஸ்பிபி பாடுறாரு. ரொம்ப நாள் ஆயிருச்சு இந்த பாட்டை கேட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, பாட்டை ரசிப்போம்.

0: 20 வேலை இடத்துல சில தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். தொந்தரவுகள் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்க்க முடியாததெல்லாம் இருக்கும். அதுல இந்த சத்தம் அப்படின்றது கவனிக்கக்கூடிய ஒன்று. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர் சாந்தமோகன் என்ன சொல்றாரு, வாங்க கேட்கலாம்.
1: வேலையீடு பாதுகாப்பு, இங்கிலீஷ்ல சொன்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் என்று சொல்வாங்க. இப்போ நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அங்க வந்து ஒரு ஹேசர்ட் என்று சொல்வாங்க. 5 விதமான ஹேசர்ட் சொல்லியிருக்கோம். பிசிக்கல் ஹேசர்ட்ஸ் என்று சொல்வாங்க, 2வது வந்து கெமிக்கல் ஹேசர்ட்ஸ், 3வது வந்து பயாலஜிக்கல் ஹேசர்ட்ஸ், 4வது வந்து எகனாமிக்கல் ஹேசர்ட், 5வது வந்து சைக்கோ சோசியல் ஹேசர்ட்ஸ். 5 ஹேசர்ட்ஸும் ஒரு வேலையிடல இருக்கும். நம்ம நாய்ஸ் என்றது வந்து பிசிக்கல் ஹேசர்ட்ஸ்ல இருந்து வர்ற ஒரு பகுதி தான். நாய்ஸ் ஹேசர்ட் என்றால் வேலை இடத்துல வந்து அதிகமா சத்தம் இருக்கிறனால உடலுக்கு வந்து என்ன பாதிப்பு கொடுக்கிறது தான் பத்தி நம்ம பேசணும். இப்ப வந்து வேலை இடத்துல வந்து சத்தம் வந்து கிளாசிபிகேஷன் மாதிரி வச்சிருக்கோம். 85 டெசிபல் என்று அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து ஹை நாய்ஸ் என்று சொல்லப்படும். நம்ம காதுல வந்து ஹேர் செல்ஸ் என்று ஒரு பகுதி இருக்கு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சா இந்த ஹேர் செல்ஸ் பாதிக்கப்பட்டு நம்மளோட காது கேட்கிற சக்தி வந்து குறைஞ்சிடும். ஒரு வாட்டி அந்த ஹேர் செல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து கியூரே இல்லை. நம்மளோட இந்த பெஸ்ட் மெத்தட் வந்து ப்ரிவென்ஷன் தான். இப்போ மலேசியாவில் பார்க்க போனால் நம்ம வந்து ஆக்குபேஷனல் டிசீஸ் என்று சொல்கிறோம். ஆக ஹையஸ்டான ஆக்குபேஷனல் டிசீஸ் வந்து நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ் என்று சொல்லுவாங்க. அந்த நம்ம காதுக்கு ஏற்படுற பாதிப்பு அந்த நாய்ஸால வருது. முக்கால்வாசி தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஆக சத்தமான மிஷினரிலாம் இருந்துச்சுன்னா முதலாளிகள் ஒன்றுமே பண்ணாட்டினா அவங்க டாஷ்க்கு வந்து நேராக ஒரு சின்ன அடுவான் மாதிரி செஞ்சிடலாம். டெலிஃபோன் பண்ணுறாவே போதும். டாஷ் வெப்சைட் dosh.gov.my போனால் அங்கே எல்லாம் டீட்டெயில்ஸும் இருக்கும். இங்கே இந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, கேஎல்ல இருக்கீங்களா, கேஎல்லோட இருக்கும், ஜோஹர், எல்லாம் ஸ்டேட்டுக்கும் நம்பர் இருக்கும். டாஷ் ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ செய்ய சொல்லிடுவாங்க அந்த முதலாளிங்க. இப்போ அந்த சத்தத்தினால நம்ம நினைக்கிறோம் வெறும் நம்மளோட காதோட கேட்குற சக்தி தான் குறையுது என்று வேற ப்ராப்ளம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க இந்த காதுனால வர ப்ராப்ளம். 2வது வந்து சைக்கோ சோசியல் ப்ராப்ளம் என்று சொல்றாங்க. சைக்கோ சோசியல் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026
4: ஜூன் 21
3: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக, திரண்டு வருக.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0309072119 1734 அப்படின்னு காட்டுது. கணக்குப்படி பாத்தீங்கன்னா 534, இப்போ 535 நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீரா இசை இளமை புதுமை இனிமை மின்னலை கேட்டுட்டு இருக்கீங்க. பொது விடுமுறை அப்படின்றதுனால வெளியில போற பழக்கம் அதிகமா இருக்கும். அப்படி போறவங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல், ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா மின்னுக்கு இருந்தவர் ரொம்ப நேரம் அவருடைய கைத்தொலைபேசியை சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு. சார்ஜ் பண்ணிட்டு இருந்தவர் போகும்போது அதை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற யாரோ வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அந்த கடைக்கு வந்து கேள்வி கேட்டாரு, ஏன் நான் விட்டுட்டு போனேனே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? கூப்பிட்டு கடைக்காரவங்க சொல்றாங்க, சார் நீங்க வந்தீங்க, சாப்பிட்டீங்க, சாப்பாட்டுக்கு காசு கட்டுனீங்க, சரிங்க, உங்க கைத்தொலைபேசி என்னெல்லாமா வச்சுட்டு நீங்க இதை விட்டுட்டு போயிட்டீங்க, அதை விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவோம், நாங்க எடுத்து பத்திரமா வச்சிருந்தோம் சார், நீங்க வந்தீங்கன்னா கேட்டீங்கன்னா கொடுக்கலான்னு. உங்கள் விவரங்களை தேடுற அளவுக்கு எங்களுக்கு உரிமைகள் எல்லாம் இல்லை. அதுக்கும் மேல கைத்தொலைபேசிக்குள்ள நுழைஞ்சி உங்க பாஸ்வேர்டு கடவுச்சொல்லாம் கடந்து போறதுக்கு எங்களுக்கே 1008 வேலை இருக்கு சார், அதெல்லாம் நாங்க செய்யணுமா? மறந்த நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு காத்திருந்தோம். இல்ல நீங்க எனக்கு கூப்பிட்டுருக்கணும் அப்படி இப்படின்னு சண்டை போடுறாரு. அவங்க கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், நாங்க உங்களுக்கு கூப்பிடுனா எப்படி கூப்பிடுவோம், உங்க விவரங்கள் எதுவுமே தெரியாது, அடுத்த தடவை நான் வரும்போது என் விவரங்கள்லாம் எடுத்துங்க, என்னங்க ஒரே அக்க போறா போச்சு, இந்த மாதிரி பண்றாரு. அங்க இருந்த வரைக்கும் நல்லது, யாரும் எடுத்துட்டு போலேன்னு நினைச்சிட்டு அதை வாங்கிட்டு போயிருக்கணும். இது ஒரு சின்ன நினைவூட்டல். சில நேரத்துக்கு போகும்போது நம்ம ஏதாவது கூட ஏதாவது பொருட்கள் எடுத்துட்டு போவோம், சார்ஜர் எடுத்துட்டு போவோம், இல்ல நம்முடைய பணப்பை இதெல்லாம் விட்டுட்டு வரதுக்கான சூழல் ஏற்பட்டுட்டா கடைக்காரவங்களை போய் ஏசாதீங்க. இருக்கிற வேலையில இதவே செய்யற சேவை அவங்களுடைய வேலையில பத்திரமா எடுத்துட்டு வர்றது நம்முடைய பொறுப்பு. கொஞ்சம் கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். மணி இப்போ 6 நெருங்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய இன்னும் 20-25 நிமிடங்கள் தான் இருக்கு. ஒரு காஃபி ஒரு தேநீரோட தீராயிசையை கேட்டுட்டு இருக்கீங்களா? அடுத்த பாட்டு நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது ஹரிஹரன் மகாலட்சுமி பாடக்கூடிய பாட்டு, மீட்டாத ஒரு வீணை. வந்துட்டே இருக்கு 5:45 விளம்பர நிகழ்ச்சியும் காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கழகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
0: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15

0: மணி இப்போது 5:45. இந்த விளம்பர நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருகின்றார்கள் பிருத்துபுகான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர். அதுல இருந்து திரு ஆர் எம் ஜி சாஸ்தா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகள்ல இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம்
0: தேவியன். புது விடுமுறை ரொம்ப அமைதியா இருக்கும். சரிங்க, இப்போ பிருத்துபுகான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர், இதற்கு முன்னாடி நம்ம வந்து பேசியிருந்தோம், மக்களுக்கு நிதி நிர்வாக ஆலோசனைகள் உதவிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. கடந்த வாரங்களில் வந்து பேசியிருந்தீங்க, எப்படி இருந்தது மக்கள் மத்தியில் இருந்து உங்களுக்கு ஆதரவு?
1: ஆதரவு வந்து ரொம்ப கால், எனக்கு நிறைய கால் வந்துச்சு, வாட்ஸ்அப்பும் வந்துச்சு. ஆனால் வாட்ஸ்அப் பண்ணால் நம்மளுக்கு சின்னாங்க இருக்கும், ஏன்னா கால் பண்ணுறதோட அப்போ வாட்ஸ்அப் நிறைய வந்தோட ரொம்ப வந்து இந்த கடனில் மாட்டிக்கிறாங்க, போயிட்டு லோன் எடுத்து அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப நம்மளுக்கு வந்து வந்துச்சு, உதவிங்கள் வந்து அதுதான் ரொம்ப வந்துச்சு. ஸோ அதில் வரப்போ வந்து நிறைய விஷயம் வந்துட்டு இந்த பாஜா கடையில நகையில வச்சுட்டு அதை திருப்ப முடியாம போய் கடன் வாங்கி அதை செட்டில் பண்ணி அந்த மாதிரி இஷ்யூ தான் வந்து ஒரு 80-90% எனக்கு அந்த இஷ்யூ தான் வந்துச்சு.
0: நீங்க வேலை வாய்ப்பு பத்தி சொல்லியிருந்தீங்க.
1: ஆமா, அது
0: பத்தி
1: அது வந்து வந்துச்சு. ஒரு எடுத்துக்கிட்டா ஒரு 20 பேரோ 15 ஒரு 20 பேர் கிட்டதான் கால் பண்ணாங்க
0: வேலை வாய்ப்பு.
1: ஆமா, அவங்க ரெசுமி அனுப்ப சொல்லி அப்புறம் எந்தெந்த நபருக்கு அனுப்பணுமோ அந்த இதுக்கு நம்ம அனுப்பி விட்டுட்டோம்.
0: சரி, இப்போ நம்ம முதல் வாரம் பேசும்போதே உங்களுடைய நோக்கம் அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொன்னீங்க, கடன் இல்லாத ரொம்ப குறைந்த அளவில் கடன் உள்ள ஒரு சமுதாயமா வந்து இந்தியர்கள் மாறணும், அதுக்கான முயற்சியில தான் நீங்க வந்து இதை எடுத்திருந்தீங்க. சத்வான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர் இருந்தாலும் மலேசியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உதவி செய்யறீங்க. நீங்க எந்த மாநிலத்திலிருந்து அதிகமான ஒரு கூப்பிட்டாங்க, அந்த கணக்கு ஏதாவது உங்களுக்கு?
1: ஆக்சுவலி இருக்கு, அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப எனக்கு வந்துட்டு தொடர்பு கொண்டது ஜோஹர் ஜேபி சைட்ல. ஸோ ஜேபி சைட்ல பிகாஸ் ஏன்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு ரொம்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அதிகமான கால் வந்து ஜோஹர் சைட்ல வந்துச்சு, அப்புறம் பினாங்க, அப்புறம் இப்போலாம் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான். பட் ஆனா வந்து இது ரெண்டு தான் ரொம்ப.
0: இப்ப ஆலோசனைகள்ல நீங்க நேரம் அவங்களை போய் சந்திப்பீங்களா, அவங்க உங்களை பார்க்க வரணுமா, இல்ல தொலைபேசியிலே நீங்க வழங்குவீங்களா?
1: ரெண்டு விஷயம், ஒன்னு வந்துட்டு அவங்க வந்து இப்போ கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், அதாவது தேர்ட் பார்ட்டி லோன் விஷயமா மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வர சொல்லிடுவோம், நம்ம ஆபீஸ்ல வச்சு பேசுவோம். லைக் உதாரணத்துக்கு பாஜக கடை இந்த மாதிரி நகை விஷயமான ஒரு இஷ்யூல போய் கடன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, நம்ம நேரா போய் அவங்களை போய் பார்த்து அங்க செட்டில் பண்றோம்.
0: சரிங்க, இப்போ நீங்க என்னன்னா சத்வான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூருக்கு வந்து நீங்க அவங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா வாட்ஸ்அப் அனுப்பலாம், அந்த எண்களை சொல்லிருங்க, அவங்க எதுக்கு வந்து உங்களை தொடர்பு
1: கொள்ளணும்? நம்பர் 012-515-5249.
0: ஆமா, இந்த எண்களுக்கு தான் நீங்க வந்து அவங்களை தொடர்பு கொள்ள போறீங்க. சரி, இப்போ நிகழ்ச்சி புதுசா கேக்குறவங்க இருப்பாங்க, இந்த அமைப்பு மூலமா அவங்களுக்கு நலன் உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா எது எதுக்கெல்லாம் அவங்க உங்களை தேடலாம்னு ஒரு தடவை சொல்லிடுங்களேன்.
1: ஓகே, இப்ப மெயின் வந்து இப்ப கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு நகையை வந்து வச்சுட்டு அதை முழுவதும் விட முடியாம அதுலதான் மெயினா போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணலாம், அப்புறம் எடுகேஷன் விஷயமா அதுக்கும் கால் பண்ணலாம்.
0: மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பாடலை கேட்கலாம். அதற்கு பிறகு பிருத்துபுகான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர் இதிலிருந்து வேற என்னென்ன விவரங்கள் இன்றைக்கு நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல் இந்த விளம்பர நிகழ்ச்சியை நமக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பர்த் புகான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர் திரு ஆர் எம் ஜி சாஸ்தா அவர்கள் நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க. நிதி நிர்வாக ஆலோசனையை இவங்க வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்றாங்க, உங்களை தொடர்பு கொள்றாங்க, நிதி நிர்வாக ஆலோசனைகள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. அப்படி இருக்கும்போது எங்க தவறு பண்றாங்க, எங்க அவங்க நிர்வகிக்க தவறிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்?
1: ஆக்சுவலி தவறுன்றது இல்லை, ஏன்னா நம்ம யாருமே தவறு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை, எப்படின்னா ஒரு எடுக்கேஷன், பிள்ளைங்க படிக்க போறது, இதான் மெயினா வந்துச்சு நம்மளுக்கு. நம்ம கேட்கிற போது ஏன் எதுனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாக்கா, இல்ல நான் வந்து படிக்க பிள்ளைங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு படிக்கிறதுக்கு போறதுக்கு இப்ப அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் தேவைப்படுது, அதனால நான் இந்த மாதிரி போயிட்டு போய் லோன்
0: சுமைக்குள்ள
1: நுழையிறோம் முடிஞ்சுட்டா மச இது பண்ணிட்டாங்க என்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அதனாலதான் மெயினா வருது பாருங்களேன். அப்ப வரப்ப இதுக்கு எல்லாமே தீர்வு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி
0: அவங்க கூப்பிடுற விகிதம் எந்த அளவுக்கு இருக்குங்க?
1: ஓகே, இளைஞர்கள் வந்து ரொம்ப கூப்பிடலை, ரொம்ப இல்லை. பிகாஸ் ஏன்னா எதுனாலன்னு எனக்கு தெரியல, மேபி மின்னல் எஃப்எம்மோட கேட்டகரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இளைஞர்கள் வந்து அவ்வளோயும் எனக்கு இல்லை. பட் எல்லாமே வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ள ஆளுங்க தான் நம்மளை கூப்பிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அது அந்த அளவுக்கு உள்ள ரேஞ்சில் உள்ளவங்க தான் கூப்பிடுறாங்க. எனக்கு
0: பெற்றோர்கள் கூப்பிடுறாங்களா, பிள்ளைங்க சம்மந்தம்?
1: ஆமாம், பெற்றோர்கள் தான் மெயினாக கூப்பிடுறாங்க. மெயினாக கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்மளோட
0: பிள்ளைங்களுக்காக
1: இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, சரி நேரம் அவங்கள வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா அவங்க சொல்கிற பிரச்சனையில் ஃபோன்லேயோ சரி வாட்ஸ்அப்லேயோ முடிக்க முடியாது. அது வந்து என்னன்னாக்கா நம்ம நேரடியாக பார்த்து அவங்களுக்கு என்னென்ன வேற பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நம்மக்கிட்ட அவங்க எல்லாமே ஓப்பனாக சொன்னால் தான் நம்ம அதுக்கு வந்து கணக்காக சொல்யூஷன் கொடுக்க முடியும், ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்ப ஈஸியா நாங்க அந்த சால்வ் பண்ணிடுவோம்.
0: சரி, ப்ராப்ளம் சுழியம் 1251 5 5 5 2 4 9 இந்த எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுதான் தொடர்பு கொண்டீங்கன்னா சில நேரத்தில் அழைப்பு எடுக்க முடியாது. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா திரு ஆர் எம் ஜி சாஸ்தா மற்றும் அவருடைய குழு வந்து உங்களுக்கு இது சம்பந்தமான விவரங்களை கொடுக்கறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. புதன்கிழமைகளில் இது பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ உங்களுடைய நோக்கம் அப்படின்றது இந்தியர்கள் வந்து நாடு முழுவதும் இருக்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா சில பேர் கேட்டிருப்பாங்க இல்லையா, இப்போ நீங்க உங்களுடைய அமைப்பு பின்னால் வந்து ஸ்லாங்கூர்னு இருக்கு, அப்ப ஸ்லாங்கூர்ல இருக்கிற இந்தியர்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு இந்த தன்னார்வலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து ஒரு அமைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மலேசியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிதானே சார்?
1: ஆமா ஆமா, எல்லாரும் கால் பண்றாங்க, நம்ம எல்லாத்துக்குமே செஞ்சிருக்கோம்,
0: எல்லாத்துக்கும் செஞ்சு.
1: அன்னைக்கு கூட தூரத்துலேருந்து கிட்டாலேருந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு, நம்ம போய் சால்வ் பண்ணிட்டோம்.
0: சரி, இப்போ வேலை வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு பகுதியும் உங்களுக்கு நீங்க அதை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க இல்லையா, என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள், அவங்க படிச்சதுக்கு ஏற்ற இருக்கு வகையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அந்த வேலை வாய்ப்பு?
1: அந்த வேலை வாய்ப்பு எப்படின்னு சொன்னாக்கா, அவங்க வந்துட்டு என்ன சொல்றோம், நம்ம அவங்க ரெசுமி அனுப்ப சொல்றோம். பிகாஸ் ஏன்னா அந்த வேலை வாய்ப்புன்றது வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்ட தான்
0: என்னென்ன உதவிகளை இந்த அமைப்பின் மூலமா செய்யறீங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லிருங்க. இன்றைக்கு நம்ம கூட பர்த் புகான் பந்த்வான் சாஸ்தா சிலாங்கூர் அதனுடைய தலைவர் தான் நம்ம கூட பேசி

0: பல பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்த அனுபவம். இதே நான் வந்து ஒரு மாசம் முன்னுக்கு நான் தொடர்ந்து இப்ப செய்யறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் முடிச்சிருப்பேன், தத்தரிச்சிருப்பேன். பட் இந்த 7 வருஷம் எனக்கு கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி உள்ள இஷ்யூக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ மெயின் திங் வந்து இந்த கடன் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணாலே மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆயிரும்.
1: அப்புறம் இதை குறைக்கிற முறைகள்,
0: எஸ், அதுக்கு அந்த இதை வந்து எப்படி குறைக்கலாம், எப்படி இந்த கடனை வந்து குறைச்சி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல உள்ள அந்த முறைங்க அதோட சிஸ்டம் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா முறையா அட்வைஸ் பண்ணுவோம். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு வாட்டி அட்வைஸ் பண்ணிட்டு அவங்கள திருப்பியும் நம்ம வந்து நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு நம்ம அவங்கள ஃபாலோ அப் பண்ணிட்டு இருப்போம். அப்பதான் முடியும். இல்ல நம்ம விட்டுட்டோம்னாக்கா அவங்க திருப்பி போய் கடன்ல மாட்டிக்குவாங்க.
1: ஆமா, நிச்சயமா. மீண்டும் அடுத்த வாரம் இது பற்றி மற்ற விவரங்கள் எல்லாம் பேசுவோம். இந்த விவரங்களை கொடுத்த திரு சாஸ்தா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. ஆக பிரித்து போகான் பந்த்வான் சாஸ்தா ஸ்லாங் ஒரு சுழியம் 1-2-5-1-5-5-2-4-9 இந்த எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த விளம்பர நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வந்தது பிரித்து போகான் பந்த்வான் சாஸ்தா ஸ்லாங் ஓர்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஆசியான் ரஷ்ய வர்த்தகம் முதலீட்டு ஒத்துழைப்புக்கான 2026-2035 வியூக திட்டத்தை இறுதி செய்வது பொருளாதார உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்வதில் தொடக்க நடவடிக்கையாக அமைந்துள்ளது. இருப்பினும் அவற்றை செயல்படுத்துவதற்கேற்ற சாதகமான சூழல் உருவாக்கப்படுவது மிகவும் அவசியமாவதாக பிரதமர் டதுஸ் அன்வார் இப்ராஹிம் கூறினார். அடுத்த மாதம் நடைபெறும் ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் ரிங்கி தொகுதியில் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என்று நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது புவாட் சர்காசி உறுதிப்படுத்தியுள்ளார். ஓராண்டுக்கு முன்பே தான் இந்த முடிவை எடுத்ததாகவும் 2 வாரங்களுக்கு முன்பு தனது எண்ணத்தை அம்னோ தலைவரிடம் தெரிவித்ததாகவும் ஜோஹர் சட்டமன்ற தலைவருமான அவர் கூறினார். திங்கட்கிழமை புக்கிட் காயுஹித்தாம் குடிநுழைவுத்துறை வளாகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் 1.17 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 14.63 கிலோகிராம் போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்தது. அது மட்டுமின்றி தனியார் உயர்கல்விக் கழகத்தின் மாணவன் என சந்தேகிக்கப்படும் 24 வயது உள்ளூர் இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக கடா காவற்படை துணைத் தலைவர் DCP பட்ருல் இஷாம் பஹருடன் தெரிவித்தார். சிங்கப்பூரில் பணியாற்றும் ஊழியர்கள் உலகிலேயே செயற்கை நுண்ணறிவை மிகவும் தீவிரமாகவும் பொறுப்புணர்வுடனும் பயன்படுத்துபவர்களுள் அடங்குவர் என்று 2026 மைக்ரோசாப்ட் வேலை தரவுகள் காட்டுகின்றன. மேலும் அந்த குடியரசில் உள்ள 66 விழுக்காட்டு AI பயனர்கள் ஓராண்டுக்கு முன்பு தங்களால் உருவாக்கியிருக்க முடியாத படைப்புகளை உருவாக்கி வருவதை ஆய்வுகள் கண்டறிந்துள்ளதாக அந்த தொழில்நுட்ப பெருநிறுவனம் கூறியது. அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாட்டை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் மேலும் சரிவு கண்டுள்ளதோடு பெரும்பாலான பங்குச்சந்தைகள் உயர்ந்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஆய்வுதள் குறிப்பிட்டுள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை அவ்விரு நாடுகளுக்கிடையே உடன்பாடு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இவ்வாரம் கச்சா எண்ணெய் 10 விழுக்காட்டிற்கு மேல் சரிந்துள்ளது. விளையாட்டு கட்பந்து. போர்த்துகல் மத்திய திடல் ஆட்டக்காரர் பெர்னாண்டோ சில்வா 2028 ஜூன் 30 வரை ரியல் மேட்ரிட் அணியுடனான 2 ஆண்டு உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளதாக அந்த லாலிகா கிளப் அறிவித்துள்ளது. மான்செஸ்டர் சிட்டியுடனான சில்வாவின் ஒப்பந்தம் கடந்த பருவத்தோடு நிறைவு பெற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை மணி இப்போ ஆறாகி 4 நிமிடங்கள். இந்த தீரா இசையில் உங்களை தேடி வருவது புதன்கிழமைகளில் உறவுகள் தொடர்கதை. உறவுகள் தொடர்கதை இந்த பொது விடுமுறை உங்க மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கு. ஸ்ரேயா கோஷல், விஜய் யேசுதாஸ் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாட்டுல வரி வரும், என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே, காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே. எப்படி இது, நோய்க்கு மருந்து போட்டா நோய் குறையணும் நினைப்போம், அது என்ன நோய் அதிகரிக்கும். ஏக்கத்தையும் அதன் பின்னால் வரக்கூடிய காதலையும் ரொம்ப அழகா சொன்ன ஒரு பாட்டு தான் இது. எனக்கு பிடித்த பாடல், அது உங்களுக்கும் பிடிக்கும்ல.

0: மொட்டுகளே மொட்டுகளே, சாதனாசர்கம் ஹரியரன் பாடியிருந்த பாடல் அது. மணி போ 6:14, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது உறவுகள் தொடர்கதை. இன்றைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக விக்னேஸ்வரி வந்திருக்காங்க. இந்த அம்மா கிட்ட பேசலாம்.
1: நான் அவங்க அம்மா, அவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு வயசு வந்து 63 வயசு. 63ல பிறந்தவர், வளர்ச்சி இல்லாதவர், பாக்குறதுக்கு வந்து ஒரு 10-12 வயசு பையன் மாதிரி தான் இருப்பாரு. கை காலெல்லாம் கொஞ்சம் குட்டையா இருக்கும், மூளை வளர்ச்சி இல்லாதவர். அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போயிருவாரு. நாங்க தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவோம் வீட்டுக்கு. போன வருஷம் 2017 காலையில வீட்டை விட்டு போயிட்டாரு. நாங்களும் எல்லா இடமும் சூப்பர் மார்க்கெட் எடுத்தாப்புல உள்ள பஸ் ஸ்டாப்ல தான் உட்கார்ந்து இருப்பாரு. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் கேட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க, கால் பண்ணி நாங்க போய் கூட்டிட்டு வருவோம். அங்கதான் இருப்பாருன்னு போய் எத்தனையோ தர கிளைங்களை எல்லா இடமும் தேடிட்டோம், கிடைக்கல. அப்புறம் அவர் சுங்கைய பக்கம் போவாரு, அங்கேயும் போய் தேடிட்டோம், அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் பூச்சவங்க பக்கம் இருக்கிறாருன்னு சொல்லி தெரிஞ்சு 4-5 தடவை பூச்சவங்க கிண்ணாரா பகுதி எல்லாம் தேடி, கம்மந்துங்கு, யூனிவர்சிட்டி கார்டன், பிரிக்ஃபீல்ட்ஸ், எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. அதே இடத்துல இப்ப அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இறந்து ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பையன் எங்களால கண்டுபிடிக்க முடியல. எனக்கும் வயசாச்சு, 78 வயசாகுது எனக்கு. இப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சிருன்னு ரொம்ப கவலையா இருக்கு. கடைசியா அவரை வந்து பினாங்ல ஜார்ஜ் டவுன்லப்பா ஒரு ஆசிரமத்துல பாத்தேன்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்க. ஆனா எந்த ஆசிரமம்னு அவங்களுக்கு தெரியலன்னு. நாங்களும் இந்த போன் மூலியமா வாட்ஸ்அப் அதெல்லாம் போட்டு விசாரிச்சோம். 2-3 ஆசிரமத்துல கூப்பிட்டு அவனோட போட்டோ எல்லாம் அனுப்பி கேட்டோம். அவங்க இங்க இந்த மாதிரி பையன் இங்க யாரும் இங்க இல்லையா, அப்படி இருந்தா நாங்க தெரியப்படுத்துறோம் சொல்லிட்டு அதோட கூப்பிடவே இல்லை. நீங்க தான் எப்படியாவது உதவி செஞ்சு அந்த பினாங்க பக்கம் ஏதாவது முகவரியோ போன் நம்பரோ கிடைச்சா கூட நாங்க போய் தேடி பார்ப்போம். எப்படியாவது உதவி செய்யுங்க ஐயா, கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. வளர்ச்சி இல்லாத பையன், சின்ன பிள்ளை மாதிரி அவனோட செய்கையெல்லாம் இருக்கும்.
0: முறை செய்கை இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரிதான் இருக்கும்.
1: சின்ன பிள்ளைங்க மாதிரிதான் இருப்பாரு, பாக்குறது சின்ன பொடிய மாதிரிதான். ஆனா அவன் சிரம்பான்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அவன் இருந்திருக்க, அந்த வீடியோ வழியா இருந்துச்சு போன்ல, யாரோ எடுத்து போட்டிருந்தாங்க அவன். அந்த அதுவும் போயிட்டு நாங்க சிரம்பான்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல போய் சுத்தி எல்லாம் தேடி விசாரிச்சுட்டு வந்துட்டோம், கிடைக்கவே இல்ல. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம், எங்க இருக்கானே இப்ப எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதான் உங்க உதவியை தேடி இருக்கிறோம், யார் மூலியமா எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க.
0: இப்ப 1.5 வருஷம் ஆச்சு.
1: ஒரு வருஷம் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு. போன வருஷம் 2வது மாசம் போனாரு.
0: பேசுறதெல்லாம் அவருக்கு புரியுமா இல்ல எப்படி? அவர் ஏதாவது
1: பேசுறதெல்லாம் நல்லா பேசுவாரு, எல்லாம் அவரோட வேலை தேவைகள் எல்லாம் நல்லா செய்துக்குவாரு. சாலாம்ல இருந்து ஃப்ரீ பஸ் எடுத்து கிளைங் போய் இறங்கிடுவாரு. பத்திரிக்கை அவரை போய் ட்ரெயின் எடுத்து சுங்கையில போய் இறங்கி, அந்த ஃப்ரீ பஸ் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். நல்ல வசதியான குடும்பம் அவருக்குன்னு, வீட்டுல எல்லா வசதியும் இங்க இருக்கு, எந்த குறவும் இல்ல. ஏன் அந்த மாதிரி ஓடுதுன்னு தெரியல. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு, இப்ப வீட்டுக்காரர் இறந்து அதே கவலையில நாங்களும் 1 வருஷமா ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். இப்ப ஆனா எப்படியா அந்த பையனை கண்டுபிடிச்சு அவனும் பிடிவாதமா இருக்கும்.
0: முடியல,
1: நல்லா பேசுவாரு, ஆனா சரளமா பேச மாட்டாரு, கொஞ்சம் திருக்குதான் பேசுவாரு. பேர் வந்து சிங்காரவேலன், கூப்பிடுறது சந்துரு. சொன்னா வீடு வந்து சாலாம்னு சொன்னாலே அவனுக்கு நல்லா தெரியும்.
0: போயிட்டு வீட்டுக்கு வர பார்த்து அதெல்லாம் அவருக்கு தெரியும்.
1: ஒரே ஒரு தடவை பஸ் எடுத்து அந்த கிளைங்ல உள்ள பையன், கடைக்காரர் பையன் எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாரு, இங்க உட்கார்ந்து இருக்காருங்கன்னு. நான் சொன்னா அவர் பஸ்ல வர சொல்லுங்கன்னு, அவர் 5 வெள்ளி கொடுத்துருக்காரு, பஸ் டிக்கெட் எடுத்து இறங்கி வீட்டுக்கு வந்துருச்சு. நான் சொன்னேன், நீ போய் சுத்தி பாரு, உன்னை நான் ஒன்னும் சொல்ல மாட்டோம், பாத்துட்டு நீ வீட்டுக்கு வந்துரு, நாங்க வந்து தேட வேண்டியதா இருக்கு, நீ எங்க போறன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது, யாரும் உன்னை கடத்திட்டு போயிடுவாங்க, போக கூடாது, இந்த மாதிரி எல்லாம் போவாதுன்னு. அப்புறம் ஒழுங்கா வீட்டுல இருக்கும், எந்த நேரமும் எல்லாருக்கிட்டும் வெளிக்கேட்டு சாவி இருக்கும், போறப்ப பூட்டிட்டு போவாங்க, வரும்போது பூட்டிட்டு வந்துருவோம், பின் கேட்டும் பூட்டி வச்சிருவோம்.
0: இந்த விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, இந்த விவரங்கள் சார்ந்து யாராவது வந்தாங்க, விவரங்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம்.
1: சரிங்க, ரொம்ப
0: நன்றிங்களா. நீங்க
1: எப்படியாவது உதவி செய்யுங்க. பொதுமக்கள் யாராவது இவனை பார்த்தாங்கன்னா இவனை பத்தி எங்களுக்கு இந்த நம்பருக்கு, நாங்க கொடுத்துருக்க இந்த போன் நம்பருக்கு எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாலே போதும், கண்டிப்பா போய் கூட்டிட்டு வந்துடும். ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கும். அவனை பார்த்தாக பேரை கேளுங்க, சிங்கார வேலைன்னா சந்துரு உன் பேரு, நீ சாலாமல் இருக்கியான்னு கேட்டாலே அவனுக்கு தெரியும். ஆனா கட்டையா இருக்கும், கொஞ்சம் கருப்பா இருப்பாரு, கொஞ்சம் கட்டை காலுக்கு கை வரலாம், கொஞ்சம் குட்டை குட்டையா இருக்கும்,
0: நடப்பாரு, அதெல்லாம்
1: எல்லாமே செய்ய நடக்க நடந்து நல்லா ஓடுவாரு. குளிப்பாரு, டிவியில இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம், என்ன சீரியல் ஓடுறதுன்னு அவனுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அவன் டைம் பிரகாரம் போய் டிவி திறந்து வச்சுட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு இந்த படம் போடுறான், இந்த சீரியல் போடுறான்னு அதுக்கு தெரியும். 3 மாசத்துக்கு ஒருக்கான ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பிளட் செக்அப்புக்கு கொடுத்து கூட்டிட்டு வருவான், எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க, மருந்தெல்லாம் கொடுப்போம். காலையில சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்துருந்துச்சு, அன்னைக்கு ஓடி போச்சு. அவன் போய் 1 மாசத்துல அவங்க அப்பா இறந்துட்டாரு. கேட்கறப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு அவர் ஹாஸ்பிட்டல் ஒரு வாரம் தான் சொன்ன வந்துட்டான் வீட்டில் இருக்கிறான் வீட்டில் இருக்கிறானே சொல்லிக்கிட்டு வந்து அதோட அவரும் போயிட்டது. அவங்க அப்பாவுக்கு கூட அந்த பையன் இந்த காரியமும் செய்ய முடியாமல் போச்சு.
0: நம்ம விவரங்கள் வந்தா கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்றோம் சரிங்களா?
1: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றிமா, தைரியமா இருங்க. விக்னேஸ்வரி அம்மா நமக்கு கூப்பிட்டிருந்தாங்க, அவங்களுடைய மகன் எல்லாரும் அவரை சந்துருன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரிந்தால் எங்களை தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்களும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது உறவுகள் தொடர்கதை. தாய் பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கின்றார், உங்கள் பதில் வந்து சேரும் என்று காத்திருக்கின்றோம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போச்செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக இரண்டு வருக.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100709792991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹைரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. உறவுகள் தொடர் கதை கேட்டுட்டு இருக்கீங்க. மணி 6:30. முதல்ல நம்ம கூட சீதா அப்படின்ற அம்மா பேசினாங்க. அவங்களுடைய மகன் சந்த்ரு அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து மன வளர்ச்சி குன்றிய நிலை, 63 வயசாச்சு. அவங்க சொன்னதுல அவங்களுடைய கணவர் இறந்து 1 வருஷம் 2 மாசம் ஆயிடுச்சு. அப்பாவுடைய இறப்புக்கு பையன் எங்க இருந்தானே தெரியல, இங்க அங்கன்றாங்க, தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து நிறைய பேரு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, தொடர்பு கொண்டுட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க இன்னொருத்தருக்காக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம உதவிகள் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி நமக்கு சீதா அப்படின்ற ஒரு நேயர் கூப்பிட்டிருக்காங்க, கேளுங்க.
1: அவங்க மத்த கால் பண்ணி பேசினாங்கல்ல, அவங்களோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? இல்ல ஏன்னா நான் வந்து கிரப் ஓட்டுறேன்.
0: சரி,
1: நான் நார்மலா வந்து என்னோட கிரப் ரொம்ப முக்கியம் வந்து ஷாலாம் பிள்ளைங்க தான் ரொம்ப ஓடுவேன். ஏன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா, அந்த பையனோட படம் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயும் பார்த்துமா அவங்க கான்டாக்ட் பண்றதுக்கு தான் கேட்டாரு.
0: சரி,
1: அந்த வழி வந்து எனக்கும் தெரியும். என் தங்கச்சி அந்த மாதிரி இருந்து இறந்து போனவங்க தான். அவங்களும் இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்கல்ல, பேச தெரியும்
0: உடனடியாக. ரொம்ப நன்றி சீதா, இந்த மாதிரி பல பேர் கூப்பிட்டீங்க இல்லையா, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சபாஷ் சல்யூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அது. இந்த முகம் தெரியாத உறவுகளுக்காக குரல் கொடுக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும்.

ஷாஜஹான் படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் மின்னலை பிடித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உறவுகள் தொடர்கதை. இப்போ மணி சரியா 6:40. விடுமுறை காலம், பொது விடுமுறை, எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க. இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னா மனசெல்லாம் ரொம்ப லேசா இருந்திருக்கும். 2 நாள் வேலை, இன்றைக்கு விடுமுறை, நாளையும் நாளை மறுநாளும் வேலை, இதெல்லாம் அப்படியே கிடைக்காத வரும். உங்களுக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் 2 மாசம் நம்ம வந்து பொது விடுமுறைக்கு காத்திருக்கணும். அடுத்தடுத்து பொது விடுமுறைகள்லாம் வந்தது. இதுதான் இந்த மாதத்திற்கான கடைசி 7வது மாசம் இல்லை, அடுத்த பொது விடுமுறை ஆகஸ்ட்ல தான் வருது, நம்முடைய தேசிய தினத்தை முன்னிட்டு. இப்ப இந்த மாதிரி விடுமுறைகள்லாம் வரும்போது, வார இறுதி நாள் எல்லாம் வரும்போது, நாம் நமக்கான நேரத்தை செலவு பண்ணணும். இதை பத்தி நம்ம சொல்றோம். இது ஒரு பக்கம் இருக்க, நாம் கொஞ்ச நேரமாவது நமக்கானவர்கள் அப்படின்னு ஒரு தரப்பு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் செலவு பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது யாரு வேணாலும் இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்களா இருக்கலாம், இல்ல உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய சொந்தக்காரவங்க உறவுக்காரர்களா இருக்கலாம், இல்லங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. உங்களுக்கு ஆபத்து அவசரம் அப்படின்னா எனக்கு அன்பை கொடுத்து எனக்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய இந்த நபர்கள் தான் எனக்கு முதல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அந்த நபர்களை பத்தி தான் இப்போ பேசுறோம். ஏன் இவங்களை பத்தி சொல்றோம் அப்படின்னா, என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில உங்களுக்காக வந்து உட்கார்ந்து இருந்திருப்பாங்க, உங்களுக்காக நேரத்தை செலவு செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அவசரம் அவசியம் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில நீங்க அதுக்காக காத்திருக்காமல் அவங்களுக்கு இந்த நொடியில அழைத்தோ இல்ல ஒரு தகவல் மெசேஜ் அனுப்பியோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாழ்க்கைலாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கறதுல எந்த தப்புமே இல்லைங்க. 24 மணி நேர விடுமுறையில ஒரு 2 நிமிடம் அவங்களுக்காக செலவு பண்றது இல்ல, கூப்பிட்டு பேசுறதுல இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல அவங்க இருக்காங்கன்னா அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுல தப்பே இல்லை. ஒரு காலத்துல உங்களுக்கு தேவைப்படும் போது அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுத்த அந்த உறவுகளையும் முகங்களையும் மறந்துடாதீங்கன்னு சொல்றதுதான் இப்போ இந்த மணி நேரத்தில் என்னுடைய பொறுப்பு. அதனால பார்த்துக்கோங்க, எங்கேயோ யாரோ காற்பந்து விளையாடுறாங்க, நீங்க கோச்சிக்க கூடாது இது சொல்றோம் அப்படின்ட்டு. அவங்களுக்காக திரை முன்னால 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பாக்குறோம் இல்லையா, நமக்காக வந்து ஓடி வந்தவங்களாச்சு, அதனால அவங்க கூட ஒரு 2.5 நிமிஷம் செலவு பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால அவங்கள தேடி போய் அன்பை செலுத்துங்கள், அன்பை கொடுங்கள் அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுகோளை விடுக்கின்றது இன்றைய உறவுகள் தொடர்கதை. அனுராதா பத்வால் அப்படின்ற ஒரு பாடகி, இவங்க வந்து தென்னிந்திய பாடகி இல்லை, இவங்க வடநாட்டு பாடகி. ஆனால் இவங்க இந்த ஒரு பாட்டு பாடி இருக்காங்க தமிழில், ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு இவங்களுடைய குரல்ல இருக்கும். பூஸ் மஞ்சள் ரொம்ப ஏக்கத்தையும் கொண்டு வரும், கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-7219-19.
0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க. மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பா.

0: கண்மூடி தேடும் போது கூட கனவில் தித்திக்கும் உங்கள் முகம் பற்றி தான் ரொம்ப அழகான ஒரு பாடல். பொய் சொல்லக்கூடாது காதலி அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்ப நம்ம கூட பேச ஒரு நேயர் வந்திருக்காங்க. பெயர் அவங்க சொல்லல, அவங்க பேசுற அந்த உள் கருத்து நமக்கு வந்து சேரட்டும்.
1: அப்பாடா, இத்தனை வருஷம் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னைக்கே தான் கடைசி. ஆமா, எப்போதும் கூப்பிடுவேன் பேசணும்னு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு முறை பேசுங்க, அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணிருப்பாங்கன்னு. அதே போல என்னையே தேடி வந்திருக்காங்க, எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிட்டேன்னு. ஆனா இப்ப நான் கூப்பிட்டாலும் அவங்களுக்குள்ள பேசறதுக்கு டைம் இல்ல. சொந்தக்காரங்க என்ன உதவினாலும் என்கிட்ட வருவாங்க, நான் செய்வேன், அது குறை சொல்லல. ஆனா இப்ப நான் இருக்கிறேனா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது, நான் கவலைப்படல.
0: இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற வேலையில ஐயோ மத்தவங்கள பத்தி யோசிக்க எங்க நேரம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல.
1: அந்த ஒரு காலத்துக்கு அவங்க நினைச்சு பாக்கணும், யாரு கிட்ட போய் உதவி கேக்கறதுக்கு நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், என்னால முடிஞ்சத செய்வேன். ஆனாலும் அவங்களுக்கு டைம் இல்ல என்ன பாக்கறதுக்கோ எங்க கூட பேசறதுக்கோ. மெசேஜ் அனுப்புனா கூட அந்த மெசேஜ பாக்கறதுக்கு டைம் இல்ல.
0: இப்ப நீங்க சொல்றீங்கல்ல உதாசீன படுத்திடுறாங்க சில நேரத்துல, அடுத்த தடவை வந்து உதவி கேட்டா நீங்க செய்வீங்க தான்.
1: பரவாயில்ல, அவங்க எப்படி இருந்துட்டு போனாலும் இருக்கட்டும், நான் நானாவே இருந்துக்கிறேன். சோ அடுத்த முறைக்கு அவங்க வந்து உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பா நான் செய்வேன், நான் நானாவே இருந்துக்கிறேன்.
0: புரியுது.
1: ஏன்னா அவங்க செஞ்சாங்கன்னு நானும் அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். இல்ல நீங்க சொன்னோன்னா எனக்கு கிடைக்கணும், இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன்.
0: பேசிட்டோம்,
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முகத்துக்கு அழகு நல்ல புன்னகை, மனதுக்கு அழகு நல்ல அன்பு, எனக்கு அழகு மின்னல் எஃப்எம்.
0: ரொம்ப நன்றிங்க, நன்றி.
1: பாத்துக்குங்க, ரிமெம்பர் தட் யூ ஆர் பிரஷஸ்.
0: இது போன்ற குரல்கள் இங்கு மட்டும் இல்லை, உங்களையும் வந்து சேரணும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் 27 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். உணவு பாதுகாப்பு, ஆற்றல், உயர்திறன் உற்பத்தி, இலக்கவியல் தொழில்நுட்பம், கல்வி ஆகிய துறைகளில் ஆசியானும் ரஷ்யாவும் பலதரப்பு ஒத்துழைப்பினை விரிவுபடுத்த வேண்டுமென பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சந்தைகளை பன்முகப்படுத்துதல், விநியோக சங்கிலியின் மீள்திறன் ஆகியவற்றில் இந்த ஒத்துழைப்பு அவசியமென அவர் குறிப்பிட்டார். மலாக்கா மோண்டன்வாக்கில் நடைபெறும் மலேசிய வர்த்தக கண்காட்சியில் 50,000 மேற்பட்டோர் பங்கேற்பர் என்ற இலக்கினை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோ வெளியிட்டுள்ளது. சந்தை அணுகலை விரிவுபடுத்தல், உள்ளூர் தொழில் முனைவோர், குறிப்பாக குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையே வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் முக்கிய தளமாக அக்கண்காட்சி விளங்கும் என குஸ்கோ தெரிவித்துள்ளது. ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கவுள்ள டிஏபியின் வேட்பாளர்களை உட்படுத்திய சுவரொட்டிகளை முறைகேடாக கையாண்டு பகிரப்படும் பொய்களாலும் தந்திரங்களாலும் பாதிக்கப்பட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற சில தரப்பினர் வேண்டுமென்றே டிஏபி வேட்பாளர்களின் படங்களை முக்காடு அணிந்த முஸ்லீம் பெண்களாக சுவரொட்டிகளில் மாற்றி அமைத்துள்ளதை மாநில டிஏபி தலைவர் தியோனி சிங் கடுமையாக சாடினார். ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழல் மாறியுள்ளதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தற்காப்பு ஒத்துழைப்பை ஏற்படுத்த முன்வைக்கப்பட்ட பரிந்துரை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவின் தலையீட்டை கட்டங்கட்டமாக குறைக்கவும் இந்த பரிந்துரைக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க மத தலைவர் போப்லியோ மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள உடன்படிக்கையை வரவேற்றுள்ளார். இந்த ஒப்பந்தம் மேற்காசியாவில் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்துவதில் பங்களிக்கும் என அவர் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்து. இங்கிலாந்து வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் செல்லும் 60 ஆண்டு காத்திருப்பை நிறைவேற்றும் இலக்கில் புதன்கிழமை நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் குரோஷாவுக்கு எதிராக களமிறங்குகிறது. 2018 இறுதி சுற்று வரை முன்னேறிய குரோஷாவுடன் எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் போட்டியிடும்படி இங்கிலாந்து தலைவர் ஹாரி கேன் தமது அணியினரை வலியுறுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிலே கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:26. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:26.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0309072919.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: அப்படி பாசத்தோட வந்திருக்கும் உங்களை அன்போடு பொது விடுமுறை அதுவுமா வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
5: பரமேஸ்வரி, எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
6: நான் கோலாலம்பூர்ல இருந்து கூப்பிடுறேன்.
5: பரமேஸ்வரிக்கு இன்னைக்கு விடுமுறையா, வேலையா, எப்படி?
6: இன்னைக்கு எனக்கு விடுமுறை.
5: விடுமுறை, நல்ல மழை. என்ன பண்ணீங்க காலையில இருந்துன்னு சொல்லுங்க பாப்போம்.
6: என்ன பண்ண, காலையில இருந்து காலையில கோயில் போனேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுல சமைச்சேன். சமைச்சிட்டு டாக்டருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச படம் பார்த்துட்டு அப்புறம் கரெக்டா 5 மணிக்கு ரேடியோ ஆன் பண்ணிட்டேன். ஃபேவரட் ஹோஸ்ட் வருவார்ல.
5: ஓ அப்பா, மழை பெஞ்சி வர ஜில்லுன்னு இருக்கு, உள்ளுக்கு வேற குளிரு. என்ன நல்லா தூங்கி எழுந்திருக்க வேண்டியதானே இன்னைக்கு, மழை இல்ல காலையில?
6: அப்படின்னு இல்ல, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மார்னிங் கோயில் போற சான்சஸ் வந்து ரொம்ப கிடைக்கிறது.
5: ஆமா ஆமா ஆமா, போனாலும் அவசர அவசரமா போவோம்.
6: ஆமா, அதனால கிடைக்கிற டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
5: அப்புறம் என்ன பாடல் இன்றைக்கு உங்களுக்கு?
6: எனக்கு வந்து பொன்னிலாவே அந்த பாட்டு வேணும்.
5: முதல் வாடிக்கையாளரே நல்ல ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, வாங்க ரசிக்கலாம். சரியா?
6: ஓகே, ரொம்ப நன்றி.

0: சில சில பாடல்கள் இந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மழை நின்ற பிறகு அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காலத்துல அப்புறம் சாயங்காலம் மறைந்து இரவு வரும்போது இந்த பாட்டை கேட்டா நல்லா இருக்கும்னா, முதல்ல வந்த என் இனிய பொன் நிலாவை அந்த பாடலை நம்ம சொல்லலாம். பரமேஸ்க்காக அந்த பாடல் நம்ம எல்லாருக்காகவும் வந்தது. அடுத்தது யார் பாட்டு கடையிலன்னு கேட்கலாமா? ஸ்வேதா ஸ்ரீ, உங்க பேர் ஒரு பாடகி இருக்காங்க, அவங்க மாதிரி நீங்க பாடக்கூடியவங்களா இல்ல தனி குரல்ல தனித்துவமா பாடக்கூடியவங்களா? வேணான்னு விட்டுருங்கன்னு. சரி, என்ன பாடல்?
1: எங்க அம்மாக்கு இந்த பாடல ரொம்ப பிடிக்கும். பொக்கிஷம் பாடத்துல இருந்து அன்புல மன்னான்னு ஒரு பாட்டு இருக்கும்ல,
0: அன்புள்ள கனவா அப்படின்னு வரல, அந்த பாடல் தான். அம்மாக்காக ஒரு வரி பாடுங்க. ஏன் நீங்க கேக்குறீங்க? அம்மா கூப்பிடல?
1: அம்மா கூப்பிடலையா? அம்மாவோட குரல் தெரிஞ்சிருமா?
0: ஓ, அம்மாவோட குரல் தெரிஞ்சிருமா? சரி, நன்றி நன்றி. அம்மாக்கான பாடல் உங்களுக்கு பிடிக்காது? இது பாட்டு
1: பிடிக்கும்
0: பிடிக்கும். நம்ம அந்த ஏரா இல்ல என்ன?
1: ஆமா ஆமா.
0: சரி, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
1: எனக்கு எல்லா பாடலும் பிடிக்கும்.
0: அப்படின்னா இந்த பாட்டே கேளுங்க. சரியா?
1: நன்றி.
0: உண்மைக்குமே அவங்க கேட்ட பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. நிலானி வானம் காற்று, மழை என் கவிதை மூச்சு, இசை துளி தேனாமலரா, திசை ஒளி பகல் நிலா அப்படின்னு வரும். இந்த பாட்டுடைய இசை பாத்தீங்கன்னா இஸ்லாமிய இசை மாதிரியே இருக்கும். விஜயசுதாஸ் சின்மாயி பாடியிருக்காங்க. எல்லா இஸ்லாமிய அன்பர்களுக்கும் மால் ஹிஜ்ரா வாழ்த்துக்கள்.

0: பாட்டுக்கடையில இன்றைக்கு இரண்டு நேயர்கள் பேசிட்டாங்க. ரெண்டு பேரும் கேட்ட பாடல் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும். பாட்டுக்கடை வரிசையில அடுத்தது நிக்கிறது யார் அப்படின்னா, ஹேமவல்லி பிரிக்ஃபீல்ஸ் லைன் வந்திருக்காங்க. சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு பாட்டுக்கடையில?
1: எனக்கு இன்னைக்கு வந்து மௌனராக பாடல் வேணும்.
0: ஏன் வந்தவங்க எல்லாம் நிலாவியே கூப்பிடுறீங்க இன்றைக்கு?
1: இந்த பாட்டு வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து என்னோட அப்பாவோட இரண்டாவது நினைவு நாள், அவருக்காக இந்த பாட்டு சமர்ப்பிக்கிறேன்.
0: சரி, எப்போதும் நம்ம கூட ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்க நிலாவா இருப்பாங்க, வானத்தில் நட்சத்திரமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நிலாவில் இருந்து அப்பா உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும், சரியா?
1: நன்றி தேவிக்கு, ரொம்ப நன்றி. இது ரொம்ப அழகான தருணம் இது.
0: அப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்றீங்க, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோட இந்த பாட்டு கேளுங்க.
1: நன்றி தேவிக.
0: நம்ம கூட இல்லாதவங்க எல்லா வகையிலும் நம்ம கூட வாழ்வாங்க, எல்லாமுமாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஞாபகப்படுத்தும் இந்த பாடல். அவங்க அப்பாவுடைய ஞாபகமா வருது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதை எப்போதுமே மறக்காதீங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: சில்லென்று வரும் காற்று, எஸ்பிபி ஜானகி அவர்கள் பாடிய பாடல் நம்ம கேட்டுட்டு வந்தோம். நம்ம பாட்டுக்கடை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். பாட்டுக்கடைக்கு நீங்க கூப்பிடணும்னா 03-2282-5733 அல்லது 4-7-6-8 இங்க பாசம் மட்டும் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி இருக்கின்றோம். பூச்சோங்களேன், ஒரு பூச்சோங்க ரெண்டு பூச்சோங்க? சரி, அப்புறம் நல்ல மழை பெய்தது இல்ல?
1: ஆமா, மழையோட தான் வந்துகிட்டு இருக்கோம் நாங்க ஜேபில இருந்து.
0: வெளியாகவே மனசு வரல மத்தியானம் வரைக்கும். அப்புறம் இரவு சாப்பாடு சமைச்சு சாப்பிடுற மாதிரியா இல்ல சாப்பிட்டுட்டு வர மாதிரியா வீட்டுக்கு?
1: இல்ல, 8:30 போய் சேர்ந்துடலாம்னு போட்டிருக்கேன். அதான் சொன்ன, போய் சிம்பிளா சமைச்சிடறேன்னு ஓகேன்னு சொல்லியிருக்காரு.
0: ஆனா உங்க வட்டாரத்துல தான் நிறைய ஃபுட் கோர்ட் எல்லாம் இருக்கு.
1: இல்ல, வெளியே மூணு நாள் வெளியே தான் சாப்பிட்டோம். அதனால என் வீட்டுக்காரர் சாப்பாடு தான் ரொம்ப
0: சுட சுட. ஓ, அவரு கேட்டுட்டாருனா நீங்க முடியாது. சரி, என்ன பாடல் இன்னைக்கு அக்னஸ்க்கு? சரி, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இல்ல அவருக்கு பிடிச்சதா?
1: அவருக்கு பிடிச்சது எல்லாம் எனக்கு பிடிக்கும்.
0: ஐயோ, யாருங்க நீங்க? அவர் சமைக்கணும்னு சொல்லிட்டாரு, சமைச்சிருவேன். அவருக்கு பிடிக்குதுன்னு சொன்னாரு, எனக்கும் பிடிக்கும்.
1: அதே பழக்கமா ஆயிடுச்சு.
0: எத்தனை வருஷம் திருமண வாழ்க்கை?
1: 37
0: இதே அதே அந்த ஆசை அதே நிறைவு எப்போதும் இருக்கணும். அவர் ஒரு வரினா நீங்க ஒரு வரி, திருக்குறள் மாதிரி.
1: தேங்க்யூ.
0: பாட்டு வந்துட்டே இருக்கு, 100 ஆண்டு வாழ்க.
1: தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.

0: ஒரு அதிசய பிறவின்னு சொல்றதுக்கு எப்படி அழகான ஒரு வார்த்தையை கொண்டு நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா அப்பா அப்படின்ற ஒரு பாட்டு. கோபால் சர்மா, தேவி நாட்டியார் ரெண்டு பேரும் பாடியிருந்தாங்க. ரொம்ப குறைவான பாடல்கள், ஆனா ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்த பாடகர்கள் ரெண்டு பேருமே. இப்ப யாருன்னு கேட்கலாம்.
1: என் பேர் கோமதி, பிதங்களேன்னு பேசுறேன்.
0: கோமதி அக்கா அப்படின்னு ஒரு நகைச்சுவை இருக்கு, தெரியும்ல? எல்லாரும் உங்களை அப்படி சொல்லிருப்பாங்களே.
1: குடும்பத்திலே நிறைய பேர் இதே தான் காமெடி பண்ணுவாங்க.
0: நான் அப்படி சொல்லல, உங்க மனசு கஷ்டப்படும்ல.
1: கேட்டீங்களே,
0: என்ன இது மாட்டிக்கிட்டா நானே. கோமதி எப்படி இருக்கு பொது விடுமுறை எல்லாம்?
1: நல்லா இருக்கு. பத்தாவதுக்கு வந்து இன்னைக்கு என்னோட பள்ளி மாணவத்துல படிச்ச ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 30 இயர்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க பிறந்த நாள், பப்ளிக் ஹாலிடே. நல்லா சிறப்பா கொண்டாடினோம், அதனால ரொம்ப நல்லாவே போனிச்சு.
0: சரி, உங்களால் மகிழ்ச்சியா போனிச்சுன்னா எங்களுக்குமே ரொம்ப நிறைவு. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: நான் கேட்கணும்னு நினைச்ச பாடல் இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்டாங்க, இந்த நிலாவே வான் கேட்டாங்க. அதனால வந்து 80s வந்து ஒரு நல்ல ஒரு பர்த்டேக்குன்னு ஒரு பாட்டு இருந்தா கண்டிப்பா போடுங்க. என் ஃப்ரெண்ட் பேர் மோகனேஷ், அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கு ரொம்ப கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். நான் அவங்க சென்னையில கேட்டுட்டு இருக்காங்க.
0: அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லுங்க. அவங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? 80 இல்ல,
1: அவங்களுக்கு 80 பாட்டுனாலே பிடிக்கும்.
0: அப்படியா? இப்போ ஒரு சட்டுன்னு உங்க ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்க கூட்டாளிக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் வருது, கேட்டுட்டே இருங்க.
1: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.

0: பாட்டுக்கடையை கேட்டுட்டு இருக்கீங்க. மணிப்போ 7:46 ஆகுது. அடுத்து நம்ம கூட பேச வந்திருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்கலாம். நீங்களும் எங்களுக்கு அழைத்து தொடர்ச்சியா திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாட்டுக்கடையில பங்கெடுக்கலாம். கூப்பிடுறீங்க, வீட்டை விட்டு வெளியானீங்களா புது விடுமுறைக்கு, இல்ல வீட்டுக்குள்ளேயே தானா?
1: இல்ல இல்ல, இருக்கேன், அம்மா வீட்டுக்கு கிளைங்க வந்திருக்கேன்.
0: ஓ, ஒரு நாள் விடுமுறை.
1: ஆமா, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன்.
0: ஓ, காலையில அப்படியே வேலைக்கு நேரம்.
1: ஆமா ஆமா.
0: சரி, என்ன பாடல் இன்றைக்கு?
1: அந்த ஒரு நிமிடம்ல இருந்து சிறிய பறவை. அந்த பறவை,
0: சிறிய பறவை கொஞ்சம் பாடுங்க.
1: பாட தெரியாதே, பாட்டு கேக்குறேன்.
0: எஸ்பிபி பாடுறாரு.
1: ஆமா, அதுதான்.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு.
1: ரொம்ப நன்றி தேவிகா.
0: நன்றி. அம்மா கையில சாப்பாடு தானே?
1: ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: தெரியுமே, ஒரு நாள் விடுமுறைக்கெல்லாம் வீட்டுக்கு ஓடுறீங்கன்னா அதுதான்.
1: இல்ல இல்ல, நேத்து வருது. நேத்து என்னுடைய பிறந்த நாள், அதனால நேத்து வெளியாகாம இன்னைக்கு வந்திருக்கேன்.
0: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி தேவிகா.
0: என்ன சமையல் இன்னைக்கு?
1: ரொம்ப சந்தோஷம். அம்மா இன்னைக்கு என்ன வச்சாங்க? கோழி, கோழி
0: நன்றி.

0: மேனகா விரும்பி கேட்ட பாடல் பிறந்தநாள் அதுவுமா இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. எஸ்பிபியோட ஜானகி அவர்களும் சேர்ந்து பாடி இருந்தாங்க. அடுத்தது நம்ம கூட பேச யாரு அப்படின்னு பாக்கலாம்.
1: நிஷா பேசுறேன்.
0: நிஷா எப்படி இருக்கீங்க?
1: நீங்க எப்படி இருக்கீங்க தேவிகா?
0: நல்லா இருக்கேன். இன்னும் ஒரு 48 நாட்களுக்கு பொது விடுமுறை இல்ல தெரியுமா? அடுத்த மாதம் அடுத்த மாதம் சரியா வேலைக்கு போகணும்.
1: என்ன
0: இது, நாளைக்கு விடுமுறை கொடுக்க முடியுமா? சரி, என்ன பாடல் நிஷாக்கு?
1: அப்பு படத்துல இருந்து
0: நினைத்தால் நெஞ்சுக்குள்ளே இனிக்கும். அது நிஷாவுக்கான பாடலோடு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. அடுத்தது காற்றின் மொழியில நளினி அச்சுதன் சந்திக்கிறாங்க. உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க, நாளைக்கு வேலைக்கு போயிடணும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 28 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 2026-2035 வணிக முதலீட்டு ஒத்துழைப்பு தொடர்பான ஆசியான் ரஷ்யா வியூக திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார உறவில் அடுத்த கட்ட நகர்வுக்கான தொடக்கம் என பிரதமர் டதுஸ் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆயினும் இதனை மெய்ப்பிப்பதற்கு சாதகமான சூழல் அவசியம் என நிதியமைச்சருமான அவர் நினைவூட்டினார். நள்ளிரவு தொடங்கி ஜூன் 24 வரைக்குமான எரிபொருள் நிலவரம். தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை 30 சென்ட் குறைந்து லிட்டருக்கு 4 ரிங்கேட் 37 சென்டாக விற்கப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரான் 97 பெட்ரோல் லிட்டருக்கு 4 ரிங்கேட் 35 சென்டாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. உதவித்தொகை வழங்கப்படாத ரான் 95 ரக பெட்ரோல் விலையும் லிட்டருக்கு 3 ரிங்கேட் 72 சென்டாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. போடி 95 லிட்டருக்கு 1 ரிங்கேட் 99 சென்டாக விற்கப்படும். மாறிவரும் ஊடகச் சூழலில் செய்தியாளர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் போட்டித்தன்மை மிக்கவர்களாக திகழவும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தின் திறன்களை ஏற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற வேண்டுமென ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஸ்வத் இஸ்மாயில் அறிவுறுத்தினார். ஊடகத்தினர் AIயை ஓர் அச்சுறுத்தலாக கருதாமல் மனித ஆற்றலை பூர்த்தி செய்து செய்தியாளர்களின் பணியின் தரத்தை மேம்படுத்தும் கருவியாக பார்க்க வேண்டுமென அவர் கூறினார். இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சே மகன் 38 வயது யோஷிதா ராஜபக்சே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊழல் தடுப்பு ஆணையம் குழு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த அரசியல் குடும்பத்தை இலக்கிட்ட சோதனையில் பிடிபட்டுள்ள அண்மைய வழக்கு இதுவாகும். யோஷிதா கடற்படை அதிகாரியாக பணியாற்றிய காலகட்டத்தில் வெளிநாட்டு பயிற்சிகளுக்காக அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்தாட்டம். 6வது முறையாக போர்ச்சுகல் அணிக்காக களமிறங்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கொங்கோ குடியரசுக்கு எதிராக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1974 பின் முதல் முறையாக இப்போட்டியில் பங்கேற்றுள்ள கொங்கோ வரலாற்றினை படைக்க காத்திருக்கின்றது. வியாழக்கிழமை நள்ளிரவு 1 மணிக்கு போர்ச்சுகலுக்கும் கொங்கோ குடியரசுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மொழியின் அழகான இரவுக்கு காற்றின் மொழியின் வணக்கம். மின்னலை தொடர்ந்து இருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. காற்றின் மொழி இப்பொழுது தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோட பேச போகுது. இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையிலும் நாம இணைந்திருக்க போறோம். உங்களை வரவேற்க காத்திருக்கோம். டிக்டாக் நேரலையில் உங்களோட நாங்க இணைந்திருப்போம். 10 எண்கள் 10 பாடல்கள். உங்களுக்கு எந்த எண் வேணுமோ அந்த எண்ணை 10 மணிக்கு டிக்டாக்ல வந்து நீங்க பதிவு செய்யுங்க. காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்க வழங்க போறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினியா சுதன்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

புதன்கிழமை காற்றின் மொழி. இது ஜூன் 17 நாள் இன்று பொது விடுமுறை வேற. இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால், திருமண நாளாக இருந்தால் கொண்டாட்டம் கொஞ்சம் தடபுடலா இருந்திருக்கலாம். நிறைய விதவிதமா சமைச்சிருப்பீங்க, கொண்டாடி இருப்பீங்க. இங்கிருந்து நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்போங்க. இந்த தருணம் நமக்கானது அப்படின்னு நினைச்சு ஏதாவது மன கஷ்டம் இருந்தாலும் கூட தூக்கி தூரமா போட்டுட்டு, சரி அடுத்த நொடி இப்படியா இருக்க போகுது அப்படின்னு நம்மை நாமே தேற்றி கொள்வோம், மனசை மகிழ்ச்சியா வச்சுக்குவோம். சரி, இன்றைக்கு 10 மணிக்கு மேல் டிக்டாக்ல நாம சந்திக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. நீங்க அதிகமா பதிவு செய்யும் எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக கொடுப்போம். இன்றைக்கும் உங்க மனசு விரும்புற மாதிரியான பாடல்களை நாங்க உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். என்ன எண் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத டிக்டாக்ல வந்து பதிவு செய்யுங்க. 10 மணிக்கு மேல சிலர் சொல்வாங்க எங்களுக்கு வந்து இதுதாங்க அதிர்ஷ்ட எண், இந்த எண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 7 எண் எனக்கான எண் அப்படின்னு எல்லாம் சொல்வாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ வந்து பதிவு செய்யுங்க. அப்படியே உங்களின் கருத்துக்கள் இருந்தாலும் வரவேற்கப்படுதே, வந்து சொல்லுங்க பாடல்கள் எப்படி இருக்கு. அதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, இந்த பாடலை ஓ இதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்தடுத்த வாரங்களில் இந்த மாதிரியான பாடல்களை நம்ம தேர்வு செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும் உங்களுடைய அந்த பதிவுகள் எல்லாமே. அங்கே காத்திருக்கோம். 10 மணிக்கு டிக்டாக் நேரலையில் நாம சந்திக்கலாம்.

0: தாம் திருகட தீம் திருகட தோம் திருகட நம் திருகட தத்தருகட தித்தி திருகட தோம் தோம் திருகட நம் நம் திருகட
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42. கோலாலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42.
2: மடானி உங்களுக்காக
3: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
4: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவுகளை எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600, அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.
2: உங்களுக்காக
5: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

சிட் ஸ்ரீராம் வினோத் இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. உலக கால்பந்து போட்டியின் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி 2026 ஃபிஃபா உலக கிண்ண போட்டியில் ஹாட்ரிக் கோல்கள் அடித்து அர்ஜென்டினாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பாதைக்கு கொண்டுட்டு போயிருக்காரு. ஒரே போட்டியில் 7 வரலாற்று சாதனைகளை படைத்திருக்காரு. இந்த வெற்றியின் மூலம் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் பயணத்தை தொடங்கியிருக்கு. இந்த ஹாட்ரிக் மூலம் உலக கிண்ண வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர்களின் பட்டியலில் 16 கோல்களுடன் இணைந்து முதல் இடத்தை பகிர்ந்து கொள்ளும் நிலையை மெஸ்ஸி அடைஞ்சிருக்காரு. 2006, 2010, 2014, 2018, 2022, 2026 என 6 உலக கிண்ண தொடர்களில் பங்கேற்ற முதல் வீரர் என்ற பெருமையும் மெஸ்ஸி தன் வசப்படுத்தியிருக்காரு. அத்துடன் 38 வயது 357 நாட்களில் ஹாட்ரிக் கோல் அடித்து உலக கிண்ண வரலாற்றில் ஹாட்ரிக் பதிவு செய்த வயதான வீரர் என்ற புதிய சாதனையும் படைத்திருக்காரு. இந்த உலக கிண்ண அரங்கில் 16 கோல்கள், 8 கோல் உதவிகள் என மொத்தம் 24 கோல் பங்களிப்புகளை பதிவு செய்துள்ள மெஸ்ஸி அதிக கோல் பங்களிப்புகளை செய்த வீரர் என்ற பெருமையையும் பெற்றிருக்காரு.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மினல் எஃப்எம்.

இப்போ கல்பனா கொண்டு வந்த பாடல் அது கமல் தேஜா நர்லா இயக்கத்தில் வதே நவீன் ரஷி சிங் ரகுபாபு ஷில்பா துலஸ்கர் ஆகியோர் நடிப்பில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் டிரான்ஸ்ஃபர் திரிமூர்துலு. நடிகர் வதி நவீன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இசை கல்யாண் நாயக் இந்த மாதம் அதாவது ஜூன் 19 தேதி இந்த திரைப்படம் வெளியீடு காணும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

இன்றைக்கு பொது விடுமுறை, நீங்க எங்காவது வெளியே போயிருக்கலாம், இப்போ வந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கலாம், சாலை நெரிசலாக இருக்கலாம், இன்னும் சாலையில் தாங்க இருக்கும் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இருக்கலாங்க, பரவாயில்லங்க, சாலை நெரிசலா இருந்தா என்ன? இப்போலாம் வந்து இந்தந்த கிழமைகள்ல தான், இந்தந்த நேரங்கள்ல தான் சாலை நெரிசல் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த சாலை நெரிசல் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால நாம என்ன எடுத்துக்கணும்னா, சாலை நெரிசல் இல்லாம அப்படி என்ன அழகு? சாலைக்கு அந்த நெரிசல் தான் அழகு விட்டுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரியான மனசுல வந்து அந்த மாதிரியான கோபம்லாம் வருது. சிலருக்கு இந்த சாலை நெரிசலை கண்டாலே கோபம் வரும். என்னங்க, எல்லாரும் இந்த நேரத்தில் தான் வெளியே வராங்களா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்க? நான் வெளி வரும்போது இவங்களும் வெளி வராங்களா? அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும். சரி, விட்டுருங்க. உங்களுக்கும் இப்போ தான் நேரம் கிடைச்சிது, அவங்களுக்கும் இப்போ தான் நேரம் கிடைச்சிது. அதனால அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம நல்ல மகிழ்ச்சியாக உங்கள் பயணத்தை தொடருங்கள். நீங்கள் பார்த்து பத்திரமாக எங்கே போகணுமோ அங்கே நீங்கள் பத்திரமாக சென்று போய் சேரணும். நாங்கள் உங்களுக்காக எப்போதுமே எங்களுடைய பிரார்த்தனைகளை கொடுத்துட்டே இருப்போம்.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

2026 ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பாளர்களாக மலேசிய தொலைக்காட்சி ஆர்டிஎம் மற்றும் யூனிஃபை டிவி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உயர்தர ஒளிபரப்பை நீங்கள் இலவசமாக கண்டுகளிக்கலாம். நாளைக்கான போட்டிகள் போர்த்துகல் கொங்கோவை சந்திக்கவிருக்கின்றது 1:00. அதுக்கப்புறம் இங்கிலாந்து குரோஷியாவை 4:00 சந்திக்கவிருக்கின்றது. கானா பனாமாவை 7:00 சந்திக்கவிருக்கின்றது. உஸ்பெகிஸ்தான் கொலம்பியாவை 10:00 சந்திக்கவிருக்கின்றது.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்

0: குலரட்சகி குணசேகரன். உணவு பாதுகாப்பு, ஆற்றல், உயர்திறன் உற்பத்தி, இலக்கவியல் தொழில்நுட்பம், கல்வி ஆகிய துறைகளில் ஆசியானும் ரஷ்யாவும் பலதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டுமென பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சந்தைகளை பன்முகப்படுத்துதல், விநியோகத்தொடர் மீள்திறன், வளர்ச்சிக்கான புதிய வழிகளை ஆராய்தல் ஆகியவற்றில் ஆசியான் உறுப்பு நாடுகளும் ரஷ்யாவும் உட்படுவதால் இந்த துறைகள் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இந்நிலையில் நாடுகள் தங்களது உறவினை வலுப்படுத்தி நம்பிக்கையை ஆழப்படுத்தி ஒத்துழைப்பை தொடர்வது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை 2026-2035 வணிக முதலீட்டு ஒத்துழைப்பு தொடர்பான ஆசியான் ரஷ்யா வியூக திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார உறவில் அடுத்த கட்ட நகர்வுக்கான தொடக்கம் என டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆயினும் இதனை மெய்ப்பிப்பதற்கு சாதகமான சூழல் அவசியம் என நிதியமைச்சருமான அவர் நினைவூட்டினார். இந்த திட்டம் இவ்வாண்டு இறுதியில் நடைமுறைக்கு வருகிறது. பிரிக்ஸின் 11 உறுப்பு நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான பொருளாதார உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் செயல் திட்டத்தை இது உள்ளடக்கியுள்ளது. இதன் இலக்குகளை எட்டுவதில் வணிகர்களும் முதலீட்டாளர்களும் தொழில் முனைவோரும் ஆராய்ச்சியாளர்களும் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்றார் அவர். ஆசியான் ரஷ்யா வணிக ஆய்வரங்கில் பிரதமர் உரையாற்றினார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கவுள்ள டிஏபியின் வேட்பாளர்களை உட்படுத்திய சுவரொட்டிகளை முறைகேடாக கையாண்டு பகிரப்படும் பொய்களாலும் தந்திரங்களாலும் பாதிக்கப்பட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற சில தரப்பினர் வேண்டுமென்றே டிஏபி வேட்பாளர்களின் படங்களை முக்காடு அணிந்த முஸ்லிம் பெண்களாக சுவரொட்டிகளில் மாற்றி அமைத்துள்ளதை மாநில டிஏபி தலைவர் தியோனி சிங் கடுமையாக சாடினார். மாநிலத்தில் உள்ள மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்த இச்செயலில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றார் அவர். மாறிவரும் ஊடகச் சூழலில் செய்தியாளர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் போட்டித்தன்மையுடன் திகழவும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தின் திறன்களை ஏற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற வேண்டுமென ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஸ்வத் இஸ்மாயில் அறிவுறுத்தினார். ஊடகத்தினர் AIயை ஓர் அச்சுறுத்தலாக கருதாமல் மனித ஆற்றலை பூர்த்தி செய்து செய்தியாளர் பணியின் தரத்தை மேம்படுத்தும் கருவியாக பார்க்க வேண்டுமென அவர் சொன்னார். செய்தியாளரின் பணியை எந்திரனால் என்றும் கையகப்படுத்த இயலாது என்றார் அவர். இவ்வேளை RTM கிளிக் தளம் வாயிலாக 2026 ஃபிஃபா உலக கிண்ணத்தை நேரலையாக காண வெளிநாட்டு அணுகலை கண்காணிக்க மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM சிறப்பு குழுவையும் முறையையும் உருவாக்கியுள்ளது. உள்நாட்டில் மட்டும் அந்த தளம் பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த தொழில்நுட்ப வியூக பங்காளிகளுடன் இணைந்து தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அஸ்வத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஃபிஃபாவுடனான ஒளிபரப்பு உரிமை உடன்படிக்கைக்கு ஏடாக இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது என அவர் கூறினார். மலாக்கா மோன்டோவாக்கில் நடைபெறும் மலேசிய வர்த்தக கண்காட்சியில் 50,000 மேற்பட்டோர் பங்கேற்பர் என்ற இலக்கினை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோவ் வெளியிட்டுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தொழில்துறைக்கு வாருங்கள் என்ற கருப்பொருளில் இரண்டாவது முறையாக அந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் பண்பாட்டை வலுப்படுத்தல், சந்தை அணுகலை விரிவுபடுத்தல், உள்ளூர் தொழில் முனைவோர் குறிப்பாக குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையே வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் முக்கிய தளமாக அந்த கண்காட்சி விளங்குவதாக குஸ்கோப் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 19 தொடங்கி 21 வரை அந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நள்ளிரவு தொடங்கி ஜூன் 24 வரைக்குமான எரிபொருள் நிலவரம். தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை 30 சென்ட் குறைந்து லிட்டருக்கு 4 ரிங்கிட் 37 சென்டாக விற்கப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரோன் 97 பெட்ரோல் லிட்டருக்கு 4 ரிங்கிட் 35 சென்டாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. உதவித்தொகை வழங்கப்படாத ரோன் 95 ரக பெட்ரோல் விலையும் லிட்டருக்கு 3 ரிங்கிட் 72 சென்டாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மூடி 95 லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்டாக விற்கப்படும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு

0: AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
1: கத்தோலிக்க மத தலைவர் போப்லியோ மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள உடன்படிக்கையை வரவேற்றுள்ளார். இந்த ஒப்பந்தம் மேற்காசியாவில் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்துவதில் பங்களிக்கும் என அவர் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து யுக்ரைன் போர் குறித்து பேசிய அவர், அங்கு நீடித்த அமைதியை மீட்டெடுக்க அரசதந்திர பேச்சுகள் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தினார். ஐரோப்பாவில் இரண்டாம் உலகப் போருக்கு பின் நிகழும் கடுமையான போர் இதுவென சாடிய போப், முதலாம் உலகப் போருக்கு பின் நீண்ட காலம் அது நீடிப்பதாக கூறினார். ஈரானுடனான புரிந்துணர்வு உடன்படிக்கை இறுதி இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். விருப்பம் இல்லை என்றால் தாக்குதல் மீண்டும் தொடரப்படும் என அவர் சூளுரைத்துள்ளார். மேலும் ஈரான் மீதான தடைகளை உடனடியாக அகற்றுவது குறித்து அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என அவர் கூறினார். பிரான்சில் G7 உச்சநிலை கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சே மகன் 38 வயது யோசிதா ராஜபக்சே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த அரசியல் குடும்பத்தை இலக்கிட்ட சோதனையில் பிடிபட்டுள்ள அண்மைய வழக்கு இதுவாகும். யோசிதா கடற்படை அதிகாரியாக பணியாற்றிய காலகட்டத்தில் வெளிநாட்டு பயிற்சிகளுக்காக அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உரிய தகுதி இல்லாமல் பதவி உயர்வை பெற்றதற்காகவும் அரசாங்க நிதி உதவியுடன் கூடிய அதிகாரி பயிற்சிக்காக பிரிட்டனுக்கு சென்றதற்காகவும் அவர் மீது விசாரணை நடத்தப்படுகிறது. அவர் மீது ஏற்கனவே 2 மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழல் மாறியுள்ளதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தற்காப்பு ஒத்துழைப்பை ஏற்படுத்த முன்வைக்கப்பட்ட பரிந்துரை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவின் தலையீட்டை கட்டங்கட்டமாக குறைக்கவும் இந்த பரிந்துரைக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய கண்டத்தின் மீது கூடுதல் கவனம் செலுத்துவதும் பாதுகாப்பு கொள்கையை செயல்படுத்தும் நோக்கத்திற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை வரவேற்றுள்ளனர். விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்து 6வது முறையாக போர்த்துகல் அணிக்காக களமிறங்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கொங்கோ குடியரசுக்கு எதிராக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெஸ்ஸியை தொடர்ந்து உலகக்கிண்ணத்தில் 6வது முறையாக போட்டியிடும் வீரராக இவர் திகழ்கிறார். இது ரொனால்டோ களமிறங்கும் இறுதி உலகக்கிண்ணமாக இருக்கும் என்ற 6 இடங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இதுவரை இப்போட்டியில் போர்த்துகல் கொங்கோ குடியரசை எதிர்கொண்டதில்லை. 1974 பின் முதல் முறையாக இப்போட்டியில் பங்கேற்றுள்ள கொங்கோ வரலாறு படைக்க காத்திருக்கின்றது. வியாழக்கிழமை நள்ளிரவு 1 மணிக்கு போர்த்துகலுக்கும் கொங்கோ குடியரசுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெறும். இவ்வேளை போர்த்துகல் அணியின் மத்திய திடல் ஆட்டக்காரர் பெர்னாண்டோ சில்வாவுடன் 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக ரியல் மேட்ரிட் அறிவித்துள்ளது. 2028 June 30 வரை அவ்வணிக்காக அவர் விளையாடுவார் என அறிக்கையின் வாயிலாக அது தெரிவித்துள்ளது. அந்த 31 வயது விளையாட்டாளர் பென்ஃபிகா, AS மொனோக்கோ உள்ளிட்ட மான்செஸ்டர் சிட்டி ஆகிய அணிகளுக்காக விளையாடி பல வெற்றிகளை பெற்றுத் தந்துள்ளார். ஆசியானும் ரஷ்யாவும் ஒத்துழைப்பை முழுமையாக விரிவுபடுத்த வலியுறுத்தல். உலகக்கிண்ண அணுகலை கண்காணிக்க RTM சிறப்பு கண்காணிப்பு குழுவை முடுக்கிவிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
2: இன்று 1966 இன்றைய நாளில் பெங்குலு தாவீஸ்லி சரவாக்கின் புதிய முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவரது பதவியேற்பு மாநில ஆளுநர் துன் அபாங் அஜி ஓபேங் அபாங் சபி முன்னிலையில் குச்சிங் அஸ்தானா சரவாக்கில் நடைபெற்றது. இந்த நியமனம் அவரது பொறுப்பை அதிகாரப்படியாக உறுதிப்படுத்தியிருந்தாலும் அப்போதைய சரவா முதலமைச்சர் டத்தோ ஸ்டீபன் காலோங் நிங்கான் இன்னும் பதவி விலகவில்லை. 1966 ஜூன் 16 நாள் கோலாலம்பூரில் நடைபெற்ற தேசிய கூட்டணி பரிக்கத்தான் மன்ற கூட்டத்தில் பெங்குலு தாவீஸ்லி புதிய முதலமைச்சராக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இந்த நியமனம் செய்யப்பட்டது. அக்கூட்டத்துக்கு பிறகு டத்தோ ஸ்டீபன் காலோங் பதவி விலக 24 மணி நேர அவகாசம் வழங்கப்பட்டது. எனினும் அவர் அதனை ஏற்க மறுத்ததால் இந்த அரசியல் சூழல் உருவானது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்ஸத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார் அன்னை மைமுனார் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். ஹாரித் இப்னு ஹசன் ஹிந்த் பின் அவுஃப் ஆகியோரின் புதல்வியாரான அன்னை மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரில் ஒருவர். இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை உம்மகாத்துல் மோமினின். இவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் பர்ரா, ஆனால் நபி அவர்கள் அதனை மைமூனா, பரக்கத்திற்குரியவள் என்று மாற்றினார்கள். அன்னை மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்பம் உன்னதமான குடும்பம் என்று போற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்களின் சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் இஸ்லாத்தின் தூண்களாக விளங்கியதே ஆகும். நபிகளாரின் சிறிய தந்தை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை மைமுனாவின் சகோதரி உம்முல் ஃபத்ல் அவர்களின் கணவர். குர்ஆன் விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகன். அல்லாவின் வால் காலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி மகன். அன்னை ஹதிஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தை ஏற்ற இரண்டாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்ற உம்முல் ஃபத்ல் அவர்கள் அன்னை மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரி ஆவார்கள். தங்களுடைய அக்கா உம்முல் ஃபத்ல் அவர்கள் வீட்டிலேயே அவ்வப்பொழுது தங்குவார்கள் மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா. ஏனென்றால் அன்னை மைமுனா அவர்களின் தாயார் அவர்கள் சிறு வயதில் இருந்தபொழுதே இறந்துவிட்டபடியால் தன்னுடைய பெரிய அக்கா ஆகிய உம்முல் ஃபத்ல் அவர்கள் வீட்டிலேயே அடிக்கடி தங்குவது அவர்களின் வழக்கம். உம்முல் ஃபத்ல் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவராகவும் மைமுனா அவர்கள் இஸ்லாத்தை தழுவாத நிலையிலும் இருந்தார்கள். ஆனாலும் இஸ்லாத்தின் அனைத்து சட்டதிட்டங்களை பற்றியும் நன்கு அறிந்தவராகவும் இருந்தார்கள் மைமுனா அவர்கள். இந்நிலையில் மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் கணவர் மசூத் அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்களை விட்டு பிரிந்து அபுரஹ் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார்கள். அவர் சிறிது காலத்திலேயே இறந்துவிட்ட காரணத்தினால் இளமையிலேயே விதவையான சோகத்திற்கு ஆளானார்கள் மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்நிலையில் மக்கத்து முஸ்லிம்கள் அனைவரும் மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் சென்ற பின்பு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 சிறு கூட்டத்தாரோடு உம்ரா செய்ய நாடி பயணம் மேற்கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்கா வந்தடைந்தார்கள். மக்கா எல்லையிலேயே தடுத்து நிறுத்திய குறைசிகள், இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் வந்து உம்ராவை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஹுதைபியா உடன்படிக்கை போட்டார்கள். அந்த உடன்படிக்கையில் பல்வேறு சர்த்துகள் அவர்கள் போட்ட நிலையில் அத்தனைக்கும் சம்மதம் தெரிவித்து நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யாமல் திரும்பினார்கள். இதை பார்த்த சஹாபிகள் உம்ரா உடையை களைய மறுத்து நபிகளார் அவர்கள் மக்கத்து குறைஷிகளின் சரத்துகள் அத்தனைக்கும் ஒத்துக்கொண்டார்களே என்று ஆதங்கப்பட்டார்கள். அதற்கு நபி அவர்களோ, இது அல்லாஹுவின் கட்டளை, இது நமக்கு நன்மையே பயக்கும் என்று கூறி உம்ரா செய்யாமலேயே மக்காவிலிருந்து வெளியேறி மதினா சென்றார்கள். மறுவருடம் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற வருடத்தை காட்டிலும் மிகப்பெரிய கூட்டத்தோடு தல்பியா முழங்க முஸ்லிம்கள் அனைவரும் மக்காவிற்குள் உம்ரா செய்ய வந்தார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்த மக்கத்து குறைசிகள் பலர் முஸ்லிம்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களின் வணக்க வழிபாடுகள் ஆகியவற்றில் உள்ள ஈடுபாட்டை பார்த்து நாமும் முஸ்லிமானால் என்ன என்ற எண்ணம் அவர்களுக்குள் வர ஆரம்பித்தது. அப்பொழுது அங்கு வந்த அன்னை மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், என்னுடைய ஒட்டகமும் நானும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமர்ப்பணம் என்பதாக கூறி இஸ்லாத்தை ஏற்றார்கள். மக்கத்து பனு ஹிலால் கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு பெண் துணிச்சலாக தன்னுடைய மனதை கவர்ந்த இஸ்லாத்திற்கு வந்ததை பார்த்த மக்கத்து குறைஷிகளில் அநேகர் இஸ்லாத்தை மனமுவந்து வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்ட பெண்களை மணப்பது நபிகளாருக்கு மட்டுமே உரிய சிறப்பு என விளக்குகின்றான். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை நிறைவு செய்துவிட்ட பின்பு மக்காவில் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது 4ஆம் நாள் அதிகாலையில் ஹாத்திப் பின் அப்துல் உசா என்பவரும் அவருடன் சில நிராகரிப்பாளர்களும் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாம் செய்து கொண்ட ஹுதைபியா உடன்படிக்கையின் பிரகாரம் உங்களது உம்ராவை நிறைவேற்றிய பின் நீங்கள் இங்கிருந்து வெளியேறி விட வேண்டும், அதன்படி நீங்கள் உடனே இங்கிருந்து கிளம்பி விடுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு பின் அங்கிருக்க விரும்பாத இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து 9 மைல் தொலைவில் உள்ள சராஃப் என்ற இடத்தில் கூடாரம் அடித்து கொண்டு தங்கினார்கள். அப்பொழுது மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹர் ஏதும் பெற்றுக்கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பரிந்துரையின் பேரில் நபி அவர்களை மணந்து கொண்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கூறும் பொழுது, எங்களில் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவராகவும் உறவுகளை அதிகம் பேணுபவராகவும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்று புகழ்ந்துள்ளார்கள். மக்காவை விட்டு 9 மைல் தொலைவில் உள்ள சராஃப் என்ற இடத்தில் கூடாரம் அடித்து கொண்டு அங்கேயே தனது திருமண விருந்தை நடத்தினார்கள் நபி அவர்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையான அபு ரஃபி அவர்கள் ஒட்டகத்தில் வைத்து மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வந்தார்கள். அங்கு வைத்துத்தான் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்ரா என்ற பெயரை மாற்றி மைமுனா என்ற பெயரை சூட்டினார்கள். இருவரும் உம்ராவை நிறைவு செய்வதற்கான அனைத்து விதிகளையும் நிறைவு செய்துவிட்ட பின் உம்ரா உடையை களைந்து அதன் பின் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இஸ்லாமிய சட்ட விதிகளின்படி திருமணம் நடந்தேறியது. மக்காவிலிருந்து 9 மைல் தொலைவில் உள்ள சராஃப் என்ற இடம் அன்னையவர்களின் வாழ்வில் ஒரு தீர்க்க தரிசனமான இடமாக அமைந்தது. ஆம், அதே இடத்தில்தான் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. அதே இடத்தில் இல்லற வாழ்வும் தொடங்கியது. நபிகளாரின் முன் அறிவிப்புப்படி பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே இடத்தில்தான் அவர்களின் உயிர் பிரிந்தது. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் இறுதியாக மனம் முடித்து கொண்டார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது அன்னை அவர்களுக்கு 26 வயதுதான் ஆகியிருந்தது. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அடைந்தவுடன் அவர்களின் பள்ளிவாசலுக்கு அருகிலேயே வீடு ஒன்று கட்டப்பட்டு அன்னை அவர்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற மனைவிமார்கள் மதீனாவில் அன்னை அவர்களை அன்புடன் வரவேற்றார்கள். அன்னை அவர்கள் தனது தொழுகையை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளியில் வைத்து நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் மக்கா பள்ளியில் தொழுவதை தவிர்த்து மற்ற ஏனைய பள்ளிகளிலும் தொழுவதைக் காட்டிலும் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளி வாயிலில் தொழுவது 1000 மடங்கு சிறந்தது என்ற காரணத்தினால் அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்காவில் உள்ள ஹரத்தில் 1 முறை தொழுவதானது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விடவும் 1,00,000 மடங்கு சிறப்பு வாய்ந்தது ஆகும். அதை போன்றதொரு சிறப்பு வாய்ந்த மற்றொரு இடம் இருப்பின் அது மதீனாவில் நபி அவர்களின் ரவுதாவில் தொழுவது ஆகும். மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகனான இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு வயதிலிருந்தே மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலேயே வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்கு எழுந்த பொழுது அவர்களுக்கு ஒது செய்வதற்கான தண்ணீர் மற்ற உதவிகளை செய்துவிட்டு நபி அவர்கள் தக்பீர் கட்டிய பின் அவர்களின் இடதுபுறம் வந்து நின்று கொண்டார்கள். சிறுவர் என்பதனால் இமாமிற்கு இடதுபுறம் நிற்கக்கூடாது, வலதுபுறம்தான் நிற்க வேண்டும் என்பது தெரியவில்லை. உடனே நபி அவர்கள் அவர்களது வலதுபுறம் நிப்பாட்டி தொழுதார்கள். தொழுகை முடிந்த பின்பு, யா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை தருவாயாக என்பதாக துவா செய்தார்கள். அவர்களின் துவாவின் பரக்கத்து கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க ஞானத்திலும் குர்ஆனின் விளக்கத்திலும் சிறப்புடையவர்களாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃத் ஆன பின்பும் கூட அவர்கள் உறவுகளை பேணி எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களைப் போலவே நாங்களும் வாழ ஆசைப்படுகின்றோம் என்பதாக கூறியுள்ளார்கள். ஆனால் நாம் இன்று நம் உறவுகளோடு எவ்வாறு இருக்கின்றோம்? குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் நாம் நம் உறவுகளின் சின்ன சின்ன குற்றத்தையும் பெரிதாக்கி குடும்பத்தையே பிரித்து விடுகின்றோம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதில்லை. நம்முடன் சண்டை போட்ட நம் உறவுக்காரர் ஒரு தெருவில் வந்தால் நாம் அதன் அடுத்த தெருவின் திசையில் ஓடிவிடுகின்றோம். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் அனைத்து மக்களையும் அழைத்து அவர்களில் உறவுகளை பேணி வாழ்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட அந்தஸ்தை வழங்கி கௌரவிப்பான். இரத்த பந்த பாசத்தோடு யார் ஒட்டி உறவாடி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட அந்தஸ்தை வழங்கி கௌரவிப்பான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்திலே படைப்பினங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் உறவு, அந்த பாசம், அந்த அன்பு, அந்த நிலைகளைத்தான் முதன் முதலாக படைத்தான். அந்த உறவை பேணுதல் என்ற நிலைமையை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யார் உன்னை பேணுவார்களோ, யார் உன்னை சேர்ந்து வாழ்வார்களோ நான் அவரை சேர்த்து கொள்வேன். உறவாகிய உன்னை யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய அருளை விட்டும் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று நம்மிடையே எத்தனை நபர்கள் இரத்தபந்த உறவுகளோடு பேசாமல் இருக்கின்றோம்? இன்னும் சொல்லப்போனால் தன் தாயோடு கூட பேசாமல் இருக்கின்றோம், தன் மனைவியோடு பேசாமல் இருக்கின்றோம், மனைவி கணவனோடு பேசாமல் இருக்கின்றோம். உறவுகளுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தி சைத்தான் உங்களின் வாழ்க்கையில் விளையாடுவான். எனவே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்று கூறினார்கள். நாம் இன்று எங்கோ கண் பார்வைக்கு அப்பாற்பட்டிருக்கும் நபர்களுக்கெல்லாம் உதவி செய்வோம். அவ்வாறு செய்வது தவறில்லை. இருந்தாலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹுவுக்கும் மிகவும் பிரியமான ஒன்று உறவுகளை பேணுவது ஆகும். நம்மை சுற்றியிருக்கும் நம் சகோதர சகோதரிகளில் எவ்வளவோ பேர் மிகவும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருப்பார்கள். வெளியில் சொல்ல முடியாமல் அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். பெருமைக்காகவும் புரட்சிக்காகவும் ஜக்காத் கொடுப்போம். ஆனால் நம் கண் முன்னே இருப்பவர்களுக்கும் நம் உறவுக்காரர்களுக்கும் நாம் உதவுவதில்லை. அந்த உறவுகளை பேணுவதனுடைய சிகரமாக திகழ்ந்தார்கள் அன்னை மைமூனார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒருமுறை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை கிடைத்தார். அப்பொழுது அன்னை அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய தாயின் சகோதரன், என் மாமா மாமி ஆகியோர் வேலைக்கு ஆளில்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்களுக்கு வயதான காலத்தில் உதவி செய்வதற்கு இந்த அடிமையை அவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்கலாமே என்று பரிந்துரை வைத்தார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. உங்கள் குடும்பத்தின் மேல் வைத்துள்ள பாசத்தைக் கண்டு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதனால் இந்த அடிமையை உங்கள் மாமா வீட்டிற்கு கொடுத்து விடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் நம் சொந்த பந்த உறவுகளுடன் நட்பை பேணி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் அதற்கு துணை புரிவான் என்று துவா செய்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
0: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

காற்றின் மொழியில் பாடல்களை கேட்டு நாம் ரசிக்கிட்டே இருக்கோம். 2026 ஆண்டுக்கான இரண்டாம் கட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆர்டிஎம் அழைக்கிறது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், RFP ஆவணங்களை பெற June 30 வரை ஆர்டிஎம்மின் www.rtm.gov.my அகப்பக்கத்தை நீங்கள் நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் நீங்கள் மேற்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 3228878119 என்ற எண்களை நீங்கள் அழைத்து பேசலாம். தொடர்ந்து உள்ளூர் பாடலொன்றை கேட்கலாம். திலீப் வர்மன், யுஹாஷினி குரலில்.

0: சார் கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணோம் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணோமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

அபிஜித் அல்கயாக்னி குரல்ல அந்த இந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைக்கு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள், அந்த ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண் உங்களுக்கு அதிகமா பிடிச்சிருக்கோ, மனசுல இந்த எண் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணை வந்து நீங்க பதிவு செய்யுங்க. அதிகமான நேர்கள் எந்த எண்ணை பதிவு செய்யறாங்களோ அந்த பாடலத்தை நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். நிச்சயமா எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போகுது. பாடல் என்ன அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது, என்ன எண் வேணுங்கிறத மட்டும்தான் நீங்க பதிவு செய்யணும். தொடர்ந்து மாலதி சிவ சிதம்பரம் குரல்ல பாடல் வருது.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டதுசி அன்வார் இப்ராஹிம் ஆசியான் ரஷ்யா வணிக ஆய்வரங்கினூடே நடைபெற்ற பன்னாட்டு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். ஆசியான் ரஷ்யா ஒத்துழைப்பு, ஆற்றல் பாதுகாப்பு, காசாவில் நிலவும் மனிதநேய நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு கேள்வி

படுத்த இன்னும் வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். ஆற்றல் விநியோகம், இணைய பாதுகாப்பு, வேளாண், இலக்கவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அணுக்கமாக ஒத்துழைக்கலாம் என்றார் அவர். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஈரான் உச்ச தலைவர்கள் வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்து மவுண்டன் சைட் விடுதியில் சந்திக்கின்றனர். அங்கு அமைதி உடன்பாடு கையெழுத்திடப்படும் என அதிகாரப்படை தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பல மாத மோதல்களுக்கு பின் கடந்த வாரம் இருதரப்பும் அமைதி உடன்பாட்டினை எட்ட இணக்கம் தெரிவித்தன. சோமாலிலேண்ட் பல ஆண்டுகளாக ரகசியமாக ஒத்துழைப்பதாக இஸ்ரேல் தற்காப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்துள்ளார். சோமாலியாவிடமிருந்து பிரிந்து தன்னாட்சி நாடு என்று அறிவித்துக் கொண்ட சோமாலிலேண்ட் அதிபரை சந்தித்த போது காட்ஸ் இவ்வாறு கூறினார். 1991 பிரிந்து வந்த இந்நாட்டை அங்கீகரித்த முதல் நாடாக யூத தரப்பு உள்ளது. பொதுநலன்கள், ஜனநாயக பண்புகள், பாதுகாப்பு போன்றவற்றில் இஸ்ரேலும் சோமாலிலேண்டும் நீண்டகால உறவினை கொண்டுள்ளன. விளையாட்டு உலக கிண்ண கட்பந்து நாளை 4 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. நள்ளிரவு 1 கே குழுவில் போர்த்துகல் கொங்கோ குடியரசை சந்திக்கும் வேளை அதே அணியில் உள்ள உஸ்பெகிஸ்தானும் கொலம்பியாவும் காலை 10 களமிறங்குகின்றன. இவ்வேளை எல் குழு நிலை ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவுடன் அதிகாலை 4 பொருதும் வேளை கானாவுக்கும் பனாமாவுக்கும் இடையிலான ஆட்டம் காலை 7 தொடங்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரம் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமாக டிக்டாக்ல வந்து பதிவு செய்றீங்களோ அந்த பாடலை தான் நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போறோம் மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு. இப்பவே வாங்க, யாரெல்லாம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னா இப்பவே வாங்க. 10 குள் 1 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

சட்டென்று மாறுது வானிலை பாடலை கேட்டுட்டு வந்தோம். ஸ்ரேயா கோஷல், மிஸ் கிருஷ்ணா இந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. சரி, நாம டிக்டாக் நேரலையில் இப்போ இணைந்திருக்கும் நிறைய நேயர்கள் அங்கேயும் வந்துட்டீங்க. சரி, புரியுது உங்கள் அன்பு, அதுக்கு ரொம்ப நன்றி. எந்த எண் அதிகமாக வேணும்னு அவங்க கேட்டிருந்தோம்ல, அதாவது புதன்கிழமை என்ன நடக்கும்னா 10 மணிக்கு 10 எண்கள் 10 பாடல்கள். அந்த 10 எண்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கும். ஆக எந்த எண்ணை நீங்கள் அதிகமாக வந்து பதிவு செய்கிறீங்களோ அந்த எண்ணுக்கான பாடல் தான் நாங்கள் உங்களுக்காக கொடுப்போம். ஆக முதல்ல கேட்ட போது எல்லாரும் வந்து 5-2 இதை தான் பதிவு செய்திருந்தாங்க. சரி, 5-2 போட்டீங்க, எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நாம கேட்ட போது நேயர்கள், பெரும்பாலான நேயர்கள் வந்து 5ஆம் எண்ணை பதிவு செய்திருந்தாங்க. ஆக 5ஆம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாங்கள் கொடுக்குறோம், பட்டத்து யானை திரையிலிருந்து. அதற்கு பிறகு 2ஆம் எண்ணுக்கான பாடலும் உங்களை தேடி வருதுங்க. ஹரிஹரன் குரல்ல அந்த 2ஆம் எண்ணுக்கான பாடல் வந்து ஹரிஹரன் குரல்ல, இந்த 5ஆம் எண்ணுக்கான பாடல் சத்யபிரகாஷ் குரல்ல வருது உங்களுக்காக.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

இரண்டாம் எண்ணுக்கான பாடலை கேட்டுட்டு வந்தீங்க ஹரிஹரன் குரல்ல. சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நேர்கள் 8-7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க இன்னும் வரலையா, வந்து பதிவு செய்யலையா, உடனே வாங்க டிக்டாக் நேரலைக்குள்ள வாங்க. ஓய்வா தானே இருக்கீங்க, அப்புறம் என்னங்க உள்ள வந்து எந்த எண் வேணும் அப்படின்னு பதிவு செய்யுங்க. 5-2 முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் 8-7 நேர்கள் சொல்லியாச்சு. மிச்சம் மீதி எந்த எண்கள் இருக்கோ அதை நீங்க வந்து பதிவு செய்யலாம். சரி, 8-7 பாடல் இப்போ சண்டி வீரன் குரல்லேருந்து, திரைப்படத்திலேருந்து குரலேருந்து இல்லை, சண்டி வீரன் திரையிலிருந்து நாம கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து 7 எண்ணுக்கான பாடல் சுனுநிகம் ஸ்வேதா குரல்ல வருது.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

காற்றின் மொழியில் எளிமையான பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். டிக்டாக் நேரலையில் நீங்கள் வந்து பதிவு செய்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் முதல்ல வந்து டிக்டாக் நேரலையில் லோகன் ராஜ் வந்திருந்தாங்க. லோகன் ராஜ்க்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. எப்படிங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் போவோம் அப்படியே? இன்னும் ஐயோ நான் என்ன சொல்லலையே அப்படின்னு இன்னும் நிறைய பேர் அங்கே டிக்டாக் நேரலையில் இருந்தா நான் இன்னும் சொல்லவே இல்லையே, எனக்கு பிறந்த நாள்னு சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கும் சேர்த்து பிறநாள் வாழ்த்துக்களை நாங்கள் இங்கிருந்து சொல்லிக்கிறோம். வீட்டிலிருந்து வானொலியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கோம். உங்களுக்கும் பிறநாள் வாழ்த்துங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் நினச்சது சீக்கிரமே ஈடேற உங்கள் கை கூட நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக பிரார்த்தனைகளை அனுப்பிட்டே இருக்கோம். சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நிறைய பேர் வந்து 3-6 அப்படின்னு பதிவு செய்திருந்தாங்க. ஆக 3-6 அப்படின்னு பார்க்கும்போது 3 தான் பதிவுகள் மிக அதிகமாக வந்திருந்தது. ஆக 3 பாடலை இப்போ உங்களுக்கு வழங்க போறோம். அதனை தொடர்ந்து 6 எனக்கான பாடலும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நீங்க இன்னும் ஓய்வா இருக்கீங்க, இன்னும் டிக்டாக் பக்கமே வரல, அப்படியே கைபேசியை கையில எடுக்கல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா கையில எடுத்து நம்முடைய மின்னல் எஃப்எம்இன் டிக்டாக் நேரலைக்கு வாங்க, வந்து பதிவு செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒளிபரப்பு மையம் RTN.

பேசுறீங்க. நாம முதல்ல கேட்ட அந்த பாடல் எட்டாம் எண்ணுக்கான பாடல், எட்டாம் எண்ணுக்கான பாடல் தான் நினைக்கிறோம், இல்லை ஆறாம் எண்ணுக்கான பாடல். சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுறதும் நிறைய பேர் வந்து பதிவுகளை அனுப்பிட்டே இருக்கீங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இடைவிடாத பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், நீங்கள் அங்கிருந்து ரசிக்க போகிறீங்க. அது நமக்கு தெரியும், 11 மணிக்கு அவ்வளோ நேயர்கள் காத்திருப்பீங்க அந்த பழம் பாடல்களுக்கு. அதே மாதிரி தான் மதியம் 2 மணிக்கும் அந்த பழம் பாடல்களின் நேரம் இருக்க, அதை நேரம் மாற்றி வச்சா கூட சரியாக வராதுங்க. அது நாங்கள் அந்த இடத்துல தான் நிற்போம், நீங்கள் அந்த நேரத்தில் தான் பாடல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்கே. சரி, இப்போ நாங்க எந்த எண் வேணும் அப்படின்னு கேட்டபோது முதலாம் எண், 9 எண், இந்த 2 எண்களையும் நிறைய பேர் பதிவு செய்திருக்கீங்க டிக்டாக் நேரடியில். அதுலயும் இந்த முதலாம் எண்ணுக்கான பதிவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக முதலாம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம உங்களுக்காக கொடுக்க போறோம், ஹரிச்சரன் குரல்ல. அதனைத் தொடர்ந்து 9 எண்ணுக்கான பாடல் சத்யபிரகாஷ் குரல்ல வருதுங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

சரிங்க, சத்திய பிரகாஷ் குரல்ல 9 எண்ணுக்கான பாடலை நாம கேட்டாச்சு. மீதம் 2 எண்கள் தான் இருக்கு, 10, 4. ஆனா 2 பாடல்கள் கொடுக்கக்கூடிய சூழல் நமக்கு இல்லை, நேரம் பற்றாக்குறையா இருக்கு. அதனால 10, 4 அப்படின்னு நாங்க கேட்டிருந்த போது 10 எண்ணுக்கு தான் மிக அதிகமான பதிவுகள் வந்திருந்தது. ஆக 10 எண்ணுக்கான பாடல் தான் இன்றைய தொகுப்பின் நிறைவு பாடலா உங்களுக்காக நாங்க கொடுக்குறோம். டிக்டாக் நேரலையில் இணைந்து இருந்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதோட 11 செய்திகளுக்கு பிறகு இடைவிடாத பழம்பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. மறக்காம அதையும் கேளுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கும் நாங்க உங்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கோம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியாவும் தத்தஸ்தான் குடியரசும் வர்த்தகம், முதலீடு, கல்வி, சுற்றுலா, ஹலால் தொழில்துறை, தொழில்நுட்பம் உள்ளிட்ட திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பினை வலுப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளதாக பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் முதன்மை எரிபொருள் விநியோகிப்பாளரான தத்தஸ்தானுடன் எரிபொருள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். மாஸ்கோவிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் தத்தஸ்தான் குடியரசின் தலைவர் ருஸ்தாம் மினிகோனோவுடன் இருவழி சந்திப்பினை நடத்தினார். உஸ்பெகிஸ்தான் உட்பட மத்திய ஆசியாவுடன் உணவு, வேளாண் வர்த்தக ஒத்துழைப்பினை அதிகரிக்கவும் விரிவுபடுத்தவும் மலேசியா முயன்று வருகிறது. புவிசார் அரசியல் உள்ளிட்ட உலகளாவிய விநியோகச் சங்கிலியின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் விநியோக ஆதாரங்களை பன்முகப்படுத்தவும் நீண்டகால உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமத் சாபு குறிப்பிட்டார். இந்தியா பஞ்சாபில் உள்ள பத்தியாலா ரயில் நிலைய தண்டவாள வெடிப்பில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இரு இந்திய நாட்டு குற்றவாளிகள் அரச மலேசிய காவற்படையினரால் அந்நாட்டிற்கு திரும்ப அனுப்பப்பட்டுள்ளனர். அவ்விருவரையும் தேடும் பணிக்கு உதவும்படி இந்திய அதிகார தரப்பிடமிருந்து பெற்ற

புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து எம் குமார் குறிப்பிட்டார். பிரான்சில் இவ்வாண்டு செப்டம்பர் முதலாம் நாள் தொடங்கி இடைநிலை பள்ளிகளில் கைத்தொலைபேசிக்கு தடை விதிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் எக்வார்ட் ஜெஃப்ரி அறிவித்துள்ளார். கைபேசி பயன்பாடு மீதான தடை கூடிய விரைவில் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதை தவிர்த்து 15 வயதிற்கு கீழ்பட்ட பதின்மர் சமூக ஊடகம் பயன்படுத்த தடை விதிப்பதையும் அரசாங்கம் பரிசீலிப்பதாக அவர் கூறினார். விளையாட்டு. தேசிய நெடுந்தூரம் தாண்டும் வீரர் என்றி அனுரா அன்வார் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPM-இல் நடைபெறும் மலேசிய பொது தடகள போட்டியில் பங்கேற்க மாட்டார் என பயிற்றுநர் அஹ்மத் ஃபிர்டாவுஸ் சலீம் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை தென்கொரியா இஜோனில் கொரிய பொது தடகள போட்டியில் கலந்து கொள்வதாக அவர் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுக்கு தகுதி பெற இது அவசியமானதாக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் இணைந்திருக்கின்றோம். அதுவும் இன்றைக்கு புதன்கிழமை, உங்களுக்கே தெரியும் புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே இடைவிடாத பாடல்களை நாங்கள் உங்களுக்காக வழங்குவோம். அப்படியே உட்கார்ந்த இடத்தில் இல்லை படுத்திருக்கீங்களா, சரி பரவாயில்லைங்க, அப்படியே படுத்து ஓய்வெடுங்க, அப்படியே பாடல்களை கேட்டுகிட்டே இருங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை இன்றைக்கும் நாங்கள் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக உங்கள் மனசுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னடா நான் நினைச்ச பாடலை இவங்க இன்றைக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு பிரகாசமாக இருக்குது. ஆக எங்களோடு இணைந்திருங்கள். இடைவிடாத பழம் பாடல்கள், இது மலரும் நினைவுகள்.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: ஓ, பாட வேண்டுமா?

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கணித்திற்குரிய மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு தடவை மதினா பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் சபையில் இருந்தபோது ஸஅத் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர் உள்ளே வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கிற தனது தோழர்களை பார்த்து, சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க விரும்பினால் இதோ இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதே போன்று இரண்டாம் நாள் அமர்விலும் மூன்றாம் நாள் அமர்விலும் சபையிலே அவரை பற்றி சொர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் என்கிற நபித்தோழர் நேராக ஸஅத் இப்னு மாலிக் என்ற சொர்க்கவாதியின் வீட்டிற்கு செல்கிறார்கள். சகோதரரே, என் வீட்டில் எனக்கும் என் தந்தைக்கும் சில மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது. எனவே வீட்டில் கோபித்துக் கொண்டு வந்துவிட்டேன். இன்று இரவு உங்கள் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி என்று ஒப்புக்கொண்டார் ஸஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரவு நேரத்தில் எழுந்து ஏதாவது விசேஷமான வணக்கங்கள் புரிவார் ஸஅத் இப்னு மாலிக் என்று இரவு முழுவதும் உறங்காமல் ஸஅதை நோட்டமிடுகிறார் அப்துல்லா. ஆனால் அவரோ இரவு முழுவதும் உறங்கிவிட்டு காலையில் வழக்கம்போல் சுபுஹு தொழுகையை நிறைவேற்ற செல்கிறார் ஸஅத். சுபுஹு தொழுகை முடிந்தவுடன் ஸஅதிடம் கேட்டார் அப்துல்லா, சகோதரரே, நான் ஒன்றும் வீட்டில் சண்டை போட்டு வரவில்லை, உங்களை கண்காணிக்கத்தான் வந்தேன். உங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக சுவர்க்கவாதி என்று குறிப்பிட்டார்கள். நீங்கள் ஏதாவது விசேஷமான வணக்க வழிபாடுகளை செய்கிறீரோ என்றுதான் உங்கள் வீட்டில் உங்களை நோட்டமிடுவதற்காக வேண்டி வந்தேன். அப்படி ஏதாவது விசேஷமான அமலை வணக்கத்தை நீங்கள் செய்தால் நானும் அதை கடைபிடிக்கலாமே, சுவர்க்கத்திற்கு உரியவனாக நானும் ஆகிவிடலாமே என்றுதான் ஆசைப்பட்டு நான் உங்களிடத்திலே வந்தேன். ஆனால் நீங்களோ மற்றவர்களைப் போல் சாதாரணமாகத்தான் இருக்கிறீர். உம்மிடம் உள்ள விசேஷமான பண்புதான் என்ன என்று ஆவலோடு கேட்டார் அப்துல்லா. தன்னை பற்றி சுவர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை கேட்டு அளவிலா ஆனந்தம் கொண்ட ஸஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கச் செல்லும் போது யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ள மாட்டேன், யார் மீதும் பொறாமைப்பட மாட்டேன், யார் மீதும் வஞ்சக எண்ணம் கொள்ள மாட்டேன், நல்ல எண்ணங்களோடு இரவிலே உறங்குவேன், நல்ல எண்ணங்களோடு காலையில் கண்விழிப்பேன், இதுதான் என்னிடமுள்ள நல்ல குணம் என்று சொன்னார் சுவர்க்கவாதி என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஸஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கால் புணர்ச்சியோ பொறாமை குணமோ வஞ்சக எண்ணமோ எதுவும் இல்லாத நல்ல எண்ணம் கொண்ட ஒரு மனிதர் எந்த பாவமும் செய்ய மாட்டார் என்பதால் தான் அவரின் நல்ல யூகங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் சுவர்க்கவாதியாக அவரை அடையாளம் காட்டியிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, தவறான அபிப்பிராயங்களால் தான் இன்று எல்லா இடங்களிலும் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தோல்வி ஏற்பட்டால் அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் அல்லது ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால் உடனே நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது யாரால் நடந்தது? இது எப்படி ஏற்பட்டது? நமது உறவுக்காரன் பொறாமைப்பட்டதால் ஏற்பட்டதா, அல்லது அண்டை வீட்டுக்காரன் கண் திருஷ்டி பட்டு விட்டதா, அல்லது பக்கத்து கடைக்காரன் செய்வனை ஏதாவது வைத்து விட்டானோ என்று அடுத்தவர் மீது பழி போடுவதும் தவறாக புரிந்து கொள்வதும் விரோதத்தையும் குரோதத்தையும் வளர்த்து கொள்வது நமக்கு வழக்கமாகிவிட்டது. எப்போதும் யாரையும் உடனுக்கு உடனே தவறான எண்ணங்களால் கருத்துக்களால் எடை போடாதீர்கள். அதனால் சுமூகமான உறவுக்கும் பங்கம் விளைக்கும் பல நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அடுத்தவர் மனதில் தவறான அபிப்பிராயங்களை ஏற்படுத்தும் அளவுக்கு நமது நடவடிக்கைகளை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது. பிறர் மனதில் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்துங்கள். அப்போதுதான் மகிழ்ச்சியும் சகோதரத்துவமும் என்றொன்றும் நிலைத்து நிற்கும். இஸ்லாம் காட்டித்தரும் இந்த அருமையான பண்பாடுகளை கடைபிடித்து வாழ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி. நிகழ்ச்சியின் முடிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள ஒரு பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: Your mama, you know how me nerky say the dance floor, baby.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

சாலைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்கும்.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

ஓப்படு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் ரஷ்யா ஆதரவு வழங்கியுள்ளது. குறிப்பாக பெட்ரோனாஸ் நிறுவனத்துடன் மாஸ்கோ இணக்கம் கண்டுள்ளதை அடுத்து பிரதமர் டெத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது ரஷ்ய சகா விளாடிமிர் புட்டினுக்கு நன்றி தெரிவித்தார். வர்த்தகம், முதலீடு, நிதி, ஹலால் தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு விரிவடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பல்வேறு சவால்களையும் நிச்சயமற்ற தன்மைகளையும் உலகம் தொடர்ந்து சந்தித்து வரும் நிலையில் ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டம் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் புரிதலை வலுப்படுத்துவதில் மிகவும் பொருள் பொதிந்த தளமாக கருதப்படுவதுடன் நம்பிக்கையை வளர்ப்பதாக டெத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஏற்பாட்டிலான விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டு பிரதமர் பேசினார். தொடர்பு அமைச்சர் ரத்தோஃபாமி ஃபாடில் கிளந்தான் ஆட்சியாளர் தங்கு முகமது ஃபாக்ரி பெத்ராவை கோத்தாலாமா அரண்மனையில் சந்தித்தார். மாலை 5 மணியளவில் தொடங்கிய இச்சந்திப்பு தொடர்பு அமைச்சின் பணிகள் குறித்த அண்மைய முன்னேற்றங்கள் அறிக்கைகள் குறித்து அரசு தரப்புக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக மாநில ஆட்சியாளரின் ஊடக அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டில் அமெரிக்கா ஈரான் அதிபர் கையெழுத்திடுவதற்கான திட்டம் குறித்து பரிசீலித்து வருவதாக தெஹ்ரான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இந்த உடன்பாடு வட்டாரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் திருப்பு முனையாகவும் அமையக்கூடும் என்று எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை. பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சநிலை கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் மிகச்சிறந்த கலந்துரையாடலை தாம் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளும் வர்த்தக உடன்பாடு தொடர்பில் இணைந்து பணியாற்றி வருகின்றன. மோடி ஒரு சவால் மிக்க சமரச பேச்சாளர் என்று ட்ரம்ப் விவரித்தார். மேலும் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு செல்லும் அவாவையும் அவர் வெளிப்படுத்தினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. கே குழு நிலையிலான ஆட்டத்தில் போர்த்துகலும் ஜனநாயக கோங்கோ குடியரசும் 1-1 சமம் கண்டன. 6வது முறையாக போர்த்துகல் அணிக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ களமிறங்கினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும். சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, ஒரு முஸ்லீம் நாகரிகமாக வாழ்வதற்கு நாவல்கள் மற்றும் கதைகளை படிக்க வேண்டுமென்ற அவசியமோ அல்லது தொலைக்காட்சி சீரியல்களை பார்க்க வேண்டுமென்ற நிர்பந்தமோ இல்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், நபி தோழர்களாகிய சஹாபாக்கள், தாபியீன்கள் மற்றும் தபூ தாபியீன்களின் முன்மாதிரியான வரலாறுகள் அவர்களுக்கு போதுமாகும். குடும்ப அமைப்புகள் ஒரு சிறந்த சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக உள்ளன. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்பட்டுவிட்டால் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களின் நிலை சரியாகிவிடும்.

நேர்களே, குடும்பம் மகிழ்வாக அமைவதற்கு 5 அம்சங்கள் அவசியம். 1, தாய் தகப்பன் பிள்ளைகள் எனும் அமைப்பு காணப்பட்டு அவர்கள் இடத்தால் அல்லது உள்ளத்தால் ஒன்றுபட்டிருப்பது. 2, அவர்களுக்குள் அன்பு மரியாதை பரிமாறிக்கொள்ளப்படுவது அவசியம். 3, போதுமான பொருளாதார வசதிகள் இருப்பது. 4, உடல்நலம், குறிப்பாக பரம்பரை அடிப்படையில் ஏற்படும் நோய்களை விட்டும் விலகியிருப்பது. அவ்வாறிருந்தால் அனைவரும் இணைந்து அவற்றிலிருந்து விடுபட முயற்சிப்பது. 5, மார்க்கப்பற்று காணப்படுதல் அவசியம்.

நேர்களே, சற்று முன்பு கூறிய அம்சங்களில் முக்கியமானது மார்க்கப்பற்று ஆகும். மார்க்கத்தின் பிரகாரம் குடும்பத்தை அமைக்க மணமக்களும் அவர்களின் குடும்பத்தார்களும் திருமணத்துக்கு முன்பே முயற்சிப்பது அவசியம். மார்க்கப்பற்றுள்ள மணமக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு பெண்ணை நான்கு காரணத்துக்காக திருமணம் செய்யலாம். அவளது பொருளுக்காக, குடும்பத்துக்காக, அழகுக்காக, அல்லது அவளிடம் காணப்படும் மார்க்கப்பற்றிற்காக. எனினும் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள் என்று புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸின் பிரகாரம் ஒரு பெண் ஒரு ஆணை சற்று முன்பு கூறிய நான்கு காரணத்துக்காக திருமணம் செய்யலாம். எனினும் மார்க்கப்பற்றுள்ள ஆணையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதும் புலனாகிறது. குர்ஆன் ஹதீஸின் கருத்துக்கள் ஆண் பெண் இரு சாராரில் ஒரு சாரார் சம்பந்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவை ஆண் பெண் இரு சாரார் சம்பந்தப்பட்டவையாகவே உள்ளன.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க. வணக்கம் மின்னல், வணக்கம் புவனா.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு புதிய நாள்ல சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கத்தை மீண்டும் உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம்.
0: எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? எப்படி, என்ன
1: இருக்கீங்களா? எந்திரிச்சிட்டீங்களா?
0: முக்கியமா அந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப அவசியங்க. எப்படின்னா, அந்த நடுவுல ஒரு விடுமுறை வந்துச்சு பாத்தீங்களா, விடுமுறை வந்துட்டு அவர் அப்படியே நல்லா ஓய்வு எல்லாம் எடுத்துட்டு மீண்டும் நம்ம வேலைக்கு போறோம்ல, அந்த ஒரு சூழல் அமைப்பது வரலாம் வரும்ல. உற்சாகமாக
1: செயல்பட தொடங்கி இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பெரிய பெரிய விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
0: இன்றைய நாள் ரொம்ப இனிய நாளாகவே மலர்ந்து இருக்குங்க. திருவள்ளுவர் ஆண்டு 1857 ஆண்டு ஆணி திங்கள் 4ஆம் நாள், 2026 ஜூன் 18 வியாழக்கிழமை பொழுது. இன்றைய நாள் வியாழக்கிழமை, அதனால விநாயகர் போற்றி போட பாடலோடு இன்றைய நாளை தொடங்கலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: எப்போதும் போல ஒரு மூன்று செட்டுக்கு வந்து நீங்க பண்ணலாம், பத்து முறை பத்து முறை பண்ணலாம். அது வந்து உங்க கால்களுக்கு. உங்க கைகளுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்னா ட்ரைசெப் டீப் நீங்க செய்யலாம். எப்படின்னாக்கா நீங்க உட்கார நாக்காளி வந்து உட்கார இடம் இருக்குல்ல, சோ ரெண்டு கையில வந்து புஷ் அப் பண்ற மாதிரி அங்க நீங்க பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து புஷ் அப் பண்ணுங்க அதுல. சோ அது வந்து நீங்க புஷ் அப் பண்ணீங்கன்னா அது வந்து உங்க கைகளை வலுப்படுத்தும். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாகவும் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப எளிதான ஒரு ஒர்க் அவுட். இது வந்து எல்லா வயதினரும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட நான் நாளைக்கு நல்ல ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன். நன்றி.

0: கம்பல திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
1: வடக்கமாக மலேசிய நண்பன் பத்திரிகை பார்ப்போம்.
0: எரிபொருள் வர்த்தகம், முதலீடு, கல்வி, ஹலால் தொழில் துறை மற்றும் சுற்றுலாத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் தங்கள் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் இணக்கம் கண்டுள்ளதாக பிரதமர் அவர்கள் அன்வர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரஷ்யாவுக்கு செல்லும் வழியில் உஸ்பெகிஸ்தானில் தரையிறங்கி அந்த நாட்டு அதிபருடன் ஒரு சந்திப்பு நடத்தியாக பிரதமர் வந்து குறிப்பிட்டிருக்காரு.
1: சரி, அதனை அடுத்து மக்களோசில வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, சுமார் 30,000 முதல் 60,000 மாணவர்கள் கொல்லைப்புற வழியாக பொது பல்கலைக்கழகங்களில் நுழைகின்றனர் எனும் குற்றச்சாட்டு மிக கடுமையானது என்று உயர்கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இதற்கிடையில அதிகமா இந்த இணையதளங்கள்ல வந்திருக்கிற செய்தி இதழ்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்த செய்தி என்ன பாத்தீங்கன்னா, இப்ப குறிப்பா பினாங் மாநிலத்துல ரொம்ப இந்த உணவகங்கள்லாம் சோதனையிட்ட காரணத்துல 177 உணவு கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா அசுத்தம் காரணமாக. இது கட்டம் கட்டமா வந்து ஒவ்வொரு மாநிலத்தும் ரொம்ப தீவிர கண்காணிப்பு பணிகளை ஈடுபடுவோம் அப்படின்னு சுகாதார பிரிவு வந்து சொல்லியிருக்கிறாங்க.
0: சரி, இன்னும் நிறைய செய்திகள்லாம் வந்திருக்குங்க. சரி, இதற்கிடையில உலகக்கிண்ண கார்பந்து போட்டி அதனுடைய இன்றைய ஆட்ட நிலவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.
1: முடிவு மட்டும் நம்ம பாத்துருவோம், மற்ற விளக்கங்களை நிறையவே காத்துக்கிட்டு இருக்குது.
0: போர்ச்சுகல் பிறகு கொங்கோ குடியரசு ஆட்டம் இன்றைக்கு நடந்தது. இதுல என்னன்னா 1-1 அப்படின்னு ஆட்டம் வந்து சமநிலையில வந்து கண்டிருக்கு.
1: அதனை அடுத்து இங்கிலாந்து குரோஷியாவுடைய ஆட்டம் நடந்திருக்குது. 4-2 என்ற கோல் கணக்குல இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஆட்டங்கள் பாத்தீங்கன்னா கானா பனாமாவை வந்து சந்திக்க போறாங்க.
0: அப்புறம் உஸ்பெகிஸ்தான் கொலம்பியா உடனான ஆட்டமும் இன்றைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க.
1: சரி, இந்த ஆட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத 7 மணிக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதற்கிடையில நீங்க எங்க கிட்ட அழைத்து பேச போறீங்க.
0: பொதுவாகவே இந்த கார்பந்து ரசிகர்கள் அப்படின்னு உலகத்துல நிறைய பேர் இருக்கும்.
1: ஆமா,
0: ரொம்ப வெறித்தனமான ரசிகர்களும் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கார்பந்து நட்சத்திரத்தினுடைய புகைப்படத்தை எடுத்து அவங்க வீட்டு அறையில வச்சிருப்பாங்க, அலுவலகத்துல வேலை செய்யற இடத்துல வச்சிருப்பாங்க, கைபேசியில கூட வால்பேப்பர் கூட வச்சிருப்பாங்க.
1: ஆமா, இப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கு போவாங்க. இப்ப வந்து இதுக்குன்னே வந்து அர்ஜென்டினாக்கு போறவங்க இருக்காங்க, பிரேசில் போறவங்க இருப்பாங்க, பார்சிலோனா பக்கம் எல்லாம் போனாங்கன்னா, அந்த அந்த ஸ்டேடியம் பக்கம் அந்த எல்லாம் போனாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க அந்த பிளாஸ்க்
0: தாராளமா 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6

கதை பேசலாம். ஒரு நாள் கையில் இருக்கும் ஐந்து விரல்களுக்குள் எந்த விரல் தான் மிகவும் முக்கியமானது என்ற சண்டை வந்தது. கட்டை விரல் பெருமையுடன் சொன்னது, நான் தான் முக்கியம், என் உதவி இல்லாமல் பல வேலைகளை செய்ய முடியாது. அதற்கு ஆள்காட்டு விரல் சொன்னது, நான் தான் வழிகாட்டுகிறேன், எல்லோருக்கும் திசை காட்டுவதால் எனக்கு தனி சிறப்பு இருக்கிறது. நடுவிரல் உடனே சொன்னது, உங்கள் எல்லாரையும் விட நான் தான் உயரமாக இருக்கிறேன், அதனால் நான் தான் முக்கியம். நாலாவது விரலான மோதிர விரல் சிரித்துக் கொண்டே சொன்னது, உங்கள் யாருக்கும் இல்லாத பெருமை எனக்கு இருக்கிறது, தங்க மோதிரமும் வைர மோதிரமும் என்னை தான் அலங்கரிக்கின்றன. அதற்கு சுட்டு விரலும் பின்வாங்கவில்லை, வணக்கம் சொல்லும் போதும் இறைவனை வணங்கும் போதும் நான் தான் முதலில் முன்னேறி நிற்கிறேன், அதனால் நானும் முக்கியமானவன் தான். இப்படி ஒவ்வொரு விரலும் தன் பெருமையை பேசிக் கொண்டே இருந்தது. ஆனால் யார் முக்கியம் என்ற முடிவு மட்டும் கிடைக்கவில்லை. அப்போது ஒருவன் லட்டு லட்டு என்று கூவிக்கொண்டே வந்தான். உடனே ஐந்து விரல்களும் சேர்ந்து ஒரு லட்டு வாங்க முயற்சி செய்தன. அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது, ஒரு விரலால் மட்டும் லட்டு வாங்க முடியவில்லை, ஒரு விரலால் மட்டும் அதை பிடிக்கவும் முடியவில்லை. ஐந்து விரல்களும் ஒன்றாக சேர்ந்த போதுதான் லட்டு வாங்கவும் முடிந்தது, அதை பிடிக்கவும் முடிந்தது. அந்த நிமிடத்தில் எல்லா விரல்களுக்கும் ஒரு உண்மை புரிந்தது, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் முக்கியமானவர்கள், ஆனால் ஒன்றாக சேர்ந்து செயல்படும் போதுதான் நம் பலம் அதிகரிக்கின்றது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? ஒரு குடும்பமாகட்டும், ஒரு நண்பர்கள் குழுவாகட்டும், அல்லது ஒரு நிறுவனமாகட்டும், ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பங்கும் முக்கியத்துவமும் இருக்கிறது. யாரையும் குறைவாக நினைக்க கூடாது. ஒவ்வொருவரின் திறமையும் வேறுபட்டது. ஒற்றுமை இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும். ஒன்றுபட்ட கைகளால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஒருவரை ஒருவர் மதித்து சேர்ந்து பயணித்தால் வாழ்க்கை இன்னும் அழகாகும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.

0: சுமை தாங்கி திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு நேர்கள்ட்ட ஒண்ணு கேட்டிருந்தோம்,
1: அதாவது இந்த காட்பந்து அப்படின்னு சொல்லும் பொழுது உலகம் முழுவதும் பயங்கரமா ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் காட்பந்து ரசிக்கிறவங்க, அவங்க போன் வால்பேப்பரா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அவங்க அறையா இருக்கட்டும், அவங்க வீடா இருக்கட்டும், பாக்குற இடம்லாம் காட்பந்து அவங்க பிடித்த அணி அல்லது அந்த காட்பந்து வீரர்களுடைய புகைப்படங்கள் தான் எங்க பார்த்தாலும் இருக்கும்.
0: அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ராணி வந்திருக்காங்க, சொல்லுங்க ராணி.
2: ஆமா, என் பையன் அவருக்கு 21 வயசு பிறந்த நாளைக்கு எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு
1: நானும் வடிவமைச்சு வச்சிருப்பாங்க.
2: என்ன
1: செய்யறது,
0: கொண்டாடி நல்லபடியா கேக் வெட்டி சாப்பிட்டீங்க.
2: ஆமா,

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல்

0: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை உறுதிப்படுத்த மலேசியா ரஷ்யா இணக்கம். ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டம் நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் ரஷ்யா ஆதரவு வழங்கியுள்ளது. குறிப்பாக பெட்ரோநாஸ் நிறுவனத்துடன் மோஸ்கோ இணக்கம் கண்டுள்ளதை அடுத்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தனது ரஷ்ய சகா விளாடிமிர் புட்டினுக்கு நன்றி தெரிவித்தார். வர்த்தகம், முதலீடு, நிதி, ஹலால் தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு விரிவடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை ரஷ்யாவுடன் விசா ஒருங்கிணைப்பு தொடர்பிலான விவகாரங்கள் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் எளிதாக்கும் என புதன்கிழமை புட்டினுடனான இருதரப்பு சந்திப்பில் நிதியமைச்சருமான அவர் கூறினார். இம்மாதம் 17 முதல் 18 வரை நடைபெறும் ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்க டாக்டர் அன்வார் கசானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு சவால்களையும் நிச்சயமற்ற தன்மைகளையும் உலகம் தொடர்ந்து சந்தித்து வரும் நிலையில் ஆசியான் ரஷ்யா உச்சநிலை கூட்டம் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் புரிதலை வலுப்படுத்துவதில் மிகவும் பொருள் பொதிந்த தளமாக கருதப்படுவதாக டாக்டர் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய உச்சநிலை கூட்டங்கள் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் ஆசியா நாடுகள் ரஷ்யாவிற்கு இடையிலான நன்மைகளை வழங்கக்கூடிய இருதரப்பு ஒத்துழைப்பை ஆராய்வதற்குமான முக்கிய நடவடிக்கையாக உள்ளது என்றார் அவர். அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஏற்பாட்டிலான விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டு பிரதமர் பேசினார். மற்றொரு நிலவரத்தில் காசா மோதல் உட்பட ஈரான் தொடர்பிலான தற்போதைய புவிசார் அரசியல் சூழல் ஆகியவற்றில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் உறுதியான நிலைப்பாட்டிற்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தனது பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். இந்த இரு முக்கிய சவால்களில் மோஸ்கோ ஒரு கொள்கை ரீதியிலான நிலைப்பாட்டை கடைபிடித்து வருவதாக அவர் கூறினார். இவ்வேளை இந்த நிலைப்பாட்டுடன் தொடர்ந்து பயணம் செய்வதில் புட்டின் வெளிப்படுத்தும் கடப்பாட்டை மலேசிய மக்கள் உட்பட பல தரப்பினர் வரவேற்பதை டாக்டர் அன்வார் எடுத்துரைத்தார். காசா போர் நிறுத்தம் உட்பட பாலஸ்தீன மக்களுக்கு மனிதநேய உதவிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட வட்டார மோதலுக்கான அரச தந்திர தீர்வை எட்டுவதில் ரஷ்யா முழுவீச்சில் உள்ளது. மேலும் ராணுவ மோதலுக்கு பதிலாக கலந்துரையாடல் மூலம் சிக்கலுக்கு தீர்வு காணுமாறு மோஸ்கோ தெஹரானை வலியுறுத்தி வருகிறது. தொடர்பு அமைச்சர் டொஃபாமி ஃபாடில் கிளந்தான் ஆட்சியாளர் தொங்கு மொஹமட் ஃபக்ரி பெத்ராவை கோத்தாலாமா அரண்மனையில் சந்தித்தார். மாலை 5 மணி அளவில் தொடங்கிய இச்சந்திப்பு தொடர்பு அமைச்சின் பணிகள், அண்மைய முன்னேற்றங்கள் குறித்து அரசு தரப்புக்கு விளக்கமளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக மாநில ஆட்சியாளரின் ஊடக அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அண்மைய சிக்கல்கள் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பெருகி வரும் போலி கணக்குகள், குறிப்பாக மலேசிய அரச கழகங்கள் தொடர்பில் பொய்ச் செய்திகள், எதிர்மறையான உள்ளடக்கங்கள் அதில் அடங்கும். ஏறக்குறைய 1 மணி நேரம் நீடித்த இச்சந்திப்பின் இறுதியில் டத்தோஃபாமி ஆட்சியாளர் தங்கு மொஹமட் ஃபக்ரி பெத்ராவுக்கு நினைவு சின்னத்தை வழங்கினார். மலேசிய ஊடகமன்றம் MMMஇன் தலைவராக நியமிக்கப்பட்ட தான் ஸ்ரீ நளினி பத்மநாதனின் நியமனத்தை தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் வரவேற்றுள்ளார். கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக பணியாற்றிய அனுபவம், குறிப்பாக ஊடக சுதந்திரம், அரசியலமைப்பு உரிமைகள் குறித்த மாறுபட்ட கண்ணோட்டம் ஆகியவை அவர் MMMஐ திறன்பட வழிநடத்துவார் என்ற எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளதாக தியோனி சிங் கூறினார். முன்னதாக இணையதளம் குடியுரிமை தொடர்பிலான வழக்குகளில் தனது பரந்த அனுபவத்தை பயன்படுத்தி தான் ஸ்ரீ நளினி தீர்ப்பு வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். ஊடகத்துறையின் உயர்நெறியை தொடர்ந்து மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர் பாடாற்றுவார் என துணை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியா, உஸ்பெகிஸ்தான் உட்பட மத்திய ஆசிய வட்டாரங்களுடன் வேளாண் வர்த்தக ஒத்துழைப்பினை அதிகரிக்கவும் விரிவுபடுத்தவும் முயல்கிறது. புவிசார் அரசியல் உள்ளிட்ட உலகளாவிய விநியோக சங்கிலியின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் விநியோக ஆதாரங்களை பன்முகப்படுத்தவும் நீண்டகால உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்து ஸ்ரீமோமர் சாபு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 11 நாள் தொடங்கி 17 வரை உஸ்பெகிஸ்தானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டதை அடுத்து அந்நாட்டுடன் இவ்விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. இவ்வேளை இரு நாடுகளின் நிறுவனங்களுக்கு இடையேயான வணிகத்திற்கு வணிகம் B2B ஒத்துழைப்பு ஏற்கனவே நடைபெற்று வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டில் அமெரிக்கா ஈரான் அதிபர் கையெழுத்திடுவதற்கான திட்டம் குறித்து பரிசீலித்து வருவதாக தெஹரான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இந்த உடன்பாடு வட்டாரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் திருப்பு முனையாகவும் அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெறும் இந்த நிகழ்வில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சின் ஊடக தொடர்பாளர் எஸ்மாயிலி பாக்கே கூறினார். இந்த சந்திப்பில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வென்ஸும் ஈரான் மக்களவைத் தலைவர் மொஹமத் பாக்க கலிஃபாவும் கலந்து கொள்வர் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சநிலை கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் மிகச்சிறந்த

0: உடன்பாடு தொடர்பில் இணைந்து பணியாற்றி வருகின்றன. மோடி ஒரு சவால் மிக்க சமரச பேச்சாளர் என்று டிரம்ப் விவரித்தார். மேலும் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு செல்லும் அவாவை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு ஜனவரியில் டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய சில வாரங்களுக்குள் வாஷிங்டனுக்கு மோடி பயணம் மேற்கொண்டிருந்த வேளை இருவருக்கிடையிலான முதல் சந்திப்பு இதுவாகும் என்று கூறப்படுகிறது. அண்மையில் அமெரிக்க அதிகாரிகள் தடுத்து வைத்த 30 ஈரானிய மீனவர்களையும் மாலுமிகளையும் திருப்பி தாயகம் அனுப்பவுள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்தது. இந்த அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார் எக்ஸ்தலத்தில் இடுகையிட்டுள்ளார். சில மாதங்களாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் நாளை சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவும் ஈரானும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து டார் தனது எகிப்து சகா பர்த் அப்துல் ஹத்தியுடன் தொலைபேசியில் உரையாடல் நடத்தினார். சிறார் இளையோருக்கான இணைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் G7 தலைவர்கள் உறுதியளித்தனர். வயது சரிபார்ப்பு அமைப்புகள், இலக்கவியல் தளங்களில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உட்பட இணையத்தில் பாலியல் தொந்தரவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைவர்கள் வலியுறுத்தினர். மேலும் சிறாரின் இணைய அனுபவங்களை வழிநடத்தவும் நிர்வகிக்கவும் உதவும் வகையில் பெற்றோருக்கு கட்டுப்பாட்டு கருவிகள் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டிக்டாக், படவரி, இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் போன்ற சமூக ஊடக தளங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகரித்து வரும் வேளை இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து கே குழு நிலையிலான ஆட்டத்தில் போர்த்துகளும் ஜனநாயக கோங்கோ குடியரசும் 1-1 சமம் கண்டன. 6வது முறையாக போர்த்துகல் அணிக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ களமிறங்கினார். ஹூஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் கோங்கோ குடியரசுக்கான கோலை ஜோஹான் வெஸ் புகுத்தினார். 1974 பின் முதல் முறையாக இப்போட்டியில் கோங்கோ குடியரசு பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை எல் குழு ஆட்டத்தில் இங்கிலாந்தும் குரோஷியாவும் களமிறங்கின. இங்கிலாந்து 4-2 என்ற கோல்களில் வென்றது. முதல் பாதி ஆட்டத்தில் அவ்விரு அணிகளும் 2-2 என சமம் கண்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து ஆட்டம் நிறைவடைய 5 இருந்தபோது மாற்று வீரராக களமிறங்கிய மார்கஸ் ரஷ்போர்ட் இங்கிலாந்துக்கான கோல் புகுத்தி வெற்றியை உறுதி செய்தார். எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை உறுதிப்படுத்த மலேசியா ரஷ்யா இணக்கம். ஆசியான் ரஷ்ய உச்சநிலை கூட்டம் நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.
1: இன்று 1959 இன்றைய நாளில் கோலாலம்பூர் லெம்பா பந்தாய் பகுதியில் மலையா பல்கலைக்கழகத்தை மாமன்னர் துவான்கு அப்துல் ரஹ்மான் துவான்கு முகமன் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். கலை புலம், பொறியியல் புலம், அறிவியல் புலம், வேளாண் புலம் என 4 புலங்களில் 320 மாணவர்கள் பயின்றனர். மலையா பல்கலைக்கழக வரலாறு 1905 செப்டம்பர் 28 சிங்கப்பூரில் நிறுவப்பட்ட மன்னர் எட்வர்ட் மருத்துவ கல்லூரி மற்றும் 1928 நிறுவப்பட்ட ரஃபல்ஸ் கல்லூரி ஆகிய கல்விக் கழகங்கள் தொடங்குகிறது. பல்கலைக்கழக கல்வி தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட காசவுண்டர்ஸ் ஆணையம் முன்வைத்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த இரு கல்லூரிகளும் 1949 அக்டோபர் 8 நாள் இணைக்கப்பட்டு மலையா பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்டது. 10 பிறகு 1959 ஜனவரி 15 சிங்கப்பூரிலும் மலையா கூட்டரசிலும் சுய அதிகாரங்களை கொண்ட 2 பல்கலைக்கழகங்களை அமைக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. இந்த முடிவு இரு பகுதிகளிலும் உயர்கல்வி வளர்ச்சிக்கு புதிய பாதையை ஏற்படுத்தியதோடு பின்னர் மலேசியாவின் முன்னணி உயர்கல்வி கழகமாக மலாயா பல்கலைக்கழகம் வளர்ச்சி அடைவதற்கும் அடித்தளமாக அமைந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.mn

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மோகன் புவனா இன்றைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோங்க.
1: ஆமா, சாப்பிட்டீங்களா? காலை எல்லாரும் பசியாட்டீங்களா இல்லையா? அதை மொதல் பாத்துருவோம். இதற்கிடையில மோகன் பேசிட்டீங்க
0: தானே? அதான் வாங்கி கொடுத்துட்டீங்க, நல்லா தெம்பா சாப்பிட்டேன். இன்றைக்கு இந்த சாப்பிடுறத பத்தி தான் நம்ம பேச போறோம்.
1: ஆமா, ஏன்னா இப்போ சாப்பிடும் போது சிலருக்கு ஒரு சில பழக்கங்கள் இருக்கும். என்ன பழக்கம் அப்படின்னா, கைபேசியை பார்த்துக்கிட்டேதான், அதாவது ஒரு யூடியூப் பார்ப்பாங்க, டிக்டாக் பார்ப்பாங்க, வலைத்தளங்களை பார்த்துக்கிட்டு தான் அவங்களால சாப்பிட முடியும்.
0: ஆமா, அந்த மாதிரி ஒரு ரகம் இருப்பாங்க. இன்னொரு ரகம், அந்த மாதிரிலாம் என்னால முடியாதுங்க, எனக்கு சுத்தமா அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் சாப்பிடுறப்ப போன் பார்த்துக்கிட்டு கைபேசி பார்த்துட்டு சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லலாம். இந்த ரெண்டு ரகத்தில் நீங்கள் எந்த ரகம் அப்படின்றது தான் அழைத்து நீங்க சொல்ல போறீங்க.
1: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம அலுவலகத்தை யாரும் சொல்ல விரும்பல, அதாவது நகைச்சுவை காட்சியை ஒன்னு திறந்து வச்சிருவாங்க, அதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க.
0: எங்கேயாவது ஒரு காமெடி நகைச்சுவை காட்சியை வந்து நம்ம கேக்குறோம் அப்படின்னா,
1: அவங்க சாப்பிட்டு
0: இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடக்குது உலகத்துல. சரி, நீங்க அப்படியா? எந்த ரகம்? இந்த திரையை பார்க்காம நீங்க வந்து நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா? இல்லங்க, சாப்பிட பார்த்தாதான் நான் சாப்பிடவே முடியுதா? அழைத்து சொல்லுங்க. 3-2-2-5-7-3-3-4-7-8
1: ஆக திரை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுனால மூணு விஷயங்கள் இருக்கான். அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றோம்.

0: For my people.
1: சரி, புத்தகங்கள்லாம் படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஏதாவது ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கா? புத்தக ஆய்வு அடுத்து உங்களுக்காக இடம்பெறுது.
2: மலையா பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் செல்வ ஜோதி அவர்களை சந்திக்க போறோம்.
3: வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நூலானது The Art of Balance Holistic Vision of Wellbeing எனும் தலைப்பிலான ஆங்கில நூலாகும். இந்த நூலை எழுதியவர்களுள் நான் செல்வஜோதி ராமலிங்கம், என்னோடு முனைவர் அனுராதா ராஜசேகரம் அவர்களும் இணைந்து இந்த நூலை எழுதியிருக்கின்றோம். இந்த நூல் மலையா பல்கலைக்கழக பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்ட நூலாகும். முழுக்க முழுக்க ஆய்வு நோக்கில், ஆய்வை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த நூலில் வள்ளுவரின் மானுடவியல் பார்வை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை மிகவும் முழுமையாக விரிவாகவும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கின்றது. 2015 யுனெஸ்கோ வெளியிட்ட வளங்குன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் 17 மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கின்ற நலமான வாழ்வு என்ற ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த நூல் முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கின்றேன். குறிப்பாக இன்றைய வாழ்க்கை சூழலில் ஒரு தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும், நலமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும், முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும், அடிப்படையிலே நம்முடைய மனம், உடல், உயிர் ஆகிய மூன்று விடயங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது இந்த நூலின் வெளிப்பாடாக நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த நூலில் மொத்தம் 6 இயல்கள் இருக்கின்றன. முதலாவதாக அறிமுகவியல்ல பொதுவாக மனம், உடல், உயிர் போன்ற தத்துவங்களை சமய அடிப்படையிலும் தத்துவ உலக தத்துவங்களை அடிப்படையிலும் கொண்டு விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சமயங்களை பார்க்கும் பொழுது உலக சமயங்களிலிருந்து பல தத்துவங்களை எடுத்துக்கொண்டு அது எவ்வாறு இந்த துறைகள் பற்றி பேசி இருக்கிறது என்பதை விளக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இரண்டாவது இயலில் திருக்குறள் தொடர்பான ஆய்வுகள் இன்றைய நிலையிலே எவ்வாறெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை, எந்தெந்த துறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று, அறிவியலாக இருக்கட்டும், உளவியலாக இருக்கட்டும், அல்லது பொருளாதாரமாக இருக்கட்டும், தலைமைத்துவமாக இருக்கட்டும், இப்படி முடிவெடுக்க திறனாக இருக்கட்டும், இப்படி எல்லா நிலைகளிலும் திருக்குறள் தொடர்பாக எவ்வாறான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, முந்தைய ஆய்வுகளை கொண்டு ஆய்வு நோக்கிலும் அது வந்து அங்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. அது போக அடுத்தது மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது இயல்களில் முறையே மனம் தொடர்பாகவும், உடல் தொடர்பாகவும், உயிர் தொடர்பாகவும் திருக்குறள் எவ்வாறான விடயங்களை, கருத்துக்களை எடுத்து திருவள்ளுவர் முன்வைத்திருக்கின்றார் என்ற செய்திகளை குறளுடைய துணை கொண்டு ஒவ்வொன்றும் விளக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஆறாவது இயலில் இப்படி இந்த உடல், மனம், உயிர் ஆகிய மூன்று பிரிவுகளும் எவ்வாறாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், தனித்தனி தொகுதிகளாக இல்லாமல் ஒரு தொகுப்பாக இணைந்தால் மட்டுமே மனிதன் சமநிலையான வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு ஆழமான புரிதலை இந்த நூலின் வழி நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். இப்படி ஒரு ஆழமான புரிதல் தான், சமநிலையான ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுதுதான் ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு சுயநல முன்னேற்றமும் இருக்கும், பொதுநல பார்வையும் இருக்கும். ஆக அந்த வகையில் ஒரு சமூக மாற்றத்திற்கு இது வித்திடும் என்ற செய்தியை இந்த நூலில் மிகவும் ஆழமாக, தெளிவாக, ஆய்வு அடிப்படையிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-2-9-1-9. வணக்கம், இன்னும் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு நேயர்களிடம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: அதாவது சாப்பிடும் போது நீங்க அதிகமா இந்த திரை ஸ்கிரீன் பாக்குறது அதிகமா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: இல்ல பாக்கவே மாட்டோம் அப்படின்றீங்களா? நம்ம பாலசுப்ரமணியம் வந்திருக்காரு, சொல்லுங்க சார்.
2: நான் வீட்டுல போன் பாத்துட்டே சாப்பிடுவோம், அது வந்து ஒரு பழக்கமா போச்சு. வெளியில பார்க்க மாட்டேன், கடையெல்லாம் போன பார்க்க மாட்டேன், வீட்டுல மட்டும் போன் பார்த்து சாப்பிடுவேன். ஆமா, அது ஒரு பைத்தியமா ஏற்றது. ஆனா என் மனைவி வந்து வித்தியாசம் இருப்பா, போன் பாக்காது, எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க.
1: அவங்க சரியா பண்ணிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்க சரியா, நான் தான் தப்பு பண்ணிக்கிட்டேன். உணர முடியுது, நான் தப்புன்னு மாத்திக்க
1: முடியும். உங்க மனைவியை பார்த்து மாத்திக்கங்க.
3: நான் சுசிலா பேசுறேன். நான் வந்து சாப்பிடும் போது போனு பாக்க முடியாது, என்னால அது, எனக்கு அதை பாத்துட்டே சாப்பிட்டா ஈரம் ஆகாது. அதனால அதே மாதிரி எங்க ஹஸ்பண்டும் சரி, பிள்ளைங்களும் சரி, போன பார்த்தாங்கன்னா எடுத்து வச்சிருவேன்.
0: நீங்களும் பாக்குறதுல பாக்குறீங்க, விடுறதில்ல.
3: ஆனா விட மாட்டேன்.
1: வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ற. நன்றிங்க, நன்றிங்க, வணக்கம்.
0: இவங்க அப்படி சொல்லிருந்தாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமா அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாங்க.
1: அந்த மூணு விஷயம் முக்கியமா காத்துக்கிட்டு இருக்குது, அது என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு.
0: ஓ, அந்த மூணு விஷயம்
1: என்ன? மூணு விஷயம்
0: சரி, கேக்கலாம். இணைந்திருங்கள். You smell what the rock is cooking.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9.
1: இன்னைக்கு நேர்கிட்ட இந்த ரெண்டு ரகம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, ஒருத்தவங்க வந்து சாப்பிடும் போது எந்த ஒரு திரை ஸ்கிரீன்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னும் சிலர் வந்து இல்லங்க, அது மாதிரி பாக்குறதே எனக்கு பிடிக்காதுங்க. நீங்க எந்த ரகம் அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, அது இல்ல நம்ம மறுக்கவே முடியாது. இதுல மூன்று விஷயம் என்னன்னா, இந்த மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம என்ன சாப்பிடுறோம் அதை உணர்ந்து ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருக்காது. அப்புறம் அந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ உணவு நாசலமானே வச்சுக்கோமே, அந்த சாப்பாட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, உணர்ந்து சாப்பிட மாட்டோம். இரண்டு மூன்றாவது என்னன்னா, நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம்ன்ற அளவு நமக்கு தெரியாம போயிடும். இதனால என்ன ஜீரண பிரச்சனை வருது. இந்த மூன்று விஷயங்கள் இருக்கு. ஆனா பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, பார்வை பிரச்சனை, ஜீரண பிரச்சனை இல்ல, எனக்கு சாப்பாடை நான் உணர்ந்துதான் சாப்பிடறேன், அளவோட சாப்பிடறேன்னா இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க.
1: இதை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உலகத்துல பெரும்பாலான மக்கள் இதை செய்யறாங்க அப்படின்னு இருந்த போதிலும், அதான் நீங்க சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஒருவேளை நம்ம இந்த ஸ்கிரீன் திரையை பார்த்து சாப்பிடும் போது. தீனா வந்திருக்காங்க, நீங்க எப்படி தீனா?
3: நான் கைபேசி பார்த்துட்டு தான் சாப்பிடுறது. ஓ, ஒரு தொற்று பழக்கமாவே ஆயிருச்சு.
1: தொற்று
2: சரி, கைபேசியில என்ன பாத்துட்டு, யூடியூபா டிக்டாக்கா?
3: நம்ம இந்த யூடியூப் தான், அந்த காமெடி பாத்துட்டு அந்த டைம் ஓடும். சாப்பிடுவோம் படமும் பாத்துக்கலாம். முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம், வீட்டுக்கு போனாதான் சாப்பிடறப்ப டிவி பார்ப்போம். இப்ப டிவி பாக்கறதுலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால கைபேசி இருக்கிறதுனால எல்லாமே இதுல பாத்துறதுனால சாப்பிடுற நேரமும் நம்ம வந்து இந்த மாதிரி காமெடி பாக்குறது, இந்த மாதிரி பாட்டு பாக்குறது, அதே ஒரு வழக்கமா போச்சு.
2: சாப்பிடும் போது சாப்பாடு பாத்துட்டு சாப்பிட மாட்டீங்க?
3: சாப்பாடு பாத்துட்டு சாப்பிடுறோம், ஆனா கண்ணு பாக்குதுல்ல,
2: கண்ணு பாக்குது, காது கேக்குது, வாய் அசையுது.
1: ஆமா, சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன், நீங்க பண்றது சரியா தவறா?
3: எனக்கு என்ன தவறுதான், ஏன்னா முன்ன வந்து சாப்பாடு நம்ம பாத்து மண்ணு ருசிச்சு சாப்பிடுவோம், இன்னைக்கு வந்து அவசரத்துக்கு சாப்பிடுறோம். அதனால வந்து இது ஒரு ஒரு கெட்ட பழக்கம் தான். நானும் தவிர்க்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன்.
2: உணர்றாங்க,
1: முடியல.

0: சாப்பாடும் நீங்களும் மட்டும் தனியா இருக்க மாட்டீங்க,
1: ஏதாவது
2: பாக்குறப்ப சாப்பாடு பாக்கலாம்ல,
0: அந்த மாதிரி பண்ணாதான் ஜீரணம் ஆகுது.
2: என்ன மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பாப்பீங்க சாப்பிடறப்ப?
1: நாடகம் பார்க்க மாட்டேன்,
2: பாடுற நிகழ்ச்சி ஆடுற நிகழ்ச்சி அந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்.
1: அந்த மாதிரிதான்
2: நேர்கள்லாம் பொதுவாவே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பாத்துட்டு சாப்பிடறத எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க.
0: ஆனாலும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம என்ன பாக்குறோம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்றது ரொம்ப முக்கியமா. அது வந்து நம்ம சாப்பிடுற உணவை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இப்ப நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு நகைச்சுவை காட்சி பார்த்து வேகமா சிரிச்சிருங்க, புறையேறும். அதுக்கப்புறம் நம்மளால ரொம்ப கஷ்டமாயிரும்ல அடுத்து சாப்பிடும் பொழுது. அந்த மாதிரிதான் சில சாப்பாடு வந்து நம்ம எவ்வளவு நீளமா நம்ம பாக்குற விஷயம் பாத்துக்கிட்டு இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்ம சாப்பிடுவோமா, இல்லனா இன்னும் கூடுதல் உணவு போய் எடுத்துட்டு வருவோமா? ஏன்னா நிகழ்ச்சி தான் முடியலையே இன்னும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது.
2: சரி, நான் உங்களை கேக்குறேன் போவனா, நம்ம சம்பாதிக்கிறது உழைக்கிறது எதுக்கு?
0: சாப்பிடறதுக்கு தான், திரைய பாத்துக்கிட்டு சாப்பிடறதுக்கு இல்லையே.
2: அந்த சாப்பாடுல கவனம் செலுத்தி சாப்பிடும் போது அது நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சொல்ல வேண்டியதாங்க கடமை. நான் அதான் பண்றேன், இருந்தாலும் அதை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
0: மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்.
2: சரி சொல்லிட்டோம்,
0: மாறுங்கன்னு சொல்ல, மாறினா நல்லா இருக்கும்.
2: எவ்வளவு கருத்து நிஷ்யம்மா.

0: உங்களுக்காக.
1: பாலிடெக்னிக் பல்நுட்ப கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டு இளங்கலைக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. மின்னியல், மின் அணுவியல், வடிவமைப்பு உள்ளிட்ட 12 துறைகளில் இளங்கலை பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் July 3. மேல் விவரங்களுக்கு mypolycc.edu.my.
0: உங்களுக்காக
2: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026. June 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ்
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tutionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tution. தொடர்புக்கு 09971919.
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கோல் அப்படின்ற மாதிரி சூடு பிடித்திருக்கின்றது 2026 ஆண்டுக்கான உலக கிண்ண கார்பந்து போட்டி.
1: ஆக இன்றைக்கு உள்ளது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்றுல இருந்து ஆரம்பிப்போம்.
0: ஆமா, நேற்று உலக பார்வையே ரொம்ப ஈர்த்த ஒரு விளையாட்டு.
1: ஈர்த்த விஷயம் அப்படின்னா ஒரு வரலாறு உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில எழுதப்பட்டிருக்குது. அதை ரொம்ப சாதாரணமா எழுதிட்டு போயிருக்கிறாரு நம்ம லியோனல் மெஸ்ஸி.
0: ஆமா,
1: அங்க நேற்று காலை மணி 9 அர்ஜென்டினா அல்ஜீரியா ஆட்டம் நடைபெற்றது இல்லையா. அர்ஜென்டினாவோட முதல் ஆட்டம் இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில தொடர்ந்தார்படி அந்த ஒரே ஆட்டத்துல 3 கோல்களை புகுத்தி அதிகமான கோல்களை புகுத்தியவர்கள் பட்டியல வந்து இதுக்கு முன்பு ஜெர்மனியில வந்து இவர் இருந்தாரு, மிரோஸ்லவ் க்ளோஸ் இருந்தாரு. அவருக்கு இணையா வந்து வரலாறு படைத்திருக்கிறாரு லியோனல் மெஸ்ஸி. அந்த இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ரொனால்டோ பிரேசில்ல உள்ளவர் இருக்கிறாரு. ஆக இந்த வரலாறையும் படைச்சிட்டாரு. ஃபீஃபாவில வந்து முதல் ஆட்டத்திலே 3 ஹெட்ரிக் கொடுத்ததுனால அந்த வரலாறையும் எழுதிட்டு ரொம்ப சாதாரணமா போயிட்டாரு. ஆனா மோகன், மெஸ்ஸி அடித்த இந்த கோல் வந்து அவருக்கு மிகப்பெரிய எல்லா செய்திகளையும் பேசப்பட்டது. யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு.
0: கண்டிப்பா மெஸ்ஸியோட பக்கம் என்ன, பொதுவாகவே மெஸ்ஸிக்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய கார்பந்து ரசிகர்கள் இருக்காங்க. நேற்று நடந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆட்டத்துல வந்து 3 கோல்கள், ஒன்னு வந்து 17th நிமிடத்துல வந்து அவர் அடித்திருந்தாரு, 60th நிமிடம், பிறகு 76th நிமிடம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹேட்ரிக் கோல் இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி அந்த பெரிய தாக்கம் அப்படின்றது, ஏன்னா இரவே வந்து மற்றும் ஒரு ஆட்டம் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் களம் இறங்குறதுனால அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிருச்சு.
1: அர்ஜென்டினா அல்ஜீரியா ஆட்டம் முடிந்த பிறகு அடுத்தது எல்லாரும் பார்வையும் வந்து போர்ட்டுகல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு அதிகால விடியகால வந்து போர்ட்டுகல் கொங்கு குடியரசு இந்த இரண்டு அணியும் மோதி இருக்காங்க. நேற்று பாத்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் எல்லாம் வெளியே வந்தது. ஆஃப்டர் மெஸ்ஸி ஹெட்ரிக், கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன்ஸோடைய அந்த அவங்களுடைய அந்த ரசிகர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அவங்களோட பயம் பதற்றம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் எதிர்பார்த்த மாதிரி முடிஞ்சிருக்கு. எதிர்பார்த்ததை கிறிஸ்டியானோ ரொனால்டோ கொடுக்கல அப்படின்றது நிறைய செய்தித்தாள்கள் கொண்டு வந்திருக்கு. சற்று முன்பு இப்ப கூட நீங்க இன்ஸ்டாகிராம்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோடைய பதிவை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டம் ரொம்ப சரியா நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அடுத்த ஆட்டங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அப்படின்ற ஒரு பதிவு அவரு பதிவு பண்ணிருக்கிறாரு.
0: ஆமா, பொதுவா ஒரு நாட்டுக்காக விளையாடும் போது அந்த விளையாட்டே ஒரு பெரிய கணம். ஆனா இந்த மாதிரி சில விஷயங்களை கடந்து போறது அப்படின்றது ஒரு நட்சத்திரம், அது குறிப்பா விளையாட்டு ஜாம்பவான்களுக்கு வந்து ஒரு பெரிய களமா இருக்கும். சரி பாப்போம், அடுத்தடுத்த நிலவரங்களுக்காக காத்துட்டு இருப்போம். இன்றைக்கு வந்து 4 விளையாட்டுகள், அதுல 2 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தற்போது வந்து பாத்தீங்கன்னா கானா பனாமா உடனான ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா உடனான ஆட்டம் இன்றைக்கு காலை 10 வாக்குல வந்து நடைபெற இருக்குதுங்க.
1: ஆமா, ஆக கடைசி நிலவரங்கள் அவ்வப்போது உங்களுக்காக நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கோம். நீங்க வந்து நம்மளுடைய உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி நீங்க பாக்கணும் நினைச்சீங்கன்னா ஆர்டிஎம் கிளிக்க பதிவிறக்கம் பண்ண மறந்துடாதீங்க. இதனுடைய அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு நிறுவனம் ஆர்டிஎம்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலக கிண்ண கார்பந்து போட்டி கொடுத்த நிலவரங்கள் தான்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவும் ரஷ்யாவும் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த எரிசக்தி துறையில் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் உட்பட இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமும் அதிபர் விளாடிமிர் புட்டினும் கலந்துரையாடினர். எரிசக்தி, எண்ணெய் விநியோகத்தில் நீண்டகால ஒத்துழைப்பை வழங்குவதற்கான ரஷ்யாவின் உறுதியை பாராட்டுவது உட்பட பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். சபா கொத்தகினபாலுவில் ஜூன் 11 தொடங்கி 14 வரை நடைபெற்ற தேசிய அளவிலான 2026 ஒற்றுமை வார கொண்டாட்டத்தில் 284,448 பேர் கலந்து கொண்டனர். 2023 இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக அதிகமான எண்ணிக்கையாக இது உள்ளதென ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் அகோடாகாங் தெரிவித்துள்ளார். மலாக்கா மோர்தன்வாக்கில் நாளை தொடங்கி 21 வரை நடைபெறவுள்ள மலேசிய வர்த்தக கண்காட்சிக்கு 50,000 மேற்பட்டோர் வருகை புரிவர் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோவ் இலக்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் இந்த கண்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக குஸ்கோவ் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அண்மையில் ஈரானுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தம் புரிந்துணர்வு அடிப்படையிலானது தவிர அது மாற்றத்திற்கு உட்பட்டது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சூளுரைத்துள்ளார். ஒருவேளை அந்த உடன்பாட்டில் விருப்பமில்லை என்றால் மீண்டும் தாக்குதல் தொடங்கப்படும்.